தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை அடுத்ததாக அலங்கரிப்பது எஸ் ராஜேஸ்வரி பாடிய பாலமுகுந்தா அஷ்டகம்.

தெய்வீக ராகத்தின் நிறைவாக வசுந்தர ராஜகோபால் பாடிய ஸ்ரீ ஆஞ்சநேயர் பாடல். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6 மணி.
2: அருள்மணி மாலை.
1: இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். இறைவன் தந்திருக்கும் நமக்கான நிச்சய பரிசு இன்றைய நாள்.

நாள். இன்றைய நாளை இனிதே ஆரம்பிப்போம். நல்லதே நடக்கட்டும். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அருள்மணி மாலை. விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்க இருப்பது அருள்மணி மாலை. முதலில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 6:15. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.2 நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் பண்பலை நேயர்களும் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. இனி ஜெயவிஜயா பாடியிருக்கும் பாடல்.

ஒரு பிடி அவளினை தருமுனம் பெறுவதில் ஒருவனின் வறுமையை ஒழித்தவா. சில எடுக்கனை தொடு என உரை தருவதில் விஜயனின்

நேரம் 6:33:33. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்களோடு இணைத்து கும்பகோணம் பண்பலை, வேலூர் பண்பலை, திருப்பத்தூர் பண்பலை நேயர்களும் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. இனி சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் பண்பலை, வேலூர் பண்பலை, திருப்பத்தூர் பண்பலை நேயர்களும் கேட்டது அருள்மணி மாலை.

0: அருள்மணி மாலை.
1: நிறைவு பெற்றது அருள்மணி மாலை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினமான இன்று சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு நடைபெறுகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி முதல் சுற்றில் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினமான இன்று சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் இரத்த தானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பிரதமரின் 25 ஆண்டுகால பொதுச் சேவைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இன்று மாலை சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் அரசு திட்டங்களின் பயனாளிகள் உள்ளிட்ட குடும்பத்தினர் பங்கேற்று விளக்கேற்ற உள்ளனர். இதற்கிடையே இன்று முதல் 1 மாத காலத்திற்கு சேவை உறுதிமொழி இயக்கத்தை பிஜேபி நடத்தவுள்ளது. பொதுச் சேவையில் அவரது அர்ப்பணிப்பு குறித்து எடுத்துரைப்பதையும் இளைஞர்களை சேவை பணிகளில் ஈடுபட செய்வதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. அத்துடன் 2001 அக்டோபர் 7 தேதியன்று குஜராத் முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி பதவியேற்று 25 ஆண்டுகள் ஆனதையும் இந்த இயக்கம் குறிக்கிறது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல்

0: செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும். இரண்டு தொகுதிகளிலும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு நடைபெறுகிறது. இதையொட்டி மதுரை மாநகரம் விழாக்கோலம் பூண்டுள்ளதாகவும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலை சுற்றி திரண்டிருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு விழா நடைபெற உள்ள நிலையில் மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. குடமுழுக்கு விழாவை காண அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலை சுற்றி குவிந்து வருகின்றனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக கோவில் புனரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று முடிந்த நிலையில் இன்று கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெறுகிறது. இதற்காக வடக்கு ஆடி வீதியில் யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு 174 குண்டங்களில் யாக வேள்விகள் 400க்கும் சிவாச்சாரியர்களால் நடத்தப்பட்டது. விநாயகர் வழிபாட்டுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் யாகசாலையில் வைக்கப்பட்ட புனிதநீர் கலசங்கள் புறப்பாடாகி முதலில் தங்க விமானங்கள் மற்றும் ராஜகோபுரங்களுக்கு இன்று காலை 7:40 மூலவர் மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு 7:55 மூலவர் சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு 8:10 கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெறுகிறது. பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதுடன் சிறப்பு ரயில்வே நிர்வாகம் சார்பில் இயக்கப்பட்டது. ஆகாசவாணி செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா 17 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழர் பண்பாட்டின் உன்னத அடையாளத்தை உலகிற்கு உணர்த்தும் வகையிலும் நம் மண்ணின் ஆன்மீக மற்றும் வரலாற்று பாரம்பரியத்தின் பெருமையை எடுத்துரைக்கும் வகையிலும் நடைபெறும் இந்நன்னாளில் இறைவனின் திருவருள் அனைவரின் வாழ்விலும் நிறைந்து நலமும் வளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தில் அதிகரித்துள்ள மின் தேவைகளை எதிர்கொள்ள போதிய திட்டமிடல் இல்லாததால் மின்வெட்டு ஏற்படுவதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தடையற்ற மின் விநியோகத்தை உறுதி செய்ய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பாமக யாருக்கு ஆதரவு அளிக்கும் என்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று அவர் கூறினார். விழா காலங்களில் ஆவணி பேருந்துகளின் கட்டணத்தை முறைப்படுத்த அரசு தவறிவிட்டதாகவும் தீபாவளி பண்டிகையின் போது இதுகுறித்து அரசு எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடப்பாண்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் வழக்கத்திற்கு மாறானதாகவோ அல்லது அபாயகரமானதாகவோ இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் பருவமழை காலங்களில் தட்பவெப்ப மாற்றங்களின் காரணமாக டெங்கு பாதிப்புகளில் பருவகால மாறுபாடுகள் ஏற்படுவது இயல்பானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல் பாதிப்புகளை கண்காணித்து தேவையான மருத்துவ சிகிச்சையை விரைவாக அளிக்க அதற்கு என சிறப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் தாமதிக்காமல் அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது அரசு மருத்துவமனையை அணுகி உரிய சிகிச்சை பெறுமாறு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே கிருஷ்ணகிரி, காவிரிப்பட்டினம், ஓசூர், சூளகிரி உள்ளிட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நேற்று இரவு கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். இந்தியாவின் அணுசக்தி விரிவாக்கம் குறித்து அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிரிஸ் ரைட்டுடன் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் ஹூஸ்டன் நகரில்

விவாதித்தார். நேபாளத்தில் முக்திநாத் கோயில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 12 இந்தியர்கள் காயமடைந்தனர். திரிபுராவில் கடந்த 2 நாட்களாக காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் 98 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மும்பை நாசிக் நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் மும்பையைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு வினோத் ஆகியோர் தலைமையில் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் 5 சுய உதவிக் குழுவினருக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் உதவியை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் வழங்கினார். முகூர்த்த தினமான இன்று அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் வழங்கப்படும் என்று மாநில பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் தெற்கு பொய்கை நல்லூரில் புதுப்பிக்கப்பட்ட 200 ஆண்டுகால தேவாலயத்தை தஞ்சை திருமண்டல பேராயர் சாமுவேல் ராஜதுரை திறந்து வைத்தார். திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன. சென்னையில் பட்டினப்பாக்கம், நீலாங்கரை கடற்கரைகளில் அடுத்த ஆண்டு முதல் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் உத்தரவாதம் அளித்துள்ளது. தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு இன்று காலை 11 மணி மற்றும் பிற்பகல் 1:50 மணிக்கு இயக்கப்படும் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி முதல் சுற்றில் வெற்றி பெற்றன. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்திய அணி 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. குகேஷ், சரின், விதித் குஜராத்தி ஆகியோர் தத்தமது ஆட்டத்தில் வெற்றி பெற்றனர். மகளிர் பிரிவில் இந்திய அணி 4-0 என்ற ஆட்டக்கணக்கில் டொமினிக்கன் குடியரசை வென்றது. ஹொனேர் கம்பி, வைஷாலி ரமேஷ் பாபு, வந்திகா அகர்வால், சபிதா ஸ்ரீ ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 மணிக்கு தொடங்குகிறது. 3 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரில் இந்தியா முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினமான இன்று சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது. மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு நடைபெறுகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி முதல் சுற்றில் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: தமிழ்FM 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. கும்பகோணம், வேலூர், திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் இணைந்து கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு. உலக நோயாளி பாதுகாப்பு தினம் மற்றும் பல சுவாரஸ்யமான தகவலோடு வணக்கம் தமிழ்நாடு. 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கல் அரங்கம், 10 மணிக்கு என் கேள்விக்கென்ன பதில், 11 மணிக்கு என்றும் இனியவை, பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். இன்று இ சஞ்சீவனி குறித்து கேட்டறியலாம். 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தென்றல், 6 மணிக்கு பக்தி மாலை. ஆறு 6:40 என் விருப்பம், 7 மணிக்கு திரை கானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், வழங்குபவர் பி சரவணன்.

7:35 பாட்டும் பயணமும், 7:55 தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல், 8 மணிக்கு நீ கோரினால் 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். ஒன்பது:15 என் இனிய பொன்னிலாவே, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11 மணிக்கு மனசு மயங்கும். இன்றைய நிகழ்ச்சிகளை விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்க மறந்துடாதீங்க.

0: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
1: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். அவரது இசைப்பயணம், திரை இசை அனுபவங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இசை உருவான தருணங்களின் சுவாரஸ்ய கதைகள் எல்லாவற்றையும் அவரது குரலிலேயே கேட்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில் வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னால் வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான படங்களும் வரும், அதாவது நாட் நெசசரிலி அர்பன் ரூரல் எல்லாம் கிளாசிக்கல் அப்படின்னு இருக்குது. இந்த பிளேபேக் பாடகரே எடுத்துங்களேன், இப்போ ஒரு பாடகர் இருந்தால் நான் அவர் வந்து வெறும் நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாட முடியும், இல்லை வெஸ்டர்ன் மியூசிக். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் எப்படி எல்லா பாட்டையும் பாடாரு, அதே மாதிரி தான் ஒரு இசையமைப்பாளரும் கொடுத்த பாட்டை வந்து அப்படியே தன்னுடைய அதாவது ஒரு இமேஜினேஷனில் அந்த டியூன் பண்ணணும்.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி எஃப்எம் நேயர்களோட இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டுட்டு இருக்குது. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7 மணி.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.

வணக்கம். தமிழ்நாட்டில் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே பிரமிளா சிவகுரு. விவித் பாரதி தமிழ் FM 102.3 நேயர்களோடு இணைந்து கும்பகோணம், வேலூர், திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்க இருப்பது வணக்கம் தமிழ்நாடு. என்றைக்குமே நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும்போது ரொம்ப உற்சாகமாக சந்தோஷமாக ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் ரொம்ப நல்லா போகும் இல்லையா? இன்றைக்கி நாள் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு இனிய நாளாக, நல்ல நாளாக அமையட்டும். காலையில் நம்ம எப்போவும் எதையும் செய்யும்போது ஒரு புது தெம்பு, உற்சாகம் எல்லாமே கூட இருக்கும். அது நம்ம என்ன பண்ணாலும் சரி, காலையில் எழுந்த உடனேயே அன்றைக்கி நாள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக

0: புதுசாக இருக்கும். இன்றைக்கி செய்ய போகிற வேலைகளும் அப்படி தான், நமக்கு நிச்சயமாக ஒரு நம்பிக்கையோட நல்ல வெற்றியையும் கொடுக்கட்டும். விவித் பாரதி தமிழ் FM 102.3 நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்குது. முதல்ல நீங்கள் கேட்க போகிறது இன்றைய நாளுக்கான முக்கிய நிகழ்வு, உலக நோயாளி பாதுகாப்பு தினம் குறித்த உரை.
1: செப்டம்பர் 17 இன்று உலகளாவிய நோயாளிகள் பாதுகாப்பு நாளாக கடைபிடிக்கப்படுகின்றது. நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கவும் உடல் நலனை மேம்படுத்தவும் விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் விதமாக WHO எனப்படும் உலக சுகாதார அமைப்பினரால் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்னும் வள்ளுவரின் வாக்கினுக்கிணங்க, நோயாளியின் உடல் மாற்றங்களால் வந்துள்ள நோயை இன்னது என்று அறிந்து அந்த நோய் வருவதற்கான மூல காரணத்தையும் அதை தீர்க்கும் வழியையும் அறிந்து அதை போக்குவதில் தவறு நேர்ந்து விடாமல் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதே இந்த நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. 2019 நடைபெற்ற 72வது உலக சுகாதார பேரவையால் நோயாளிகளின் பாதுகாப்பு குறித்த ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதை தொடர்ந்து உலக சுகாதார அமைப்பால் இந்த நாள் நிறுவப்பட்டது. இந்த நாளில் மருந்துகள் பாதுகாப்பு, பாதுகாப்பான அறுவை சிகிச்சை, தாய் சேய் பாதுகாப்பு, நோயறிதல் திறன் மேம்பாடு போன்ற முக்கியமான பிரிவுகளை கருத்தில் கொண்டு இந்த நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. 2026 உலகளாவிய நோயாளிகள் பாதுகாப்பு நாளின் கருப்பொருள் என்னவெனில், தொற்றா நோய்களுக்கான பாதுகாப்பான பராமரிப்பு என்பதாகும். இதய நோய், நீரிழிவு நோய், புற்றுநோய் மற்றும் சுவாச நோய்கள் போன்ற நீண்டகால நோய்கள் குறித்த விழிப்புணர்வு மற்றும் அந்நோய்களால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதன் அவசியம் குறித்து இந்த நாள் வலியுறுத்துகின்றது. தாய் முதல் இருந்து தன்னோய் முதல் உரைப்ப இன்றென் வண்ணம் இடை தெரிந்து எண்ணி நுண்ணிதின் நோக்கி நோய் முதல் நாடி பின்னிது காக்கும் பெச்சி அரிதன என்ற பெருங்கதை இலக்கியமும் இதையே வலியுறுத்துகின்றது. நோயாளிகள் பாதுகாப்பு நாளில் நோயாளிகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதில் மருத்துவரும் சுகாதார நிறுவனங்களும் மட்டுமே அக்கறை கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல இதன் பொருள். நோயற்ற வாழ்வை வாழ நோய் தடுப்பு முறைகளை நோயாளிகள் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதாகும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்ற திருக்குறளின் ஆழமான சிந்தனையாவது, எதையும் வருமுன் காப்பதுதான் மாமருந்தாகும் என்கிறது. அவ்வாறு காக்க தவறினால் நெருப்பு பக்கத்தில் நின்ற வைக்கோல் போர் போல அவரது வாழ்க்கை அழிந்துவிடும் என்பதாகும். உலகளாவிய நோயாளிகள் பாதுகாப்பு நாளில் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்னும் திருமந்திர சொல்லை நினைவில் வைத்து உடல் நலனை பாதுகாப்போம், நலமுடன் வாழ்வோம், வாழ்க வளமுடன்.
0: உலக நோயாளி பாதுகாப்பு தினம் குறித்த உரை கேட்டீர்கள். எழுதி வழங்கியவர் RJ கனிமொழி.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு: நீரின்றி அமையாது உலகு.

0: Yes, who is it?
1: Don.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: சித்தா படத்துக்காக கபில் கபிலன் பாடின பாடல் கேட்டீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 தொடர இருப்பது செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா பிரகாசமான நாடாக உள்ளிருக்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறை பெருமளவிலான வாய்ப்புகள் நிறைந்த துறையாக முன்னேறுகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் 2013 நடத்தப்பட்ட மாவோயிஸ்ட் தாக்குதலில் தொடர்புடைய 10 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் மெக்கா நகர் அருகே நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் குறித்து இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமையின் கீழ் இந்தியா உலக நாடுகளுக்கிடையே பிரகாசமான நாடாக ஒளிர்வதாக கூறியுள்ளார். அத்துடன் விரைவாக வளர்ச்சியடைந்து வரும் முக்கிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாகவும் உள்ளது என்று தெரிவித்துள்ளார். 25 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ள மின்னணு புரட்சி லட்சக்கணக்கானவர்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது என்றும், விண்வெளி தொழில்நுட்பம், சுகாதாரம், உட்கட்டமைப்பு, உற்பத்தி ஆகிய அனைத்து துறைகளும் பெரும் வளர்ச்சி கண்டிருப்பதாகவும் திரு சி பி

0: ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பிரதமருக்கு பிறந்த தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவருடைய அர்ப்பணிப்பும் ஈடுபாடும் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். நல்ல உடல் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், நாட்டிற்கு தொடர்ந்து சேவையாற்றுவதற்கான சக்தி ஆகியவற்றை இறைவன் அவருக்கு அளிக்க வேண்டும் என்று தாம் விரும்புவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் எதிர்கால தொழில்நுட்பத்திற்கு அரசுக்கும் செமிகண்டக்டர் துறைக்கும் இடையேயான ஒத்துழைப்பின் முக்கியத்துவம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற செமிகண்டக்டர் துறையைச் சேர்ந்த உலகளாவிய தலைமைச் செயல் அதிகாரிகளுடனான கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு, செயற்கை நுண்ணறிவு போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் தொழில்துறை பெரும் பங்களிக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் முன்னணிகளில் ஒன்றாக இந்தியா திகழ வேண்டும் என்று பிரதமர் கூறினார். செமிகண்டக்டர் துறை பெரும் அளவிலான வாய்ப்புகள் நிறைந்த துறையாக முன்னிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் தொழில்துறைக்கு ஏற்ற வகையில் கொள்கைகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கொள்கை மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு தொழில்துறை தலைவர்களை திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே இந்தியாவின் செமிகண்டக்டர் திறன்களை மேம்படுத்துவதற்கான அரசின் தொடர் முயற்சிகளை தலைமைச் செயல் அதிகாரிகள் பாராட்டினர். இந்நிலையில் செமிகான் இந்தியா மாநாட்டை புதுதில்லியில் இன்று பிரதமர் தொடங்கி வைக்கிறார். 3 நாட்கள் இம்மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் 600க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. சத்தீஸ்கரில் ஜிராம் பள்ளத்தாக்கு பகுதியில் 2013 நடத்தப்பட்ட மாவோயிஸ்ட் தாக்குதலில் தொடர்புடைய 10 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கை விசாரித்த ஜக்தால்பூரில் உள்ள சிறப்பு தேசிய புலனாய்வு முகமை நீதிமன்றம் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. எனினும் இந்த தீர்ப்புக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய 30 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2013 நடைபெற்ற தாக்குதலில் பல்வேறு மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் உட்பட 27 பேர் உயிரிழந்தனர், 35 பேர் காயமடைந்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சவுதி அரேபியாவின் மெக்கா நகர் அருகே நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் குறித்து இந்தியா கவலை தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், சவுதி அரேபியாவின் இறையாண்மைக்கு உட்பட்ட பகுதிகளின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலையும் மக்கள் உயிருக்கும் உட்கட்டமைப்புக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய நடவடிக்கைகளை இந்தியா கண்டிப்பதாக கூறினார். அத்துடன் இஸ்லாமியர்களுக்கு மெக்கா நகரம் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் நிலையில் அந்நகருக்கு அருகே நடந்த இந்த சம்பவம் கவலை அளிப்பதாக தெரிவித்தார். விரைவில் அப்பிராந்தியத்தில் அமைதி திரும்பும் என்று இந்தியா நம்புவதாக திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டார். முன்னதாக ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் செலுத்திய ட்ரோனை தங்களது வான்வழி பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து அளித்ததாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மெக்கா நகரை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தவில்லை என்று ஹவுத்தி அமைப்பு கூறியுள்ளது. இந்தியாவின் அணுசக்தி விரிவாக்கம் செய்வதற்கான வழிவகைகள் குறித்து அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிரீஸ் ரைட்டுடன் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் ஹூஸ்டன் நகரில் விவாதித்தார். அங்கு நடைபெற்ற எரிசக்தி வளம் குறித்த மாநாட்டிற்கிடையே இச்சந்திப்பு நடைபெற்றது. செயற்கை நுண்ணறிவு, உயர் செயல்திறன் கணினி, தரவு மையங்கள் போன்ற வளர்ந்து வரும் துறைகளுக்கான இந்தியாவின் மின்சார உட்கட்டமைப்பு தேவைகள் மற்றும் அணுசக்தி விரிவாக்க திட்டம் குறித்து திரு மனோகர்லால் அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சருடன் விவாதித்தார். மகாராஷ்டிராவின் மும்பை நாசிக் நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் மும்பையைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர், 6 பேர் காயமடைந்தனர். மும்பை ஜோகேஸ்வரி பகுதியைச் சேர்ந்த அக்குடும்பத்தினர் சென்ற வாகனம் லாரியின் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக சகாப்பூர் துணை மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு

தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடப்பாண்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் வழக்கத்திற்கு மாறானதாகவோ அல்லது அபாயகரமானதாகவோ இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் பருவமழை காலங்களில் தட்பவெப்ப மாற்றங்களின் காரணமாக டெங்கு பாதிப்புகளில் பருவகால மாறுபாடுகள் ஏற்படுவது இயல்பானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல் பாதிப்புகளை கண்காணித்து தேவையான மருத்துவ சிகிச்சையை விரைவாக அளிக்க அதற்கென சிறப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் தாமதிக்காமல் அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது அரசு மருத்துவமனையை அணுகி உரிய சிகிச்சை பெறுமாறு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும். இரண்டு தொகுதிகளிலும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது.

0: புதுதில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. 3 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரில் இந்தியா முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி தொடக்க சுற்றில் வெற்றி பெற்றன. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்திய அணி 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. குகேஷ், சரின், விதித், குஜராத்தி ஆகியோர் தத்தமது ஆட்டத்தில் வெற்றி பெற்றனர். மகளிர் பிரிவில் இந்திய அணி 4-0 என்ற ஆட்டக்கணக்கில் டொமினிக்கன் குடியரசை வென்றது. ஹொனேர் கம்பி, வைஷாலி, ரமேஷ் பாபு, வந்திகா அகர்வால், சபிதா ஸ்ரீ ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் டெக்பால் போட்டி இன்று தொடங்குகிறது. இந்திய அணியின் சார்பில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் டெக்லான் மார்ஷல், கோன்சால்ஸ், முகமது அனஸ் இம்ரான்பெக் இணை வியட்நாம் இணையை எதிர்கொள்கிறது. ஜப்பானின் ஐச்சி நகாயாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி நண்பகல் மணி 12:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா பிரகாசமான நாடாக ஒளிர்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறை பெருமளவிலான வாய்ப்புகள் நிறைந்த துறையாக முன்னேறுகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் 2013 நடத்தப்பட்ட மாவோயிஸ்ட் தாக்குதலில் தொடர்புடைய 10 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் மெக்கா நகர் அருகே நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் குறித்து இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: பாட்டுக்கு இட்டா டான்.

0: விடுதலை படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. இளையராஜா இசையமைத்து அன்யா பட்டுடன் இணைந்து பாடிய பாடல். நேரம் 7:30. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வணக்கம் தமிழ்நாடு கேட்டுட்டு இருக்கீங்க.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.50 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு. இன்னைக்கு ஃபேஸ்புக்கான கேள்வி என்ன அப்படின்னா, தினசரி உணவின் மூலம் வைட்டமின் சி எடுத்துக்கொள்வது ஏன் அவசியமாகும்? விட்டமின்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏபிசியில் ஆரம்பித்து அப்படியே வரிசையாக போய்கிட்டே இருக்கும். எல்லா லெட்டர்ஸ்லேயும் அத்தனை வைட்டமின்ஸ் இருக்குது. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாலும் வைட்டமின் சியோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கது. இந்த வைட்டமின் சிங்கிறது நம்ம தினசரி உணவில் தினம் தினம் எடுத்துக்கணும். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. உங்களுக்கு பதில் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் நீங்கள் உங்களுடைய சரியான பதிலை நீங்கள் குறிப்பிடலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வணக்கம் தமிழ்நாடு கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி உலக நோயாளி பாதுகாப்பு தினம் இல்லையா. நோய் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் இருந்தது அப்படின்னு சொன்னாலே நிச்சயமாக ஏதாவது ஒரு நோய் வரும். இதிலிருந்தெல்லாம் நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் 2000 முன்னாடியே ஐயன் வள்ளுவர் ரொம்ப அருமையாக சொல்லிட்டாரு. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு சொல்லி என்ன குறிவோ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம உண்ட உணவு இருக்கு இல்லையா, முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடு செரிச்சிருச்சு, அதுக்கப்புறமா நம்ம உடலுக்கு சாப்பாடு தேவை அப்படின்னு தெரிஞ்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த மருந்துமே தேவையில்லைங்க, நம்ம உடம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் குறளோட அர்த்தம். அதை நம்ம வாழ்க்கையில் சில பேர் நிச்சயமாக அனுபவித்து தெரிஞ்சிருப்பீங்க. அனுபவம் நமக்கு சொல்லியும் கொடுத்துருக்கும். சாப்பாடு அப்படிங்கிறது செரித்ததுக்கப்புறமா நம்ம சாப்பிடும்போது அந்த சாப்பாடோட அந்த உள்ளே போகும்போதே நமக்கு அது ஒரு பெரிய ஒரு திருப்தியை கொடுத்துரும் இல்லையா. அந்த உடம்புக்கும் நல்லது செய்யும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு சின்ன

ஃபார்முலாவை நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். கேள்வியை மறந்துடாதீங்க. வைட்டமின் சி தினசரி உணவில் எடுத்துக்க வேண்டியது அவசியம் என்ன அப்படிங்கிறது தான் பதிலை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பதிவிடலாம். உங்களுக்காக அடுத்த பாடல் ஜனநாயகன் படத்திலிருந்து.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு. 7:37 கடந்து போயிட்டுருக்கு இந்த நேரம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் வணக்கம் தமிழ்நாடு கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் கேட்குறதுக்காக அடுத்த பாடல் சிங்கீதம் படத்திலிருந்து சிந்துரி விஷால் குரலில் பாடல் கேட்கலாம். தேவிஸ்ரீ பிரசாத்தோட இசையில்

0: 102 புள்ளி 3 பாத்துக்கு இதான் தானு.
1: 102 புள்ளி 3 பாத்துக்கு இதான் தானு.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: தமிழசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஏழு மணி 44 நெருங்கிட்டு இருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு. நம்ம இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் கேள்வி கொடுத்துருந்தோம், தினசரி வைட்டமின் சியை உணவின் மூலம் எடுத்துக்கொள்வது ஏன் அவசியமாகிறது அப்படிங்கிறத. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய நேயர்கள் சரியாக கொடுத்துட்டே வராங்க. சில பேர் அந்த வைட்டமின் சி ஏன் எடுத்துக்கணும் அப்படிங்கிற கேள்வியிலேருந்து கொஞ்சம் மாறி போய் வைட்டமின் சி ஏன் நம்ம உடலுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறத பற்றி அந்த பதிலை கொடுத்துட்ருக்கீங்க. ஆனால் நான் கேட்ட கேள்வி, வைட்டமின் சியை ஏன் தினசரி தினம் தினம் நம்ம வந்து உடலுக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான். இதுக்கான பதிலை நிறைய பேர் சரியாக கொடுத்துருந்தாலும் சில பேர் அதிலேருந்து கொஞ்சம் மாறி கொடுத்துருக்கீங்க இல்லையா. அதை கேள்வியை சரியாக புரிஞ்சுக்கிட்ட அந்த கேள்விக்கான பதிலை கொடுங்க. பதிலை படிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கேன். நேரம் 7:45.

0: பைசன் காலமாடன் படத்திற்காக சின்மை விஜய் ஏசுதாஸ் இணைந்து பாடின பாடல் கேட்டீங்க. நிவாஸ் கே பிரசன்னாவோட இசையில் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. 7:51 ஆகுது.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது. வணக்கம். தமிழ்நாடு, கும்பகோணம், வேலூர், திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் இணைந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபேஸ்புக்கில் நான் கொடுத்துருந்த கேள்வி, வைட்டமின் சிங்கிறது ஏன் தினசரி உணவில் நம்ம எடுத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படிங்கிறது தான். அதுக்கான சரியான பதில் என்னென்னா, வைட்டமின் சி அப்படிங்கிறதே பொதுவாக நீரில் கரையும் தன்மை கொண்டது அப்படிங்கிறதுனால இதை வந்து உடல் சேமித்து வைக்காது. தினசரி உணவின் மூலம் நம்ம எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது. நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடியது வைட்டமின் சி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து முதுமையை தள்ளி போடக்கூடியது, அந்த வயதாகும் தன்மையை கூட குறைக்கக்கூடியது அப்படின்னு நிறைய பயன்கள் வைட்டமின் சிக்கு இருக்கு. இதை நம்ம நேயர்கள் பல பேர் சரியான பதிலை கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. சரியான பதில் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். நோய் மற்றும் தொற்றுகளிலிருந்து உடலை பாதுகாக்க வைட்டமின் சி அவசியமாகிறது. இது நாம் உண்ணும் உணவிலிருந்தே பெறப்படுகிறது அப்படின்னு ஹரிராம் கொடுத்துருக்காரு. அதான் சொன்னேன், வைட்டமின் சியை தினம் எடுத்துக்க வேண்டியதோட அவசியம் என்ன அப்படின்னா, அது வந்து உடம்பை பாதுகாக்கும் அப்படிங்கிற அந்த சென்ஸில்

எல்லாருமே பதில் கொடுத்துருக்கீங்க. அடுத்ததா மந்தைவெளி விநாயகம் வாழ்த்து அனுப்பியிருக்காரு. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி என்ன சொல்லியிருக்காங்க, ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவதற்கும் மிகவும் இன்றியமையாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைட்டமின் சி உற்பத்தி செய்யவோ சேமித்து வைக்கவோ முடியாது, தினசரி உணவில் எடுத்துக்க வேண்டியது அவசியமாகிறதுன்னு வீரதுரை சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அந்த வைட்டமின் சியை சேர்த்து வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால தினம் தினம் நமக்கு உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அதை நம்ம ஒவ்வொரு நாளும் எடுத்துக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறது தான். பிரபாகரன் பிரியதர்ஷன், விட்டமின் சி இன்டேக் ஆஃப் விட்டமின் சி இஸ் நெசசரி பிகாஸ் இட் கான் பி ஸ்டோர்ட் ஆர் செல்ஃப்லி ப்ரொடியூஸ்டு பை தி ஹியூமன் பாடி அப்படிங்கிற பதில கொடுத்துருக்காங்க. தினசரி உடலுக்கு தேவையான வைட்டமின் சி தேவையை தாண்டி அதிகமாக இருக்கும் அளவு சிறுநீர் வழியாக வெளியேறி விடுவதால் தினசரி உணவின் மூலம் தொடர்ந்து எடுத்துக்கொள்வது அவசியம் அப்படின்னு அள்ளி நகரத்திலிருந்து எஸ் மகாதேவன், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க திசுக்களை பராமரிக்க உதவுகிறதுன்னு ஜேவேல் கல்லாத்தூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரெஜினா, நமது உடல் வைட்டமின் சியை சொந்தமாக உற்பத்தி செய்ய முடியாது, சேமித்து வைக்க முடியாது அந்த அது கொடுத்துருக்காங்க. பொன்னிமேடு வண்ணை கணேசனும் அதே பதில கொடுத்துருக்காரு. மயிலையிலேருந்து பட்டாபி, வைட்டமின் சி உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டு பக்கத்துல இருந்து, வைட்டமின் சிங்கிறது தானாக உருவாக்கவோ சேமித்து வைக்கவோ முடியாது, தினசரி உணவுல எடுத்துக்கணும், அதாங்க கரெக்ட். சோமங்கலம் சடகோபன், வைட்டமின் சியை சொந்தமாக உற்பத்தி செய்ய முடியாதே பதில கொடுத்துருக்காரு, கரெக்டான பதில் தான். ரெடில்ஸ்ல இருந்து ஹயத் பாஷா, அவரும் எலும்பு மற்றும் உடல் ஆரோக்கியம் அனைத்திற்குமே இது நல்லதுங்க, அதனால தினம் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. தசரதன், வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது, புதிதாக நம் உடலில் தோன்றும் வைரஸ்களை எதிர்க்கும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லி ஆரணி சங்கீதவாடி தசரதன் பிரபாவதி கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் நகர் புகழினி, நமது உடலானது வைட்டமின் சியை தானாக உற்பத்தி செய்யக்கூடிய திறன் இல்லாததால் உணவின் மூலமாகத்தான் நாம் அதை பெற முடியும், அதுதான் உண்மை. உணவின் மூலமாக தான் நம்ம எடுத்துக்கணும், நோய் தடுப்பு மற்றும் உடல் வலிமைக்கு தேவையான சக்தியை பெற அது உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுக்கேசவத்திலிருந்து வஜ்ரவேலு சரியான பதில கொடுத்துருக்காரு. பன்னீர்செல்வம் சரியான பதில கொடுத்துருக்காங்க. நடராஜன் சுப்பையா, அவரும் சரியான பதில கொடுத்துருக்காரு. பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி, மாலினி தேவி அருணாச்சலம், அப்புறம் ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், தேனியிலிருந்து ஹரிராம், புது கேசவரம் வஜ்ரவேலு, ரஞ்சித் குமார் ராமநாதன், சிவன் அருண், அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி, கீதா, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, ரெட்டில்ஸ்லேருந்து ஹயத் பாஷா, பூந்தண்டலம் ரக்ஷனா ஹரிபாலன், சோமங்கலம் மூர்த்தி ஆனந்தன், திருமணிசையிலிருந்து அஸ்வினி நாகராஜ், முத்துமாரி, இவங்க எல்லாரும் சரியான பதில கொடுத்துருக்காங்க. பதில் கொடுத்த நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.

0: அமரன் படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதுவரை நீங்கள் கேட்டது வணக்கம் தமிழ்நாடு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோட இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு ரசித்தது வணக்கம் தமிழ்நாடு நிறைவு பெறுகிறது.
1: வணக்கம் தமிழ்நாடு.

குட் மார்னிங், ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவுமே சந்தோஷமா இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருங்க. இந்த நல்ல விஷயத்தோட அப்படியே நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்றது ஆர்ஜிமா விஜயகுமார். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் வந்து கடிதம் வாயிலாக நீங்கள் கேட்ட பாடல்கள் தான் நாங்கள் வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஸோ யார் முதல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, குறுக்காத்தூர் பாரிவள்ளல், மாலதி, ஆரணி, பாப்பம்பாடி, ஆண்டாள், தேவமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, போஸ், கொரட்டூர் ரஞ்சித், குருதயால், அம்பத்தூர் எஸ்வி நகர், எம் டி ரவிச்சந்திரன், மதுரை கைத்தறி நகர், மணிகண்டன், துர்காதேவி, பரத்குமார், சீனி, சுர்ஜித், இந்திரா தேவதாஸ், பிரணவ், பிரணிதா, மான்ஷி, யோகேஷ், ரம்யா ஸ்ரீ, சமந்தா ஸ்ரீ, சிவானி ஸ்ரீ. ஸோ இவர்களுக்காக டிசி படத்திலிருந்து விவிதாஸ்.

0: வெல்கம் பேக். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. கடிதம் வாயிலாக நீங்களும் வந்து எங்ககிட்ட பாடல்கள் கேட்கலாம். நீங்கள் அதற்கு செய்ய வேண்டியது போஸ்ட் கார்டு வாங்குங்க. அதில் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வானொலி நிலையம், 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம், உங்களோட அதாவது காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 604. இந்த முகவரிக்கு உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் எழுதி அனுப்பலாம். உங்கள் பேர், ஊர், உங்களுக்கு பிடித்தமான பாடல், அதாவது புது பாடல் என்ன அப்படிங்கிறத டைப் பண்ணி நீங்கள் அதாவது எழுதி அனுப்பலாம். ஓகே, ஸோ அந்த பாடல் எங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா நாங்கள் டெஃபினட்டாக உங்களுக்காக ப்ளே பண்ணுவோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜனநாயகன் படத்துலேருந்து பாடலை கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரீட் பேங்க் காலனி, ஷாஃபிராஃபி, காதர் ஷமீத், காஜா சல்மா, ஷமு அலி, தபுசூன், காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரீன், ஷமீம் பிரதர்ஸ், ஷாயின் ஷா, ஷேக் ஷியா, த்ரிஸ்வான், ஷம்யா பானு, திருமணி சி, கஸ்தூரி அருணாசேகர், ஜெகநாதபுரம், சரஸ்வதி, தனசேகர், காட்டுப்பாக்கம், ஹேமாவதி, யுவராஜ், காமராஜர், திரு தீபா பிரகாஷ், மணலூர் பேட்டை சுருபராணி, ராஜசேகர், திருமழி இசை, பிரேம்பத்து, மஞ்சுளா, ஆனந்தன், தேனி மாவட்டம், ஆண்டிப்பட்டி, செந்தில் குமரன். சோ இவர்களுக்காக ஜனநாயகன் படத்தில் வந்து பிவிதாஸ்
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்.

0: சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சா சத்தம் அடி.
1: நான் உங்கள் மக்களிசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
2: விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
3: எட்டு மணி 11 நிமிஷம் ஆகும்போது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்கள் ஒரு நிகழ்ச்சி. ஸோ விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் எஃப்எம், வேலூர் எஃப்எம், திருப்பத்தூர் எஃப்எம்லையும் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்ததா டிராகன் படத்தை வந்து பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. ஐயப்பாக்கம், அப்பர்ணானகர், மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்பிரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜிதின், தர்ஷன், மலையம்பாக்கம், வெங்கடேசன், குன்றத்தூர், பெரியார் நகர், முருகேசன், தேவி, ஆறுமுகம், சுதா, சிதம்பரம், வானக்கார திரு தங்க ராஜ், சரோஜா, பாலாஜி, கும்பகோணம், சுந்தர பெருமாள் கோவில், விஜய், காலை, துரைராஜன், கல்யாண சுந்தரம், மாதவன், வீரபத்ரன், சண்முக சுந்தரம். சோ இவர்களுக்காக

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

8:15 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேங்கஸ் படத்தில் வந்து கேட்டிருக்காங்க. நரசிங்கப்பேட்டை ஏஜி ஐயப்பன், திருவீழிமிழலை எம் எஸ் சாகுல் அமித், சிதம்பரம் வண்டி கேட் எம் சிலுவை சந்தானராஜ், மாதவரம் திருவள்ளூர் தெரு விநாயகம், மதனகுமாரி, அஜித் சங்கவி, அஸ்வித் ரோஷன், தர்ஷன், சாய் தருண், சாய் பிரித்திகா, கோவிலாம்பூண்டி, செல்வகுமார், சந்தியா, வர்ஷினி, யாமினி, மாதவர், மேகாந்தம், எழிலரசன், எழிலவன், எழிலோவியம், திருமழிசை, ராஜசேகர், தன்சேகர், குணசேகர், ஞானசேகர், அமுதாசேகர், அருணாசேகர், கொடுங்கையூர், ராமு, விஜயா, விஜயகுமார், நந்தினி, விஷால், நதியா, சிவர்களுக்காக கேங்கஸ் படத்திலிருந்து பிவித்தஸ்.

0: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. 8:20 ஆயிட்டிருக்கு. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த படத்தில் இருந்து பாடலாம், மாறா படத்தில் வந்து பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. அம்மாப்பேட்டை, இ லோகநாதன், பிரேமா, தேவி ஹேமலதா, சந்தோஷ், திரில், ஆதித், பொள்ளாச்சி, தேவநல்லூர், சகுந்தலா, சுந்தரராசன், செந்தில்குமார், மயிலாப்பூர் பட்டாபி, ரவி, மாலதி, சேகர், உஷா, ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாதன், அரியலூர் மாவட்டம், கீழ்குடியிருப்பு, சிங்காரவேலு, நந்தியா, கவியரசி, ஜானசி, வேப்பம்பட்டு, ரயிலடி, மத்தியழகன், குமாரி, சரவணன், சுரேஷ், மீனா, நிர்மலா, காவேரி, அறிவழகன், விஸ்வா, மகிழன். சோ இவர்களுக்காக

இரவுக்கு 1000 கண்கள் இந்த படத்துல இருந்து பாடலை அடுத்ததா உங்கள் விருப்பம்ல கேட்டிருக்காங்க. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி புவரசி, சந்தோஷ்குமார் கீர்த்தனா, ரோஹித் உதயகுமார், ரேவதி மகிழினி, மணி துளசி, ஆரணி சங்கீதவாடி, தசரதன், பிரபாவதி போரூர், கலசப்பாக்க மூர்த்தி, புஷ்பா ஜமாலியா ஹவுசிங் போர்ட், ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேக் மஹூப், பர்வீன் பானு, ஹசினா ஹயாத் பாஷா, தாரா பேகம், ஃபர்சானா, தஸ்பியா கவுசர், நஃபீசா, இர்ஃபானா, ஹயாத் பாஷா பாய், பெருமுறை அமைச்சர் ரோடிக்ஷா காரன், பகதூர் பாய், ராஃபி பாய், புருஷவாக்கம் சௌந்தரராஜன், கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார், ஆர் கே நகர், சிங்கசூழன், மேட்டு சக்கரக்குப்பம், பூமொழி, கஜேந்திரன். இவர்களுக்காக

0: 102.3 விவத் பாரதி தமிழ் ஃபேமில நீங்க கேட்டு இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம்.
1: உங்கள் விருப்பம்
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெட்ச் படத்தில் வந்து பாடலை விரும்பிக்கிட்டிருக்காங்க. செய்யார் வட்டம், சிறுங்கட்டூர், எம் ராஜேந்திரன், தனலட்சுமி, கூடப்பாக்கம், ஸ்ரீ சந்தியா, ஆர் மணிகண்டன், முதிரவாயில், மதுரை நாயக்கன் திரு, சரஸ்வதி, காதர்வேடு கார்த்திகேயன், அம்பிகா, வடமனப்பாக்கம், காளிவீடு, ஏழுமலை, புஷ்பா, மணியரசன், பட்டாளம், அப்துல் ஜலீல், வடபழனி, வீரதுரை, கூடுவாஞ்சேரி, கனகராஜ், மணலி, மாறன், மந்தவெளி, விநாயகம், மேலப்பீடு, தயாளன், நெடுமரம், முனுசாமி, ஆண்டிப்பட்டி, ஆராதனா, ஆவடி, அனந்தலட்சுமி, விருகம்பாக்கம், இளங்கோநகர், மண்ணை, ஜேபி. ஸோ இவர்களுக்காக

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்

0: நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படத்துல வந்து பாடல விரும்பி கேட்டிருந்தாங்க. மேல்பாக்கம் சந்திரேஷ், ரோஜா, சேலம், கலங்காணி, ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமலை சேனாகராஜ், அஸ்வினி, தேசூர் குமரன், ஆங்கரை பைரவி, மதுரவாயல் அன்பு, ஸ்ரீனிவாஸ், ஜெயலட்சுமி, அடையாளம்பட்ட ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், போரூர் சங்கர், சுசீலா, இளையான்குடி இக்பால், சித்தி கதிஜா, அப்துல் மஜீது, ரிஃபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா, பெருமாள்பட்டி, பி ஜெயலட்சுமி, சியோன், விஜயராணி. ஸோ இவர்களுக்காக தான் அந்த பாடலை கேட்டீங்க.
1: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுகிறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: சன்கோ.
1: உங்கள் நிருப்பம் நிகழ்ச்சியை கேட்டு இருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜி உமா விஜயகுமார். நிகழ்ச்சி அடுத்ததான் RRR RRR படத்துல வந்து பாடலை கேட்க போறீங்க. தீட்டாளம் ஆதி திராவிடர் குடியிருப்பு, டிசி ராஜேஷ், உத்திரமேரூர் ஆசிரியநகர், ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு, அனுமந்தபுத்தேரி, ரவிக்குமார், நீதி, புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி ஷோபியா, சைதி, ஜோதி அம்மாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புளியூர்புரம், உமா, பிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம், அனிதா, சாமுவேல், சிஞ்சிகப்பை, ஏழுமலை, கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா. இவர்களுக்கு

0: எப்பவுமே போனும் கையுமா இருக்காது.
1: என்ன பண்றது சித்தப்பா, போர் அடிக்குதே.
0: நாங்களெல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது எங்க தாத்தா பாட்டி எல்லாம் கதை சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், நாங்களும் கேட்போம்.
1: அதெல்லாம் அந்த காலம் சித்தப்பா, இப்ப யாருக்கு அதெல்லாம் சொல்றாங்க?
0: ஏன் சொல்லல, நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல சனிக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாம் சொல்றாங்க. அது மட்டுமா, நிறைய பாடல்கள் இடையே கேட்டு ரசிக்கலாம். உனக்கு பொழுதும் போகும், நிறைய நல்ல பயனுள்ள கதைகளும் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
1: இதோ இப்பவே டியூன் பண்றேன்.
0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: ஹலோ, நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
1: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்க போகிறது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் FM.
2: சீரகம் பத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சா கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய. சீரகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சா கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய. நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சா கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய. நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.

8:51 ஆயிட்டிருக்கு. 102.3 பாரதி தமிழக ஃபேம்ல உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. அயர்லாந்து படத்துல இருந்து பாடலை கேட்டிருக்காங்க ரவி கார்டன், வீரச்சோழ வீர ராகவன், அப்துல் ரஃபீஸ் கான், அப்துல் ரஹீம் கான், அப்துல் ரஃபீக் கான், பூலாம்பட்டி ராதா, கோமதி, எடப்பாடி, ஃபாத்திமா ஜர்ஷா, சாத்தூர் பஞ்சவர்ணம், வைத்தீஸ்வரன் கோவில், தாமரை செல்வி, ஆதிராமப்பட்டினம், ரம்ஜான், பிவி, தங்கமச்சி, மடம், பியூலா, செட்டிப்புளம், தனுஷா, படியூர், உஷா, சென்னை புஷ்பா, பரமக்குடி அலங்காரராஜ், அந்தோனி, மெர்சி, ஜெர்லின். ஸோ இவர்களுக்காக

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சோ கேம் ஷோ விளையாட போறோம். நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பது ஆர்ஜி உமா விஜயகுமார். ஏன்னா கேம் ஷோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வினாடியில் 10 வார்த்தை. ஸோ ஒரு எழுத்து கொடுப்ப அந்த எழுத்துல தூக்கக்கூடிய வார்த்தையை நீங்கள் சொல்லணும். ஓகே, ஸோ நிகழ்ச்சியில் நீங்கள் அழைக்கலாம் என்ற எண்ணுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952 0853 அப்படி இல்லைனா 2838 9871 இந்த ரெண்டு எண்கள் ஏதாவது எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் நீங்கள் பேசலாம். நிகழ்ச்சியில் அப்படி ஃபர்ஸ்ட் சாங் கேட்க போகிறீங்க. What a beautiful song. Be with us.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: கலக்கல் அரங்கம்ல கேம் ஷோ விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். கேம் ஷோல கலந்துக்க நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952508535 அப்படின்னா 2838978171 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில பேசலாம். நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம். உங்க ரேடியோ வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க யாராக இருந்தாலும். நேரம் துவங்குகிறது.
1: ஈசல், ஈரம், ஈதி, ஈகை, ஈழம், ஈழம், ஈறு.
0: நேரம் முடிந்து விட்டது. நேரம் முடிந்து விட்டது. நன்றிகள். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் இங்க இந்த ரேடியோ வாலம் குறைச்சிருங்க?
2: ஒரு ஜட்ஜி.
0: ஆ, யார் இங்க இருந்து?
2: போகலாம்.
0: ஓகே, விஸ்வா அவர்களே போகலாமா?

0: சரி, உங்களுக்கான எழுத்து தோ, தொடக்கம், தொழில் சொல்றேன்ல, அந்த குரில் தோல துவங்கக்கூடிய பத்து வார்த்தை நேரம் துவங்குகிறது.
1: தொழில், தொங்கு, தோகை.
0: நேரம் முடிந்து விட்டது, நேரம் முடிந்து விட்டது. நன்றிகள். நிகழ்ச்சியில் வந்து அடுத்ததாக ஒரு சூப்பர் சாங் வரப்போது பெங்களூர் நாட்கள் படத்தில் வந்து பி வித் அஸ்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1-800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from

0: 11th August to 12th October.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: ஒன்பது மணி 13 அப்படியே 14 நிமிடங்கள் ஆக போது கலக்கல் அரங்கம்ல கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். 10 வினாடியில 10 வார்த்தைகள், அதாவது நான் ஒரு எழுத்து சொல்லுவேன், அந்த எழுத்துல துவங்கக்கூடிய 10 வார்த்தைகளை வந்து நீங்க சொல்லணும். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். ஹலோ, வணக்கம், லைன் இருக்கீங்க, பேசலாம். ஓகே, ஹலோ, வணக்கம், வணக்கம், ஹலோ, லைன்ல இருக்காங்க, பேச மாட்டேங்கிறாங்க. ஹலோ,
1: காலை வணக்கம். ரேவதி அம்பத்தூர்லேருந்து வாழ்த்துக்கள் சொல்லுங்க.
0: ரேவதி அவர்களை போகலாமா? சரி, உங்களுக்கான எழுத்து குழந்தை, குரு, குரில் கூட துவங்கக்கூடிய 10 வார்த்தை, நேரம் துவங்குகிறது.
1: போலாம். குயில், குளம், குதிரை, குருவி, குழந்தை, குழாய், குங்குமம், குரங்கு, குத்து விளக்கு, குண்டு.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர், வேற லெவலுங்க, வேற லெவல். நன்றி நன்றி,
1: சந்தோஷமா
0: இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து சித்திரம் பேசுதறி படத்துல இருந்து பாடல் வரப்போகுது. பி வித் அஸ்.

கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் ஃபேமில் கேம் ஷோ விளையாடிட்டுருக்கோம். 10 வினாடியில் 10 வார்த்தைகள் சொல்லணும். அதாவது நான் ஒரு எழுத்து சொல்லுவேன், அந்த எழுத்தில் துவங்கக்கூடிய 10 வார்த்தைகளை நீங்கள் 10 வினாடியில் சொல்லணும். நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்க நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா 0444 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணி 2952

0: ஃபேமில் கேம் ஷோ விளையாடிட்டுருக்கோம். 10 வினாடியில் 10 வார்த்தைகள் சொல்லணும். அதாவது நான் ஒரு எழுத்து சொல்லுவேன், அந்த எழுத்தில் துவங்கக்கூடிய 10 வார்த்தைகளை நீங்கள் 10 வினாடியில் சொல்லணும். நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்க நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா 0444 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணி 2952 0853 இந்த நம்பர் பிஸியாக இருந்துச்சுன்னா 2838 9871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். நிகழ்ச்சி அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்டாடியிலிருந்து பேசுறேன்.
0: சந்திரசேகர் அவர்களே, போலாமா?
1: போலாம் மேம். எனக்கான எழுத்து என்ன?
0: உங்களுக்கான எழுத்து வந்து தி, திருடன், தில்லை சொல்றேன். அந்த குரல் தில துவங்கக்கூடிய 10 வார்த்தை நேரம் துவங்குகிறது.
1: திட்டம், திட்டவட்டம், திசை, திசை காட்டி, திமிரு, திக்குமுக்கு, தில்லை.
0: நேரம் முடிந்து விட்டது, நன்றிகள், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யார் இங்க இருந்து?
2: வலங்கிமலர்ந்து விஜய் பேசுறேன்.
0: விஜய் அவர்களே, போலாமா?
2: போலாம்.
0: உங்களுக்கான நேரம் என்ன? துவங்கறதுக்கு முன்னாடி எழுத்து நான் சொல்லிடுறேன். உங்களுக்கான எழுத்து வந்து என்ன சொல்லலாம், இ, இஞ்சி, இணை சொல்றோம். அந்த குரல் ஈன துவங்கக்கூடிய 10 வார்த்தை நேரம் துவங்குகிறது. நன்றிகள், நன்றிகள், நேரமும் முடிந்து விட்டது. நிகேஷ்ல அடுத்துதான் பாத்தீங்க அப்படின்னா ஈரம் படத்துல வந்து பாடல் வரப்போகுது.

0: உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: 9:30 ஆயிற்றுக்கு 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல கடக்கலரங்கம் நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பது ஆர்ஜிஓமா விஜயகுமார். பார்க்கலாம். வணக்கம். வெரி நைஸ். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து?
2: திருநந்தையூர் கணபதிங்க.
1: ஓகே, போலாமா?
2: ஓகேங்க.
1: உங்களுக்கான எழுத்து பொன், பொருள். அந்த குறில் போல துவங்கக்கூடிய 10 வார்த்தை நேரம் துவங்குகிறது. இங்க நான் எக்ஸாம்பிள் வார்த்தை சொல்லிட்டு நீங்க மறுபடியும் அதுல வேற கேக்குறீங்க. பொன் பொருளுக்கு வர்றப்போ நேரம் தூங்குகிறது.
2: பொறுமை, பொருத்தம்.
1: நேரம் முடிந்து விட்டது. நன்றிகள். வணக்கம்.
3: வணக்கம்மா.
1: யார் இங்க இருந்து?
3: பாக்கம்பருத்தி சுமதி.
1: யாருங்க?
3: பாக்கம்பருத்தி சுமதி.
1: ஓகே சுமதி, ஓகே போலாமா. உங்களுக்கான எழுத்து வந்து தீ.
3: சொல்லுங்க சொல்லுங்க.
1: தீ,
3: தீன் நெடில.
1: ஆமா, தீண்டல், தீர்க்கம் சொல்றேன்னா அந்த நெடில் தீர தூங்கக்கூடிய 10 வார்த்தை நேரம் தூங்குகிறது.
3: தீர்ப்பு, தீண்டல், தீர்வு.
1: நேரம் முடிந்து விட்டதுமா. நன்றிகள், நன்றிகள், நன்றிகள். நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கெடுக்கும் போது ரேடியோ வால்யூம் தயவுசெய்து குறைச்சிட்டு வாங்க. நான் நேரம் தூங்குகிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் டவுட் கேட்டிங்கன்னா 10 செகண்ட்ஸ் ஓடிடும், சரிங்களா? நிகழ்ச்சியில் அடுத்ததான் 5 ஸ்டார் படத்துலேருந்து பாடல் வரப்போகுது. பி வித் அஸ்.

0: வெல்கம் பேக். கலக்கலரங்கம் கேட்டுட்ருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். 10 வினாடியில் 10 வார்த்தை கேம் ஷோ. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், கோயம்புலேருந்து பார்த்திபன்.
0: பார்த்திபன் போலாமா? ஹலோ, என்ன வந்தாரு ஆல் ஆப்ஸ் கண்டக்டரு. வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: காலை வணக்கம் மேடம், நான் நந்திம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன் மேடம்.
0: கோபாலகிருஷ்ணன் போலாமா? சரி, உங்களுக்கான எழுத்து வந்து தா. தண்ணீர், தனிமை சொல்றல, அந்த குரில் தாள தூங்கக்கூடிய 10 வார்த்தை. நேரம் தூங்குகிறது.
2: சரிமா. தண்ணீர், தகடு, தட்டு, தவளை, தங்கம், தளிர்.
0: நேரம் முடிந்து விட்டது, நேரம் முடிந்து விட்டது. 6 வார்த்தை சொல்லிருக்கீங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: யார் இங்க இருந்து?
3: நாகராஜன்.
0: நாகராஜன் போலாமா?
3: சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்கான எழுத்து பா. பண்ணை, பறை.
3: பண்ணை, படிப்பு.
0: இருங்க இருங்க இருங்க, நேரம் தூங்குகிறது.
3: பண்ணை, படிப்பு, பண்பு.

0: பாசம், படுக்கை, பரிவு, பணிவு.
1: நேரம் முடிந்து விட்டது, நன்றிகள். நெடில்ல பாசம் சொன்னீங்க, அது வந்து இல்லை குரில் பா மட்டும்தான் கேட்டிருந்தேன். ஓகே, நிகழ்ச்சி அடுத்ததாக ஹேராம் படத்துல வந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. விவிதாஸ்.

0: வணக்கம். 102.3 பாரதி தமிழ் எஃப்எம். யார், எங்கிருந்து?
1: வணக்கம் வணக்கம்மா, நான் புவனேஸ்வரிலிருந்து சுமதி பேசுகிறேம்மா.
0: சுமதி அவர்களை போகலாமா?
1: கொடுங்கம்மா.
0: சரி, உங்களுக்கான எழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அன்பு, அரவணைப்பு, குரில் ஆள துவங்கக்கூடிய 10 வார்த்தை நேரம் துவங்குகிறது.
1: ஒரு மாதிரி பதட்டமாக வந்துருச்சுமா. ஓகேம்மா. அம்மா, அப்பா, அக்கா, அண்ணன், அரிசி, அணில், அம்பு, அன்பு.
0: நேரம் முடிந்து விட்டது. நன்றிகள்மா. வணக்கம். யாருன்னு தெரியல, அடிக்கடி வராங்க, லைன்ல பேசாம கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. வணக்கம். நல்லமா இருக்கேன் பார்த்திபன் அவர்களே, போகலாமா? சரி, உங்களுக்கான எழுத்து வந்து என்ன சொல்லலாம்? ஓகே, கீ, கீரை.
2: கிருஷ்ணமூர்த்தி.
0: இருங்க இருங்க, நோ, இது கீ. கீரை, கீற்று, நெடில் கீ. நேரம் தூங்குகிறது.
2: கீரை, கிருஷ்ணமூர்த்தி வராது. அப்போ கிரீஸ், கிரீஸ். அப்புறம் கிரீடம். அப்புறம் வந்து
0: நேரம் முடிந்து விட்டது. நேரம் முடிந்து விட்டது. கிரீஸ் எப்படி வரும்? வணக்கம்.
2: நேரம்
0: துவங்குகிறது. குறில் ஈங்க, குறில் ஈ. இஞ்சி, இடுப்பு, இனிமை, இவள். நேரம் துவங்குகிறது. இரண்டு வார்த்தை கூறியுள்ளீர்கள். நன்றிகள். ஈ வராது இல்லையா? நன்றி நன்றி நன்றி. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து இந்தியன் படத்தில் வந்து பாடல் வரப்போகுது. பிவிதாஸ்.

0: பண்றதுக்குள்ள
1: என் கேள்விக்கு என்ன பதில்?
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 10:01 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோட இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டுட்டு இருக்குது என் கேள்விக்கு என்ன பதில். கேள்வி அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்க மட்டுமே தெரியும் இங்கே எல்லாருக்கும். ஆனால் பதில் சொல்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப தயாராக இருப்பீங்க. என்ன கேள்வி கேட்டாலும் சரி, எப்படி பால் போட்டாலும் நான் அடிக்கிறேன் சிக்ஸர் அப்படிங்கிற மாதிரி அடித்து தள்ளிடுவீங்க எல்லா கேள்விகளுக்கும் பதிலை. அதுக்காகவே உங்களுக்காக ரொம்ப கஷ்டமாலாம் கொடுப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது கேள்விகள். நம்ம சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா, இது எல்லாத்துலேயும் இருந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்கோம். சுற்றுப்புறத்திலிருந்து நம்ம பார்க்குற கேட்குற படிக்கிற எல்லா பொது விஷயங்கள்லேருந்தும் நமக்கான ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லேருந்து நம்ம பார்க்குறதுலேருந்து ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி நமக்கு நாமளே வைக்கக்கூடிய ஒரு சின்ன டெஸ்ட்டு தான் என் கேள்விக்கு என்ன பதிலில் வரப்போகுது. நேர் வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: வணக்கம், நான் குரோம்பேட்டில இருந்து ஜெயஸ்ரீ பேசுறேன்.
2: குரோம்பேட் ஜெயஸ்ரீ, ஓகே. உங்களுக்கான கேள்வியை கொடுத்துறேன். தாவரம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, வீட்டில் சுற்றி செடி கொடிகள்லாம் இருக்கு, அது உணவு தயாரிக்கிறதுக்காக எந்த வாயுவை பயன்படுத்துகிறது?
3: உணவு தயாரிக்க அது கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனை வெளியேற்றுது,
2: வெளியே விடுது. அதனால தான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரமாவது வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா.
3: கண்டிப்பா அது கொடுக்கக்கூடிய அது கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு அது உறிஞ்சிக்கும்.
2: கண்டிப்பா, சூப்பரா சொன்னீங்க. இதனால நமக்கு அந்த புவி வெப்பமயமாதலும் குறையும் இல்லையா, குளோபல் வார்மிங் கொஞ்சம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூப்பர் ஜெயஸ்ரீ, அருமை. கேட்ட உடனே அடிச்சு தள்ளிட்டீங்கன்னு சொன்னேன்ல, சூப்பர். நன்றி நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு, வாழ்த்துக்கள். இப்படி தான் ரொம்ப சிம்பிளாக இருக்க போகுது கேள்விகள்லாம். நீங்களும் இன்றைக்கி இந்த கேள்விக்கு என்ன பதிலில் கச்சேரி அப்படி எடுத்துகிட்டு போகிற மாதிரி பதில்களோட ரெடியாக இருப்பீங்க. உங்களுக்காகவே சூப்பரான பாடல் ஜனநாயகன் படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேளுங்க, பாட்டுக்கு அப்புறம் சந்திப்போம்.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது என் கேள்விக்கு என்ன பதில்? வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், அரசம்பாடியிலிருந்து பன்னீர்செல்வம் பேசுறேன்.
2: அரசம்பாடி பன்னீர்செல்வம், சரி. உங்களுக்கான கேள்வியை கொடுத்துடுறேன். மனித உடம்பில், அதாவது ஒரு வயது வந்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்புல எவ்வளவு எலும்புகள் இருக்கும்? பன்னீர்செல்வம் சார், கொஞ்சம் ரேடியால இருந்து இப்பயாவது பிரிஞ்சு வந்துருங்க. இணைப்பிரியாம இருக்கீங்க வானொலியோட, அது புரியுது. ஆனா பேசும்போது கொஞ்சம் தள்ளி இருந்தீங்கன்னா தான் மக்களுக்கு கேட்கும். திரும்பி திரும்பி இடையூறா இருக்கே, பதில் தெரியல. அப்படியா? சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யாரு எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: தஞ்சை மாவட்டம், கும்பகோணம் மாவட்டம், பாபுராஜபுரம். முகமது இக்பால். நலமாக இருக்கேன்.
2: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்குமா?
2: சரி, பதில் தெரியுமா உங்களுக்கு?
4: மனித உடலில் மொத்தம் எத்தனை எலும்புங்கிறீங்களா? 208 இல்லாட்டி 206ங்க.
2: 206. 206. சூப்பர்.
4: சரி, 206.
2: சூப்பர். அதாவது இது வந்து குறிப்பிட்டெல்லாம் சொல்ல முடியாது, இவ்வளவுதான் சொல்லிட்டு. ஆனா 206ங்கிறது ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு நிலை. இது வந்து ஒவ்வொருத்தரோட உடம்புல 1-2 மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா 206 அப்படிங்கிறது தான் ஒரு குறிப்பிட்டு நம்ம சொல்லக்கூடிய ஒரு அளவு. நன்றி, நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம்.
5: வணக்கம். மஞ்சள்
2: சொல்லுங்க.
5: மேடம், 206 கரெக்ட் சொன்னாங்க முதல்ல. எலும்பு வந்து புரோட்டீன் எலும்புன்னு வாங்க, மிதக்க எலும்புகள்.
2: சரி,
5: முதுகு கீழ் கண்காட்சியில் இருக்கக்கூடிய எலும்புகள் வந்து மிதந்துட்டே பண்ணுவாங்க.
2: ஆமா ஆமா. அதாவது குழந்தையா இருக்கும்போது நமக்கு ஒரு 270 எலும்புகள் இருக்கும், அதெல்லாம்

0: சேர்ந்து வளர்ந்து நம்ம வந்து பெரிய 206 அந்த ரேஞ்சுக்குள்ள வந்துடும். சில எலும்புகள் வந்து தனித்தனியா கணக்கிடப்படுது, ஒன்னா இருந்தா கூட தனித்தனியா கணக்கிடப்படுது, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இல்ல நீங்க கரெக்டான பதில் சொல்லிட்டு சரி, மிக்க நன்றி, வாழ்த்துக்கள், சூப்பரான பதில் சொல்லிருக்கீங்க, நன்றி. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: பதில்
0: தெரியுமா உங்களுக்கு? அதாவது மனித உடலில் இருக்கும் மொத்த எலும்புகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன்.
1: புரியல மேடம்.
0: புரியல.
1: 217.
0: 206 அதுதான் சரியான பதில். இருந்தாலும் முயற்சி எடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள், நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்க. விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது என் கேள்விக்கு என்ன பதில்? நீங்க தொட வேண்டிய தொலைபேசி எண்களை ஒரு முறை சொல்லிடுறேன். 044 இணைப்பு என்னோட 2952508531 அல்லது இன்னொரு எண் 2838987171. இந்த எனக்கு நீங்க முயற்சி எடுக்கலாம். விவித் பாரதி தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. இது என் கேள்விக்கு என்ன பதில்?

0: தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது என் கேள்விக்கு என்ன பதில்? வணக்கம். வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க? குடமாண்டப்பட்டியில இருந்து ஜெயசீலன். ஓகே, உங்களுக்கான கேள்வி கொடுத்துறேன். மனித உடலோட மொத்த எலும்புகள் 206 இருந்து 208 அப்படின்னு சொல்லிருக்காங்க. 206. ஓகேயா? ஆமா, கரெக்ட். இப்போ அதுல மிக நீளமான எலும்பு எது? மிக பெரிய பெருசு இல்ல இல்ல, சரியான பதில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, நிகழ்ச்சியில பங்கு. வணக்கம். வணக்கம் வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். பேர் சொல்லுங்க.
2: திருவாரூர் வலங்கை மான்ல இருந்து ஆட்டோ துரை பேசுறேன்.
1: வலங்கை மான், அந்த ஊரு ரொம்ப புகழ் பெற்றது இல்லையா? ஹலோ சார், இணைப்புல இருக்கீங்க? கேக்கலையா? ஆட்டோ துரை அவரோட இணைப்புல என்ன பிரச்சனைன்னு தெரியல. வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
3: மேடம் வணக்கம். பாஸ்கர் மேடம், டி நகர்ல இருந்து.
1: டி நகர் பாஸ்கர் சார், சொல்லுங்க.
3: டி நகர் பாஸ்கர் மேடம்,
1: கேக்குது, சொல்லுங்க. பதில் தெரியுமா?
3: நீளமான எலும்பு தானே மேடம் சொல்றீங்க?
1: ஆமா ஆமா ஆமா, பெருசு.
3: முதுகு எலும்பா மேடம்?
1: இல்ல இல்ல.
3: சரி மேடம், தெரிஞ்சுக்கிறேன் மேடம்.
1: நன்றிங்க. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
4: ஜோலார்பேட்டை ஊசிரண்டா கிராம பஞ்சு பேசுறேன்.
1: ஜோலார்பேட்டையில இருந்து
4: ஊசிரண்டா கிராமம் பஞ்சீவி.
1: சரி, ஜோலார்பேட்டை பஞ்சீவி. ஓகே, சொல்லுங்க. பதில் தெரியுமா உங்களுக்கு? மனித உடலோட மிகப்பெரிய எலும்பு எது?
4: ஆட்டு.
1: என்னங்க நீங்க?
4: மேடம்
1: இல்ல, சரியான பதில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. வணக்கம்.
5: ஹலோ.
1: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: டேவிட் ஃப்ரம் குடவஞ்சேரி.
1: டேவிட், உங்களுக்கு பதில் தெரியும்னு நினைக்கிறேன், சொல்றீங்களா?
5: இந்த கால் எலும்பு.
1: அதான் தொடை இல்லையா?
5: தொடை.
1: ஓகே, சூப்பர் டேவிட், சூப்பரா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், மிக்க நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு. அப்படியே நீங்க சூப்பரான ஒரு பாடல் கேட்க போறீங்க. பாட்டு கேளுங்க, பாட்டுக்கு அப்புறம் சந்திக்கலாம்.
6: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணா எல்லாம் வைப் ஆயிரும். டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன். மாமா, நீ அசி. என்னடா, திட்டியா? இல்லடா, அசினா மாசு மக்கா மிஷி.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க என் கேள்விக்கு என்ன பதில். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டுட்ருக்கீங்க என் கேள்விக்கு என்ன பதில். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சரியாக கேட்கல, உங்கள் பேர்?
1: புரசை கோபி.
0: புரசையிலேருந்து கோபி. ஓகே, உங்களுக்கான கேள்வியை கொடுத்துட்றேன் நான். இந்தியாவோட பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம் எது? என்ன பெரியும் அமைதியாக இருக்கு?
1: மகாராஷ்டிரா மேடம்.
0: யோசிக்க வச்சிருக்கேன். மகாராஷ்டிரா. இல்லை, சரியான பதில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மிக்க நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்,
0: யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: தஞ்சாவூர் மாவட்டம் திருச்செந்தூர் கிட்ட கோபுரத்தினம்.
0: தஞ்சாவூர்ல இருந்து கோபுரத்தினம். சரி, சொல்லுங்க. பதில் தெரியுமா? இந்தியாவின் பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம் எது? சார், நான் கேள்வி கேட்டேன், பதில் தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவின் பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம் எது? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
3: இது ராஜஸ்தான்.
0: ராஜஸ்தான். சூப்பர் சூப்பர், கரெக்ட்டா சொன்னீங்க.
3: அப்புறம் சிறிய மாநிலம் வந்து கோவா.
0: கோவா.
3: மக்கள் தொகையில பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம்.
0: ஆமா, அப்படியே புள்ளி விவரம் இருக்கு.

0: அடுத்தடுத்த கேள்வியை நீங்களே சொல்லி பதிலை முடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள், மிக்க நன்றி.
1: என்னங்க மேடம்?
0: இல்லை, அடுத்தடுத்த கேள்விகள் அதுக்கான பதில் எல்லாமே முடிச்சிட்டீங்கன்றேன். நன்றி. நிகழ்ச்சியில்
1: தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம் ஜி கே. உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், தினந்தோறும் பொது அறிவு தகவல் எல்லாம் கொடுக்குறீங்கல்ல.
0: மிக்க நன்றி. இருந்தாலும் நம்ம கேள்வியை கொடுத்த உடனே ஆன் த ஸ்பாட்லேயே நிறைய பேர் பதில் சொல்லிடுறீங்க. நீங்க பதில் தெரிஞ்சு வச்சிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குது. நன்றி நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு. வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க மேடம்.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க தொட வேண்டிய தொலைபேசி எண்களை ஒரு முறை சொல்லிடுறேன். 044 இணைப்பு என்னோட 2958-0853. இந்த எண்ணுக்கும் நீங்கள் முயற்சி எடுக்கலாம். 2838-9871 2958-0853 அந்த எண்ணுக்கு இல்லை மற்றும் ஒரு எண் சொன்னேன் இல்லையா, இந்த இரண்டு எண்களுக்கும் நீங்கள் முயற்சி எடுக்கலாம். தொடர்ந்து என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி கேட்டுட்ருங்க.

ஐந்து எண்ணுக்கும் நீங்கள் முயற்சி எடுக்கலாம். 2838 9871 2928 5 அந்த எண்ணுக்கு இல்லை மற்றும் ஒரு எண் சொன்னேன் இந்த இரண்டு எண்களுக்கும் நீங்கள் முயற்சி எடுக்கலாம். தொடர்ந்து என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி கேட்டுட்டுருங்க. உங்களுக்காக சூப்பரான கேள்விகள் வந்துட்டே இருக்குது.

0: நோயே மேன்மை.
1: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
0: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
3: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
0: தூய்மையே மேன்மை. தூய்மையே மேன்மை.
1: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வு.
4: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
4: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
6: Yes, who is it?
7: Don.
8: Don.
9: Pushpa.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது 1 நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது 1 நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம்.

0: இல்லாத வண்டா.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க என் கேள்விக்கு என்ன பதில். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் என் கேள்விக்கு என்ன பதில் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம். ஹரி. ஓகே, பழைய வண்ணாரப்பேட்டை ஹரி.
2: ஹலோ
1: ஹலோ, கேட்குது ஹரி உங்களுக்கான கேள்வியை? லோவா கேக்குதா? இந்தியாவின் தேயிலை தோட்டம் என்று எந்த மாநிலம் அழைக்கப்படுகிறது? அசாம். சூப்பர் ஹரி, நான் நினைச்சேன் உங்களுக்கு கேட்ட உடனே பதில கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நன்றிங்க நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு. வாழ்த்துக்கள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் கேட்டுட்டு இருக்கீங்க. தங்கலான் படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேளுங்க. பாட்டுக்கு அப்புறம் சந்திக்கலாம்.

0: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
1: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். அவரது இசைப்பயணம், திரை இசை அனுபவங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இசை உருவான தருணங்களின் சுவாரஸ்ய கதைகள் எல்லாவற்றையும் அவரது குரலிலேயே கேட்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில் வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னால் வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான படங்களும் வரும், அதாவது நாட் நெசசரிலி அர்பன் ரூரல் எல்லாம் கிளாசிக்கல் அப்படின்னு கிடையாது. இந்த பிளேபேக் பாடகரே எடுத்துங்களேன், இப்போ ஒரு பாடகர் இருந்தால் அவர் வந்து வெறும் நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாட முடியும், இல்லை வெஸ்டர்ன் மியூசிக். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் எப்படி எல்லா பாட்டையும் பாடாரு, அதே மாதிரி தான் ஒரு இசையமைப்பாளனும் கொடுத்த பாட்டை வந்து அப்படியே தன்னுடைய அதாவது ஒரு இமேஜினேஷனில் அந்த டியூன் பண்ணணும்.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம். நாளை இரவு 8

0: என்னம்மா 11 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு வந்திருக்கீங்க, எப்போதான் ஷாப்பிங் போகிறது?
1: உங்கள் அப்பாவுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வரதுக்குள்ள அப்பாப்பா. சரி கிளம்பலாமா?
0: ஒரு 10 மினிட்ஸ்மா வந்துடுறேன்.
1: என்ன குழலி, சாதம் பொங்கி கேஸ் அடுப்பே ஆஃப் ஆயிடுச்சு, என்னதான் பண்றியோ? நாங்கள்லாம் அந்த காலத்துல
0: அம்மாமா போதும்மா, உன் புராணத்தை ஆரம்பிச்சிடாத.
1: அன்னைக்கும் ஷாப்பிங் போனப்போ காரை ஆஃப் பண்ணாம ஃபியூல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு காருக்குள்ள உட்காந்துட்டு இருந்த.
0: ஏசி ஓடணும்னா கார் ஓடிதானே ஆகணும்.
1: கடைக்குள்ள வந்திருந்தேனா ஏசியும் கிடைச்சிருக்கோம்ல, நம்ம ஃபியூலும் வேஸ்ட் ஆயிருக்காது. கேஸ் லீக் ஆனா வீட்டுக்கு கேடு, ஃபியூல் வேஸ்ட் பண்ணா அது நமது நாட்டுக்கே கேடு.
0: ஓகேம்மா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இனிமேல் எந்த ஃபியூலையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எரிசக்தி பாதுகாப்பு நம்ம வீட்டுல தொடங்கட்டுமே.
2: இன்றைய சேமிப்பே நாளைய தலைமுறையின் வாழ்வு.
3: Hi honorable audience, this is the promotional song of the motion picture of the India in the Chennai.

பிரிஞ்ச் இட் இஸ் கால்ட் தி பிப்லி பிரிஞ்ச்.

நீ எப்படி வேணாலும் கூப்பிடுமா, ஆனா கூப்பிடு. கூப்பிடுற தூரத்துல இருக்க மாட்டேன், கூப்பிட்டா தூரத்துல இருக்க மாட்டேன். நான் பக்கத்துல இருப்பேன்.

0: பிலி நமினி. டீன்ஸ் படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க என் கேள்விக்கு என்ன பதில். அடுத்த கேள்வியை நான் சொல்லிடுறேன். இந்தியாவோட நிதி தலைநகரம் எது அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தலைநகர், நிதி தலைநகர் இந்தியாவின் எதுன்னு கேட்டிருக்கேன். கேள்வியை கொடுத்தாச்சு, பதிலோட நீங்க வரலாம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்மா.
0: வணக்கம், வானொலியை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துருங்க.
1: வந்தே மாவட்டம் திருபோணம். அண்ணா சேகர், நல்லா மாறீங்களா?
0: நல்லா இருக்கேன். பதில் தெரியுமா உங்களுக்கு?
1: ஈஸியான கேள்வியே கேளுங்கம்மா. அதாவது நான் எஸ்எஸ்எல்சி தான் படிச்சிருக்கேன், நம்ம அதிக படிச்சல.
0: இந்தியாவின் நிதி தலைநகரம் எதுன்னு கேட்டேன். தினம் நீங்க படிக்கிற பேப்பரு கேட்கறது இந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம நிறைய விஷயம் கத்துக்கிறோம் இல்லையா? அது அதுல வந்து சரியா நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். அந்த நம்பிக்கையோட இருங்க. நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு, வாழ்த்துக்கள். இந்தியாவின் நிதி தலைநகரம் எது? சரி, நான் முயற்சி பண்ணிருக்கீங்க. இந்தியாவின் கேட்டிருக்கேன். சரி, பரவாயில்ல, முயற்சி எடுத்திருக்கீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த முறை சரியா பதில் சொல்லிடலாம். நன்றிங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: சுந்தர பெருமாள் கோயில்
3: பேசுறீங்க.
2: சுந்தர பெருமாள் கோயில், கலை துரைராஜன்.
0: கலை துரைராஜன், பதில் தெரியுமா உங்களுக்கு?
2: பதில் மும்பை.
0: மும்பை, சூப்பருங்க. சூப்பர், சரியான பதிலை சொல்லிட்டீங்க. மும்பை தான் இந்தியாவோட நிதி தலைநகரம் அப்படிங்கிறது சரியான பதிலை. நம்ம நேயர்கள் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் அவங்களுக்கு இணைப்பு கிடைக்கலனால பதில் சொல்ல வாய்ப்பு இருந்திருக்காது. அடுத்தடுத்து கேள்விகளுக்கு முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்காக. இப்போது அடுத்த பாடல் வித்தைக்காரன் படத்திலிருந்து.

0: 10:53 கடந்து போயிட்டுருக்கேன். இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க என் கேள்விக்கு என்ன பதில். எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் இந்திய பெண் யார் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. விவித் பாரதி தமிழ் FM நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் FM நேயர்களும் கேட்டுட்ருக்கீங்க என் கேள்விக்கு என்ன பதில். வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. நிறைய பேர் அடுத்தடுத்து முயற்சி பண்ணுறீங்க, அப்படி வரும்போது சிக்கல்கள் வரதான் செய்து. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: காலை வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ரங்கராஜன், தயாரா?
0: டி நகர்ல இருந்து ரங்கராஜன்.
1: ஹலோ,
0: பதில் தெரியுமா சார் உங்களுக்கு?
1: சூப்பர்,
0: சூப்பருங்க, வாழ்த்துக்கள். கரெக்டான பதில சொல்லிட்டாரு. அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க இதுவரைக்கும் கேட்டது என் கேள்வி.

கேள்விக்கு என்ன பதில், இந்த பாடலோடு நம்ம என் கேள்விக்கு என்ன பதில நிறைவு செய்ய போகின்றோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்கள்லாம் ரொம்ப ஆச்சரியத்தில் நம்மளை ஆழ்த்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் சரியான பதிலை சொன்னீங்க. ஆன் த ஸ்பாட்லேயே கேட்ட கேள்விக்கு பதில் அப்படியே ரெடியாக வச்சுருந்தீங்க. இது இன்னமும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே என் கேள்விக்கு என்ன பதில் இருக்குது.

0: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டது என் கேள்விக்கு என்ன பதில்?

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை.
2: பதினோரு மணி ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி நேயர்களோட இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்க இருப்பது காலத்தால் அழியாத காவிய கானங்கள். ஆமாம், இது என்றும் இனியவை. உங்களோட நினைவுகளில் இருக்கக்கூடிய அந்த பழைய பாடல்கள் திரும்பவும் இன்னைக்கு நீங்கள் கேட்டு ரசிக்கும்போது அந்த பழைய நினைவுகளோட அந்த பாடல்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு இனிமையான அனுபவமாக இருக்கும். என்றும் இனியவை கேட்குறதுக்காக எல்லாரும் காத்துட்ருப்பீங்க. எப்போவுமே ஆயிரத்தில் ஒருவன் படம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமாக தான் இருக்கும். அதிலிருந்து பருவம் எனது பாடல் முதல் பாடலாக வருது. பாட்டை கேளுங்க, பாட்டுக்கு அப்புறம் சந்திக்கலாம்.

என்றும் இனியவை கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த பாடல் ஆண்டவன் கட்டளை படத்துக்காக பி. சுசீலா பாடிய பாடலுக்கு இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி.

0: விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

பாகியலட்சுமி படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. எஸ் சி கிருஷ்ணன், ஜமுனா ராணி பாடிய பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க என்றும் இனியவை. இனி அடுத்த பாடல் என் கடமை படத்துக்காக டிஎம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் வரிகள் கண்ணதாசன்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு: நீரின்றி அமையாது உலகு.

ஆயிரம் ரூபாய் படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி. சுசீலா பாடிய பாடலுக்கு இசை கே.வி. மகாதேவன், பாடல் வரிகள் கண்ணதாசன். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் இனியவை. விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்களோடு இணைந்து கும்பகோணம், வேலூர், திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த பாடல் என்றும் இனியவையில் அன்பேவா. இந்த திரைப்படத்திலிருந்து டி.எம். சவுந்தரராஜன், பி. சுசீலா பாடியிருக்கும் பாடலுக்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன், பாடல் வரிகள் வாலி.

சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும்

என்றும் இனியவை. காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் என்றும் இனியவை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் ஏஎம் ராஜா பி சுசீலா பாடியிருக்கும் பாடல். பாடலுக்கு இசை விஜயபாஸ்கர். அரபு நாட்டு அழகி படத்திலிருந்து.

பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். பதினோரு மணி 31 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்குது என்றும் இனியவை. கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் FM நேயர்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக சித்ராங்கி படத்துல இருந்து TM சௌந்தரராஜன், P சுசிலா, ஜமுனா ராணி பாடிய பாடலுக்கு இசை வேதா.

என்றும் இனியவை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் ஆடி பெருக்கு படத்திலிருந்து ஏஎம் ராஜா பாடியிருக்கும் பாடலுக்கு இசை ஏஎம் ராஜாவே இசையமைத்து பாடியிருக்கின்றார். பாடல் வரிகள் கண்ணதாசன்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இனி அடுத்த பாடல் பலே பாண்டியா படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் வரிகள் கண்ணதாசன்.

0: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
1: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். அவரது இசை பயணம், திரை இசை அனுபவங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இசை உருவான தருணங்களின் சுவாரஸ்ய கதைகள் எல்லாவற்றையும் அவரது குரலிலேயே கேட்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில் வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னால் வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான பாடலும் வரும், அதாவது நாட் நெசசரிலி அர்பன் ரூரல் இல்லைன்னா கிளாசிக்கல் அப்படின்றது கிடையாது. இந்த பிளேபேக் பாடகரே எடுத்துங்களேன், ஒரு பாடகர் இருந்தால் நான் அவர் வந்து வெறும் நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாட முடியும் இல்லை வெஸ்டர்ன் மியூசிக். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் எப்படி எல்லா பாட்டையும் பாடாரு, அதே மாதிரி தான் ஒரு இசையமைப்பாளனும் கொடுத்த பாட்டை வந்து அப்படியே தன்னுடைய அதாவது ஒரு இமேஜினேஷனில் அந்த டியூன் பண்ணணும்.

அன்னை இல்லம் படத்திலிருந்து பாடல் கேட்டிங்க. டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், பாடல் வரிகள் கண்ணதாசன்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க என்றும் இனியவை. இனி அடுத்த பாடல் தெய்வ பிறவி படத்திலிருந்து. கே ஜமுனாராணி பாடியிருக்கும் பாடலுக்கு இசை ஆர் சுதர்சனம், பாடல் வரிகள் டி எம் ராமையா தாஸ்.

என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் இப்போ 11:55 கடந்து போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம என்றும் இனியவை நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற நேரத்தை நெருங்கிட்டோம். நிறைவா உங்களுக்காக பாடல் வருது, தர்மம் தலை காக்கும் படத்திலிருந்து. டிஎம் சவுந்த்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3
1: 102.3 தமிழ்நாடே கேட்குது நின்று
0: தமிழ் எஃப்எம்.

ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கிறது விஜயகுமார். 80 மற்றும் 90களில் வெளிவந்த பாடல்கள் தான் அப்படியே கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க, அப்படியே நினைவுகளோடு ஒரு பயணம். ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடல் எந்த படத்துல இருந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் பியூட்டிஃபுல் சாங் ஃப்ரம் பட்டின பிரவேசம். ஸோ அந்த சாங் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரகாட்டுக்காரன் படத்துல இருந்து பாடலை கேட்க போறீங்க. பிவிதாஸ் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்.

102.3 FM. நிகழ்ச்சியில் அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா பாசப்பறவைகள் படத்துலேருந்து பாடல் வரப்போகுது. அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மெல்ல திறந்தது கதவு. இந்த ரெண்டு படங்கள்லேருந்தும் பாடல்கள் உங்களுக்காக பேக் டு பேக் பிவிதாஸ்.

12:21 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா நல்லவனுக்கு நல்லவன் படத்துலேருந்தும் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாசமலர்கள் படத்துலேருந்தும் பாடல் வரப்போகுது. பிவிதாஸ்

102.3 விவித் பாரதி தமிழ் ஃபிலிம்ல ரிச்சோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. 12:30 ஆயிடுச்சு. 1980 மற்றும் 90களில் வெளிவந்த பியூட்டிஃபுல் சாங்ஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததா 100வது நாள் படத்துல இருந்தும் வறுமை நிறம் சிவப்பு இந்த ரெண்டு படங்கள்ல இருந்தும் உங்களுக்காக பாடல்கள் தொடர்ந்து வரப்போகுது. பிவிதாஸ்

0: அம்மாடியோ தன ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சிப் உற்பத்தியின் முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி சார்பிலான ஒரு மாத கால சேவை உறுதிமொழி இயக்கம் இன்று தொடங்கியது. விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். சிப் உற்பத்தியின் முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் 3 நாள் செமிகான் மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். செமிகண்டக்டர் துறையின் விரிவாக்கத்திற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக இந்த துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உருவாக்கி வருவதாக அவர் தெரிவித்தார். 12 சிப் உற்பத்தி திட்டங்களுக்கு இதுவரை ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார். சிப் உற்பத்தி துறைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொறியியல் மாணவர்களுக்கு சிப் குறித்த பயிற்சி வழங்கப்பட இருப்பதாக அவர் கூறினார். இதுவரை 70,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த பயிற்சியை பெற்றிருப்பதாக

0: அவர் தெரிவித்தார். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனை அளவை எட்டியிருப்பதையும் திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மாநிலங்களின் ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்கள், பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் தொழில்துறையினர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் பிஜேபி சார்பில் ஒரு மாத கால சேவை உறுதிமொழி இயக்கமும் இன்று தொடங்கியது. குஜராத்தின் வட்நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசினார். நாட்டின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு 25 ஆண்டுகளுக்கும் மேலாக திரு நரேந்திர மோடி அயராது பணியாற்றி வருவதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். பிரதமரின் 25 ஆண்டுகால சேவையை போற்றும் விதமாக தமிழக மக்கள் இல்லங்களிலும் பொது இடங்களிலும் கோவில்களிலும் தீபம் ஏற்றுமாறு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் இதற்கான வேண்டுகோளை விடுத்தார்.
1: இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பிறந்த தினம். அதே போல மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராகவும் பாரத பிரதமராகவும் தொடர்ந்து 25 ஆண்டுகள் தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். குஜராத்தை ஒரு முன்மாதிரி மாநிலமாக மாற்றினார்கள். அதைத் தொடர்ந்து 2014 பிரதமராக ஆன பிறகு நாட்டினுடைய வளர்ச்சியை நாம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலக நாடுகள்லாம் கூட அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய நாடு 7.8% என்ற அந்த ஜிடிபி வளர்ச்சியை நாம் பெற்றிருக்கின்றோம். அனைவருக்கும் வீடு திட்டம், இலவச கேஸ் இணைப்பு திட்டம், ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம், இலவசமான ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட டாய்லெட் கட்டி கொடுத்த திட்டம், அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு திட்டம், விவசாயிகளுக்கு சன்மான நிதி, ஜன்தன் அக்கவுண்ட், நேரடியாக வங்கி கணக்கில் மானியங்களை கொடுப்பது, இப்படி அந்த திட்டங்கள் மூலியமாக சுமார் 25 கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழிருந்து மேல்நிலைக்கு வந்திருக்கிறார்கள் இந்த 12 ஆண்டுகள்ல. அப்படி அனைத்து தரப்பு மக்களுடைய வளர்ச்சி, அனைத்து தரப்பு மக்களுடைய முன்னேற்றம், இந்த நாட்டு வந்து 2047 நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய கனவு, நம்ம நாடு வல்லரசு நாடாக வேண்டும் என்ற அந்த கனவு, அந்த லட்சியத்தை நோக்கி நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். நான் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் கூட ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். இன்றைக்கு மாலை 6 மணிக்கு நாம் எல்லாம் நம்மளுடைய வீடுகளிலேயே தீபமேற்றி அல்லது கோயில்களில் சென்று தீபமேற்றி, பொது இடங்களில் சென்று தீபமேற்றி பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய 25 ஆண்டுகால சேவையை போற்றும் விதமாக இந்த நாட்டு மக்களுக்கு இன்னும் அவர் நீண்ட சேவை செய்ய வேண்டும் என்று நாம் எல்லாம் ஆசீர்வாத தீபத்தை ஏற்றுவோம் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.
0: நாடு முழுவதும் தூய்மையே சேவை இயக்கம் இன்று தொடங்கியது. தேசப்பிதா மகாத்மா காந்தியின் பிறந்த தினமான அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை இந்த இயக்கம் நடைபெறவுள்ளது. இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக மத்திய அரசு அலுவலகங்களில் தூய்மையே சேவைக்கான உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிரதமருக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்களின் ஏலம் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்னணு முறையில் இந்த ஏலம் நடைபெறும் என்று கூறினார். 1498 பரிசு பொருட்கள் இந்த ஏலத்தில் இடம்பெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்ததையடுத்து மத்திய அரசின் சாதனைகள் குறித்த சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது உற்பத்திக்கான இந்தியா இயக்கம்.
3: 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் உலக அளவில் இந்தியாவை உற்பத்திக்கான முனையமாக மாற்றியது. இந்த இயக்கத்தின் காரணமாக 2014ஆம் ஆண்டு 1,90,000 கோடி

0: ியாக இருந்த மின்னணு பொருட்களின் உற்பத்தி கடந்த நிதியாண்டில் 13,11,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்தது. குறிப்பாக மொபைல் போன் ஏற்றுமதி 171 மடங்கு அதிகரித்து சாதனை படைத்தது. உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் மூலம் சிறு குறு தொழில்துறையும் பெரிய அளவில் வளர்ச்சி கண்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று தொழில்துறையினர் தெரிவித்தனர்.
1: பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு 3 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி சிறு குறு தொழில்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினை கலைஞர்களுக்கு உரிய வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இங்கிலாந்தில் 6 நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று சென்னை திரும்பினார். இந்த பயணம் வெற்றிகரமாக அமைந்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பயணத்தில் 15,300 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 10,000-க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் புதிதாக உருவாகக்கூடும் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் வறட்சி பாதிப்பே ஏற்படக்கூடாது என்ற நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். இன்று சத்ரபதி சாம்பாஜி நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நதிநீர் இணைப்பு திட்டங்களை நிறைவேற்ற கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விவசாயிகளின் நலனில் தமது அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். உதம்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின் போது இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருநாள் போட்டிக்கான அணியின் கேப்டனாக சுப்மன் கில்லும், 2020 கிரிக்கெட் போட்டிக்கான அணியின் கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயரும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான அணியில் ரோஹித் சர்மா, விராட் கோலி உட்பட 14 பேர் இடம்பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிக்கான அணியில் அபிஷேக் சர்மா, வைபவ் சூரியவன்ஷி உட்பட 14 பேர் இடம்பெற்றுள்ளனர். 3 ஒருநாள் மற்றும் 5 20-20 கிரிக்கெட் போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் வரும் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரிதுஜா போஸ்லே, ஆஸ்திரேலியாவின் எலினா மிசிச் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை 6-4, 3-6, 10-7 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மெட்லின் ப்ரூக்ஸ், அமெரிக்காவின் ரீஸ் பிராண்ட்மியர் இணையை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்காக பவானி தேவி தலைமையிலான இந்திய வாள்வீச்சு அணி இன்று புதுதில்லியிலிருந்து ஜப்பான் புறப்பட்டுச் சென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிப் உற்பத்தியின் முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி சார்பிலான 1 மாத கால சேவை உறுதிமொழி இயக்கம் இன்று தொடங்கியது. விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: பன்னெண்டு மணி 50 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் இருந்து பாடல், அம்மன் கோவில் கிடக்கால் இந்த படத்துலேருந்து பாடலை கேட்க போகிறீங்க. அதனைத் தொடர்ந்து ஜானி படத்துலேருந்து பாடல் பேக் டு பேக் வரப்போகுது. பிவிதாஸ்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
2: ஒரு நிமிஷம் ஆகப்போது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க போறீங்க. ஸோ பாடல் உங்கள் சாய்ஸ்ல உங்களோட விருப்ப பாடல் தான் நீங்க ஃபோன் பண்ணி கேட்க போறீங்க. நீங்கள் டயல் செய்ய வேண்டிய எண் 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணி 2952 0853 இந்த நம்பர் பிஸியா இருக்கீங்க. என்ன பண்றது அப்படின்னா, பிளீஸ் வெயிட், இன்னொரு நம்பர் சொல்றேன், 2838 9871. ஸோ இந்த ரெண்டு எண்ல ஏதாவது ஒரு எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட விருப்ப பாடலை கேட்கலாம். நீங்கள் கேட்குற பாடல் எங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நான் உங்களுக்காக ப்ளே பண்ணுவேன். ஸோ நேயர்கள், பழைய நேயர்கள் வந்து புது நேயர்களுக்கு வழிவிடுங்க. அதே மாதிரி காலையிலேருந்து வேறு ஏதேனும் நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா

மற்ற நேயர்களுக்கு வழிவிடுங்க. நேயர்கள் கால் பண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்கள் ரேடியோ வலிமை குறைச்சிருங்க, ஏன்னா ஃபீட்பேக் வரும். ஏன்னா ஒவ்வொரு காலர்கிட்டையும் அதை சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா கேட்குறவங்களுக்கு வந்து அச்சோ என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு இரிட்டேட் ஆகும். ஸோ அதனால் வந்து ரேடியோ வால்யூம் குறைச்சிருங்க. அதே மாதிரி கால் உங்களுக்கு கிடைச்சது நீங்கள் டயல் பண்ணி இங்கே வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் பேசிட்டு போங்க, டிஸ்கனெக்ட் பண்ண வேண்டாம். ஷிவா உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஆர்ஜுமா விஜயகுமார். நிகழ்ச்சியோட முதல் பாடல் என்ன படுத்துறது பார்க்க கேட்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க ஊரு கவக்காரன். ஸோ அதுல இருந்து உங்களுக்காக பாடல் வரப்போது பி வித் அஸ் 102.3 வித் பாரதி, தமிழ் FM மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: ஒரு மணி 7 ஆயிட்டு இருக்கு. 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார், எங்க இருந்த சார்?
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் மாதம்பதி கிராமம், பி சுகுமார்.
2: சுகுமார்,
3: ஆமாங்க மேடம்.
2: ஓகே, என்ன பாடல் சார் வேணும்?
3: படம் சிட்டுக்குருவி, பாடல் வந்து உன்ன நம்பி நெத்தியிலே. இந்த பாடல் கொடுங்க மேடம்.
2: உங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு சார். நன்றிகள்.
3: நன்றி.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
1: ஒரு மணி 12 மாயிருக்கு 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை நீங்களும் பங்கெடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணி 2952 0853 அப்படி இல்லைனா 2838 9871 இந்த ரெண்டு எண்களில் ஏதாவது ஒரு எண்ணுக்கு நீங்கள் அழைக்கலாம். பணிய நேர்கள் கொஞ்சம் புது நேர்களுக்கு வாய்ப்பளிக்கலாம். அதே மாதிரி காலையிலிருந்து வேறு ஏதேனும் நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கெடுத்துருந்தீங்க அப்படின்னா மற்ற நேர்களுக்கு வாய்ப்பளியுங்கள். காலர்ஸ் வந்து லைனில் வரும்போது கொஞ்சம் உங்கள் ரேடியோ வால்யூமை குறைச்சிங்க. நீங்கள் சுடார்த்தனையர், ஹலோ.
2: ஹலோ மேடம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: கும்பகோணம் மேலக்காவிரி ஜஹாங்கீர் பேசுறேன் மேடம்.
1: ஜஹாங்கீர் அவர்களே, என்ன பாடல் வேண்டும்?
2: பழைய பாட்டு, எஸ்பி சுசிலா பாடினது, காதல் விளையாட கட்டில் வேண்டும், அந்த பாட்டு மேடம்.
1: ஓகே. படம்?
2: ஓகே மேடம், கண்மணி ராஜா.
1: எஸ், தட் பியூட்டிஃபுல் சாங் உங்களுக்காக. பி வித் அஸ்.

0: ஹலோ, நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
1: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்க போகிறது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20-853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: 1:19 ஆயிற்றுக்கு. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம், பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
2: யார், எங்க இருந்து சார் பேசுறீங்க?
3: திருப்பத்தூர் மாவட்டம், அடுத்த ஆஜூர், சுப்பிரமணி.
2: சுப்பிரமணி அவர்களே, என்ன பாடல் வேணும்?
3: படம் வாழ்டர் வெற்றிவேல், சின்ன ராசாவை சித்தரும் என்று கிடைக்கும்.
2: ஓகே, அந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நன்றிகள் சார்.

0: நிகழ்ச்சி அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம், பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: தஞ்சாவூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரத்துல இருந்து சாந்தா.
0: ஓகே, என்ன பாடல்மா வேணும்?
1: முதல் மரியாதை ரெண்டு ஒரு சாங் போடுங்க ஏதாச்சும்.
0: ஓகே, உங்களுக்காக முதல் மரியாதை படத்துல இருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குமா? நன்றிகள்.
1: லைனே இருக்க முடியாது, லைனே இருக்கு.
0: ஃபைனலி பிடிச்சிட்டீங்க. தேங்க்யூ தேங்க்யூ.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நீங்களும் பங்கு பெறலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 044 அப்படிங்கிற முன் இணைப்பை இணைத்து 2952-08-53-28-38-971.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா?
3: உண்மையில் அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
4: மேலும் விவரங்களுக்கு
5: 1-800-419-1800 and 1097.
6: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 From 12th August to 12th October.
7: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
8: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
7: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: ஒரு மணி 31 நிமிடம் ஆயிற்று. 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து சார் பேசுறீங்க?
9: சென்னை கொசப்பேட்டை உமாசங்கர் மேடம்.
0: உமாசங்கர் அவர்களே, என்ன பாடல் வேண்டும்?
9: படம் சவால், பாடல் கண்ணதாசன், இசை MS விஸ்வநாதன், பாடல் வாணி ஜெயராம் மேடம்.
0: என்ன படம் பாடல் சொல்லிடுங்க.
9: பாடல் வந்து நாடினேன் நம்பினேன் காதலுக்கு நம்பினேன் உங்களை நம்பி நான் வந்துட்டேன் மேடம். எனக்கு அந்த பாடல் ஒளிபரப்பும் மேடம்.
0: ஓகேங்க. ஸோ உங்களுக்காக வந்து சவால் படத்துல இருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு. நன்றிகள்.
9: நன்றி மேடம்.

0: 1:37 ஆகப்போது. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஹலோ,
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: வாணிம்பாடி ராஜா.
0: ராஜா அவர்களே, என்ன பாடல் வேண்டும்?
1: மைதிலி என்னை காதல், ஒரு பாட்டு, நல்ல அழகான ஒரு பாட்டு.
0: ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு சார். நன்றிகள்.
1: ஓகே, நன்றிகள். அனைத்து நேரம் நன்றி.

கால் பண்ணி பேசின அத்தனை நேர்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்படி நான் ஷோவை வந்து வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அடுத்த ஒரு அருமையான நிகழ்ச்சி உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். எப்பவுமே சந்தோஷமா இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, உன்னால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களையும் சிரிக்கிச்சிட்டே இருங்க. டாடா பாபா சொல்கிறது ஆர்ஜி உமா விஜயகுமார்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் செமிகண்டக்டர் சூழல் வேகமாக விரிவடைந்து புதிய முதலீடுகளுக்கு வழிவகை செய்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை உலகின் முன்னணி முதலீட்டு வளர்ச்சி மையமாக மேம்படுத்தும் நோக்கில் முதலமைச்சரின் இங்கிலாந்து பயணம் அமைந்ததாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் உள்ள தொழில் நிறுவனங்களுடன் லண்டனில் ஒப்பந்தம் கையெழுத்தானது குறித்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான மூன்றாவது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேகமாக அதிகரித்து வரும் அதேவேளையில் இந்தியா மீதான உலகத்தின் நம்பகத்தன்மையும் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் செமிகான் இந்தியா 2026 உலகளாவிய மாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய பிரதமர், இந்தியாவின் செமிகண்டக்டர் சூழல் வேகமாக விரிவடைந்து புதிய முதலீடுகள், வளர்ச்சி வாய்ப்புகள், புதிய சிந்தனைகளுக்கு வழிவகை செய்வதாக குறிப்பிட்டார். சிப் எனப்படும் செமிகண்டக்டர் தகடுகள் உற்பத்தியில் 100,000 பொறியாளர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டிருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். நம் நாட்டின் சிப் தொழில்நுட்ப தகடுகள் உலகம் முழுவதும் பயணிப்பதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். செமிகண்டக்டர் தொழிற்சாலைகளில் எரிசக்தி பாதுகாப்பு மிகவும் அவசியம் என்றும் இதற்கான நடவடிக்கைகளை அரசு முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். சர்வதேச இந்திய தொழிற்சாலைகள், முதலீட்டாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், மாணவ மாணவிகளை ஒரே தளத்தில் இணைத்து செமிகண்டக்டர் துறையின் மின்னணு சங்கிலியை முன்னெடுத்து செல்லும் தளமாக இம்மாநாடு திகழ்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 76வது பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் தெரிவித்த வாழ்த்து செய்தியில் பிரதமர் நல்ல உடல் நலத்துடன் நீடூழி வாழ வாழ்த்தியுள்ளனர். மத்திய மாநில ஆட்சியில் 25 ஆண்டுகாலம் சேவையாற்றிய பிரதமரை பாராட்டும் வகையில் 1 மாத கால மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கம் நாடு முழுவதும் இன்று தொடங்கியது. பிரதமரின் மக்கள் சேவையை பாராட்டும் வகையில் இன்று மாலை 6 மணி முதல் 7 மணிக்குள் இல்லங்களில் தீபம் ஏற்ற மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார். ரத்த தான முகாம், தூய்மை பணிகள் உள்ளிட்டவைகளும் பி

0: பிஜேபி சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாமக்கல்லில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய பிஜேபி மாநில துணைத்தலைவர் டாக்டர் கே பி ராமலிங்கம், பொது சேவையில் பிரதமரின் அர்ப்பணிப்பு குறித்து இந்த ஒரு மாத காலத்தில் எடுத்துரைக்கப்படும் என்றார். தமிழகத்தை உலகின் முன்னணி முதலீடு மற்றும் வளர்ச்சி மையமாக உயர்த்தும் நோக்கில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயின் இங்கிலாந்து பயணம் அமைந்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் தமது 6 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தமிழகம் திரும்பிய நிலையில் அரசு வெளியிட்ட அறிக்கையில் உதிரி பாக உற்பத்தி, ஆராய்ச்சி மேம்பாடு, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், மின்கட்டமைப்பு உபகரணங்கள், உலகளாவிய திறன் மையங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கி 15,300 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பெற்றதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 10,000-க்கும் மேற்பட்டோருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு உருவாக வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் அரசு கூறியுள்ளது. வரும் 2036 ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டை 1.5 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு கூறியுள்ளது. தமிழ்நாட்டை உலக முதலீட்டாளர்களின் நம்பிக்கைக்குரிய முதலீட்டு மையமாக நிலைநிறுத்தும் அரசின் பயணம் தொடரும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் ஊழல் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 4 மாதங்களில் 40,000 கோடி ரூபாய் கடன் அரசு பெற்ற நிலையில் புதிய தலைமை செயலகத்தின் அவசியம் குறித்து வினா எழுப்பியுள்ளார். இந்தியாவில் உள்ள நிறுவனங்களுடன் லண்டனில் ஒப்பந்தம் கையெழுத்தானது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மின்வெட்டு பிரச்சினைகளுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தமிழக சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்றும் திரு எடப்பாடி கே பழனிசாமி குறை கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களில் பிரதான கட்சிகளான தாவேக, திமுக, அஇஅதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. வேட்பு மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும். முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான சுதர்சன நாச்சியப்பன் உடல்நலக் குறைவு காரணமாக சிவகங்கையில் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 78. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் வர்த்தகம் தொழில்துறை இணையமைச்சராக அவர் பதவி வகித்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்கள், சுய உதவிக் குழுக்கள், வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தை வாய்ப்பும் கொள்முதல் ஆணைகளும் கிடைக்கும் வகையில் இணையவழி நடைமுறைகள் செயல்படுத்துவதன் அவசியத்தை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். நுகர்வோர் கூட்டுறவு நிறுவனங்களுக்கான புதிய இணையவழி கொள்முதல் நடைமுறைகளை சென்னையில் இன்று ஆய்வு செய்த அமைச்சர் இப்பிரிவில் அதிக எண்ணிக்கையில் வழங்குநர்களை இணைக்க நடவடிக்கையை எடுக்க கேட்டுக்கொண்டார். நெசவாளர்களின் கூலி உயர்வு கோரிக்கைகளுக்கு ஐவர் குழு கருத்து கேட்பு அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். ஈரோடில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இக்குழு அனைத்து சரகங்களிலும் நெசவாளர்களிடம் கருத்துக்களை கேட்டு இவ்வார இறுதியில் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதாக கூறினார்.
2: ஐவர் குழு அமைச்சிருக்கிறோம், பகுதியில போய் கருத்து கேட்பு நடத்தி இருக்கிறாங்க நெசவாளர்களோட. அவங்களோட கருத்து கேட்பு ஆய்வு அறிக்கையை வந்து துறை செயலாளர்கிட்ட வந்து இந்த வாரத்துக்கு கடைசியில சமர்ப்பிப்பாங்க. சமர்ப்பித்ததுக்கு பிறகு என்ன அவங்களுடைய தேவைகள் இருக்குதோ, அவங்களுக்கு கூலி உயர்வு பண்ணணுமோ அதை நிச்சயம் இந்த அரசு ஆலோசித்து நடவடிக்கை.
0: நாமக்கல் பழைய அரசு மருத்துவமனையில் தாலுகா மருத்துவமனை ஏற்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில வணிகவரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் கூறியுள்ளார். நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொல்லிமலை ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு செல்ல ரோப்கார் வசதி குறித்து ஆய்வு செய்யப்படும் என்றார். பெரியார் ஈவே ராமசாமியின் 148வது ஆண்டு பிறந்த தினம் சமூக நீதி நாளாக இன்று கொண்டாடப்படுகிறது. சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன், திரு மரிய வில்சன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளனர். ஈவேராவின் சொந்த ஊரான ஈரோடில் உள்ள அவரது நினைவகத்தில் அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மாலை அணிவித்தார். இந்நாளையொட்டி திருப்பத்தூரில் மாநில வன

0: துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தலைமையில் சமூக நீதி உறுதிமொழி ஏற்கப்பட்டது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் குடமுழுக்கு விழா 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று விமர்சையாகவும் கோலாகலமாகவும் பக்தி சிரத்தையுடனும் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தையொட்டி சிறப்பு பூஜைகளுடன் வேத மந்திரங்கள் ஒலிக்க திருக்கோவிலின் 12 கோபுர கலசங்களிலும் புனித நீர் ஊற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருக்குற நன்னீராட்டு பெருவிழா மிக கோலாகலமாக நடைபெற்று முடிந்துள்ளது. இன்று அதிகாலை 12 கால யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட புனிதநீர் கலசங்கள் புறப்பாடாகி முதலில் தங்க விமானங்கள் மற்றும் ராஜகோபுரங்களுக்கு இன்று காலை கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. இதனை ஒட்டி மதுரை மாநகரமே விழா கோலம் பூண்டிருந்த நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கூட்ட நெரிசலின்றி பக்தர்கள் குடமுழுக்கு விழாவை காண 50 மேற்பட்ட இடங்களில் எல்இடி திரைகள் வைக்கப்பட்டு அதில் நேரடி ஒளிபரப்பும் செய்யப்பட்டது. மதுரையிலிருந்து
0: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடி கிராமத்தில் ஏரி மாசுபடுவதை தடுக்க கண்காணிப்பு கேமரா பொருத்தி இளைஞர்கள் கண்காணித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தேத்தாக்குடி கிராமத்தில் மிகவும் பெரிய ஏரி உள்ளது. ஏரி குப்பைகளும் மணல்திட்டுகளும் பெரும்பாலான பரப்பை ஆக்கிரமித்துள்ளதால் மழைக்காலத்தில் நீர் தேக்க முடியாமல் கடலில் சென்று வீணாக கலைக்கிறது. அறிந்த தேத்தாக்குடி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்று கூடி ஏரியில் உள்ள குப்பைகளை அகற்றி தூய்மைப்படுத்தியுள்ளனர். மீண்டும் ஏரியில் குப்பைகளை யாரும் கொட்டக்கூடாதவாறு கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தியும் குப்பை கொட்டக்கூடாது என விளம்பர பிறகு வைத்தும் கண்காணிப்பு ஈடுபட்டுள்ளனர். ஏரிக்கரையில் என் ஏரி என் பெருமை என்ற தலைப்பில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அதில் பள்ளி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, பட்டிமன்றம் உள்ளிட்ட போட்டிகள் வைத்து அதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார்கள்.
0: தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவத்தில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தூத்துக்குடியில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை, திண்டுக்கல், நீலகிரி, தேனி, மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறுகிறது. முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ள இந்தியா தொடரை முழுமையாக கைப்பற்றும் முனைப்புடன் இன்று களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் செமிகண்டக்டர் சூழல் வேகமாக விரிவடைந்து புதிய முதலீடுகளுக்கு வழிவகை செய்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை உலகின் முன்னணி முதலீட்டு வளர்ச்சி மையமாக மேம்படுத்தும் நோக்கில் முதலமைச்சரின் இங்கிலாந்து பயணம் அமைந்ததாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவிலேயே உள்ள தொழில் நிறுவனங்களுடன் லண்டனில் ஒப்பந்தம் கையெழுத்தானது குறித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது. 102.3 FM.
3: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
4: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். அவரது இசை பயணம், திரை இசை அனுபவங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இசை உருவான தருணங்களின் சுவாரஸ்ய கதைகள் எல்லாவற்றையும் அவரது குரலிலேயே கேட்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
5: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில் வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னால் வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான பாடலும் வரும், அதாவது நாட் நெசசரிலி அர்பன், ரூரல், இல்லைனா கிளாசிக்கல் அப்படின்னு கிடையாது. இந்த பிளேபேக் பாடகரே எடுத்துங்களேன், ஒரு பாடகர் இருந்தால் நான் அவர் வந்து வெறும் நான் கர்நாடிக் மியூசிக்

0: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
1: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். அவரது இசைப்பயணம், திரை இசை அனுபவங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இசை உருவான தருணங்களின் சுவாரஸ்ய கதைகள் எல்லாவற்றையும் அவரது குரலிலேயே கேட்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில் வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னால் வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான பாடல்களும் வரும், அதாவது நாட் நெசசரிலி அர்பன் ரூரல் இல்லைனா கிளாசிக்கல் அப்படின்னு கிடையாது. இந்த

0: பிளேபேக் பாடகரே எடுத்துங்களேன். இப்போ ஒரு பாடகர் இருந்தால் நான் அவர் வந்து வெறும் நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாட முடியும், இல்லை வெஸ்டர்ன் மியூசிக். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் எப்படி எல்லா பாட்டையும் பாடாரு, அதே மாதிரி தான் ஒரு இசையை பாடணும், கொடுத்த பாட்டை வந்து அப்படியே தன்னுடைய அதாவது ஒரு இமேஜினேஷனில் அந்த டியூன் பண்ணணும்.
1: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.
2: செல்லக்குட்டி, செல்லம் ஊருக்கு கிளம்பிட்டீங்களா?
3: அம்மா, நம்ம ஊருக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு 3 நாள் ஆகும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா பேக் பண்ணி வச்சிருக்கேன்.
2: 3 நாளைக்கு குழந்தைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? அப்புறம் ட்ரெயின்ல வந்து அம்மா இது இல்ல அது இல்லன்னு புலம்பாத. அப்பா வேற கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, மாப்பிள்ளையும் கீழே கிளம்பி போயாச்சு. சீக்கிரம் கிளம்பு குழலி.
3: வீட்டை லாக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது மட்டும்தான் பாக்கி.
2: அப்புறம் லைட்டு, ஃபேனு, டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டியா? செக் பண்ணிட்டியா ஒரு தடவை? கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டரி ஆஃப் பண்ணியா குழலி?
3: எல்லாத்தையும் ஆஃப் பண்ண, அதை மட்டும் மறந்துட்டேன். இதோ 1 செகண்ட்ல ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேமா. ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு, கிளம்பலாமா?
2: வெளியே செல்லும் முன் கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டரை அணைப்பது மிகவும் அவசியம். பாதுகாப்பும் சேமிப்பும் நம் கைகளில்.
4: நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழ் சமூகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் உங்க சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டது 102.3 தமிழ் FM.
6: 102.3 தன்னாடே கேட்கு நின்று.
5: You are listening to 102.3 Tamil FM.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ்எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிமையான மதிய வணக்கம். 2:01 கடந்து போயிட்டு இருக்கு. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே கௌதம். இன்றைக்கி நம்ம என்ன தீமில் வந்து எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இந்த கிளைமேட் சம்மந்தமாக மழை வெயில் காற்று இந்த மாதிரி இது எல்லாம் கலந்த மாதிரியான நிறைய பாடல்கள் இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கலந்து இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். ஏன்னா நம்மளுடைய கிளைமேட் இப்போ அப்படி தான் இருக்குது. திடீர்னு பார்த்தா வெயில் அப்படியே புலந்து கட்டி அடிச்சிட்ருக்கு. இன்னொரு பக்கம் திடீர்னு எதிர்பாராத விதமாக மழை பெய்யுது, சம்மந்தமே இல்லாமல் பயங்கரமாக காற்று அடிக்குது. இப்போ நம்ம என்ன கிளைமேட்டில் என்ன சீசனில் இருக்கணும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் இப்போது ரீசன்ட் டேஸில் கிளைமேட் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மாறி மாறி கிளைமேட் சம்மந்தமாக மழை பாட்டு வெயில் பாட்டு காற்று பாட்டுன்னு கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல்ல வரக்கூடிய பாடல் மதராசப்பட்டினம் படத்திலிருந்து தான். எம் எஸ் விஸ்வநாதன், விக்ரம், அஜயன், பாலா, நாசர் எல்லாரும் சேர்ந்து பண்ண பாடல். ஜி வி பிரகாஷ் குமார் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
1: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். அவரது இசை பயணம், திரை இசை அனுபவங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இசை உருவான தருணங்களின் சுவாரஸ்ய கதைகள் எல்லாவற்றையும் அவரது குரலிலேயே கேட்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில் வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னால் வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான படலும் வரும், அதாவது நாட் நெசசரிலி அர்பன் ரூரல் இல்லைனா கிளாசிக்கல் அப்படின்றது கிடையாது. இந்த பிளேபேக் பாடகரே எடுத்துங்களேன், ஒரு பாடகர் இருந்தால் அவர் வந்து வெறும் நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாட முடியும் இல்லை வெஸ்டர்ன் மியூசிக். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் எப்படி எல்லா பாட்டையும் பாடாரு, அதே மாதிரி தான் ஒரு இசையமைப்பாளனும் கொடுத்த பாட்டை வந்து அப்படியே தன்னுடைய அதாவது ஒரு இமேஜினேஷனில் அந்த டியூன் பண்ணணும்.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.

0: ஒரே கிளிக்லயா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
5: ரெண்டு மணி 10 கடந்து போயிட்டு இருக்க நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் வெயில் படத்திலிருந்து கைலாஷ்கர், ஜெஸ்ஸி கிஃப்ட், திப்பு, பிரசன்னா ராவ் எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல். நாமத்துக்குமார் அவர்கள், ஜி வி பிரகாஷ் குமார் சில வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி தமிழ் FM 102.3.

மழை படத்துலேருந்து பாடல் கேட்டு முடித்தோம். சித்ரா, ரகீப், ஆலம், கல்பனா எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல் வைரமுத்து வரிகளை தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் கேட்டு முடித்தோம். 2:22 கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ரிதம் படத்துலேருந்து உன்னிகிருஷ்ணன், கவிதா, கிருஷ்ணமூர்த்தி இணைந்து பாடின பாடல் வைரமுத்து வரிகளை ஏஆர் ரகுமான் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு அணிந்துருங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

கருத்தமா படத்திலிருந்து பாடல் கீழே முடிச்சோம். உன்னி கிருஷ்ணன் சித்ரா இணைந்து பாடின பாடல் வைரமுத்து, வரிகள ஏ ஆர் ரஹ்மான் இசையில. 2:33 கடந்து போயிட்டு இருக்கு. எங்கள் செல் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ஸ்ரேயா கோஷல், உதய் மசூம்தார் பாடின பாடல், வைரமுத்து வரிகள ஏ ஆர் ரஹ்மான் இசையில. குரு படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி தமிழ் FM 102.3.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு, நீரின்றி அமையாது உலகு.

நேரம் 2:46 கடந்து போயிட்டுருக்கு. வனமகன் படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். விஜய் யேசுதாஸ் குரலில், கார்க்கி வரியில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். நிகழ்ச்சி அடுத்து வரக்கூடிய பாடல் அபியும் நானும் படத்திலிருந்து சாதனா சர்க்கம் பாடின பாடல் வைரமுத்து வரிகளை வித்யாசாகர் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்துருங்க.

10:50 கடந்து போயிட்டு இருக்கு. எங்கள் செல் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலுக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் வேட்டையாடு விளையாடு படத்திலிருந்து வந்துருக்கு. பிராங்கம் சோலார் சாய் சௌமியா ராவு இணைந்த பண்ண பாடல், தாமரை வரிகளை ஹாரிஸ் ஜெயராஜ் சில வந்துட்டு இருக்கு. கேட்டடைந்திருங்க வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: நேரம் 2:55. இனி தொடர்வது
1: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் இ சஞ்சீவினி திட்டம். இன்றைய நவீன உலகில் தொழில்நுட்பம் மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக சுகாதாரத்துறையில் டிஜிட்டல் வளர்ச்சி ஒரு புதிய புரட்சியை உருவாக்கியுள்ளது. அந்த வகையில் இந்திய அரசின் முக்கியமான தொலைதூர மருத்துவ திட்டமான இ சஞ்சீவினி திட்டம் நாட்டின் சுகாதார சேவையில் ஒரு முக்கிய மைல்கல்லாக திகழ்கிறது. இந்த திட்டத்தை இந்திய அரசின் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வருகிறது. பிரதம மந்திரியின் டிஜிட்டல் இந்தியா கனவை நிறைவேற்றும் முயற்சியாகவும் ஆரோக்கியமான இந்தியா என்ற இலக்கை அடையும் ஒரு முக்கிய படியாகவும் இ சஞ்சீவினி திட்டம் அமைந்துள்ளது. இந்தியாவின் கிராமப்புறங்களில் வசிக்கும் மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை பெறுவது பல நேரங்களில் சிரமமாக இருந்தது. சிறப்பு மருத்துவர்கள் பெரும்பாலும் நகரங்களில் மட்டுமே கிடைப்பதால் கிராம மக்கள் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டிய நிலை இருந்தது. இந்த பிரச்சனைக்கு தீர்வாக மருத்துவர் உங்கள் வீட்டிலேயே என்ற நோக்கத்துடன் இ சஞ்சீவினி திட்டம் உருவாக்கப்பட்டது. தொலைதூர மருத்துவம் என்பது இணைய வழியாக மருத்துவ ஆலோசனை பெறும் முறையாகும். நோயாளி மற்றும் மருத்துவர் ஒரே இடத்தில் இல்லாவிட்டாலும் வீடியோ அழைப்பு, ஒலி அழைப்பு மற்றும் டிஜிட்டல் மருத்துவ பதிவுகள் மூலம் ஆலோசனை பெற முடியும். இது நேரம், செலவு மற்றும் ஆபத்தை குறைக்க உதவுகிறது. இத்திட்டம் 2 முக்கிய சேவைகளை வழங்குகிறது. டாக்டர் டு டாக்டர். இந்த சேவையின் மூலம் முதன்மை சுகாதார மையங்களில் பணிபுரியும் மருத்துவர்கள் மாவட்ட மருத்துவமனைகளில் உள்ள நிபுணர் மருத்துவர்களுடன் இணைய வழியாக ஆலோசனை பெற முடியும். இதனால் கிராமப்புற மக்களுக்கும் சிறப்பு மருத்துவர்களின் சேவை கிடைக்கிறது. 2, பேஷண்ட் டு டாக்டர். இந்த சேவையின் மூலம் பொதுமக்கள் தங்கள் வீட்டிலிருந்தபடியே மருத்துவருடன் நேரடியாக ஆன்லைன் மூலம் பேசலாம். மருத்துவர் பரிந்துரைக்கும் மருந்து பட்டியல் டிஜிட்டல் முறையில் கிடைக்கிறது. கொரோனா தொற்று காலத்தில் மக்கள் மருத்துவமனைக்கு செல்ல அச்சம் கொண்டிருந்தனர். அப்போது சமூக இடைவெளியை கடைபிடித்து மருத்துவ சேவை பெற இ சஞ்சீவினி திட்டம் மிகுந்த உதவியாக இருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த சேவையை பயன்படுத்தி பாதுகாப்பாக சிகிச்சை பெற்றனர். இத்திட்டத்தின் நன்மைகளாவன: மருத்துவமனைக்கு சென்று வர வேண்டிய நேரம் குறைகிறது, பயணச்செலவு மிச்சமாகிறது, தொற்று நோய்கள் பரவுவதை தடுக்கிறது, தொலைதூர மற்றும் கிராமப்புற மக்களுக்கு நிபுணர் மருத்துவ ஆலோசனை கிடைக்கிறது. இ சஞ்சீவினி திட்டம் டிஜிட்டல் இந்தியா முயற்சியின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது. தொழில்நுட்பத்தின் மூலம் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பது இந்தியாவின் சுகாதாரத்துறையில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. நகரம் கிராமம் என்ற வித்தியாசத்தை குறைத்து அனைவருக்கும் சமமான சுகாதார உரிமையை வழங்குகிறது. இத்திட்டம் மேலும் பல மொழிகளில் மேலும் பல மருத்துவ நிபுணர்களுடன் விரிவுபடுத்தப்பட உள்ளது. எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் மேம்பட்ட டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டால் இ சஞ்சீவினி சேவை இன்னும் விரைவாகவும் துல்லியமாகவும் செயல்படும். இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத் திட்டங்கள் வரிசையில் இ சஞ்சீவினி திட்டம் குறித்து கேட்டீர்கள்.

0: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
1: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். அவரது இசை பயணம், திரை இசை அனுபவங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இசை உருவான தருணங்களின் சுவாரஸ்ய கதைகள் எல்லாவற்றையும் அவரது குரலிலேயே கேட்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில் வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னால் வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான பாடலும் வரும், அதாவது நாட் நெசசரிலி அர்பன் ரூரல் இல்லைனா கிளாசிக்கல் அப்படின்னு கிடையாது. இந்த பிளேபேக் பாடகரே எடுத்துங்களேன், இப்போ ஒரு பாடகர் இருந்தால் நான் அவர் வந்து வெறும் நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாட முடியும் இல்லை வெஸ்டர்ன் மியூசிக். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் எப்படி எல்லா பாட்டையும் பாடாரு, அதே மாதிரி தான் ஒரு இசையமைப்பாளனும் கொடுத்த பாட்டை வந்து அப்படியே தன்னுடைய அதாவது ஒரு இமேஜினேஷனில் அந்த டியூன் பண்ணணும்.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மின் வர்ணஜாலம்.

0: மூணு மணி ஒரு நிமிடம் கடந்து போயிட்டு இருக்கு. வர்ண ஜாலம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜி கௌதம். 2000 to 2020 இந்த காலகட்டத்தில் வந்த பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். அந்த வகையில நிகழ்ச்சியில் முதல்ல வரக்கூடிய பாடல் விஸ்வரூபம் படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. கமல்ஹாசன் சங்கர் மகாதேவன் சேர்ந்து பாடின பாடல். கமல்ஹாசன் வரிகளை சங்கர் ஹேஷான் லாய் இசையில் வந்துட்டே இருக்கு. ஒரு சூப்பரான பாடல் கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.
1: அபிநய ராஜா கோகுல பாலா கோடி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சக மாலா எத்தனை முறைதான் எங்கிச்சாவை இத்தவணை எனையாட்கொள்வாயா சூடிய வாடல் சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு: நீரின்றி அமையாது உலகு.

வத்திக்குச்சி படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். சுந்தர் நாராயண ராவ் குரல, நாமுத்துக்குமார் வரிகள, ஜிப்ரான் இசையில. 3:13 நெருங்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்திலிருந்து விஜயஸ்தாஸ் ஏவி பூஜா சேர்ந்து பாடின பாடல். யுகபாரதி வரிகள், டி இமான் இசையில வந்துட்டே இருக்கு. கேட் என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: பொங்கல்.
1: ஒத்த சொல்லால என் உசுர எடுத்து வச்சு கிட்டாரட்ட கண்ணால என்ன தின்னாடா, பச்சை தண்ணி போல் அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நீ தங்குடிச்சே என கொண்டாடா. வணக்கம், நான் உங்க திரைசை பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: அடிகருப்பு நிறத்தழகி உதட்டு சமப்பழகி சில்லறைய சதறி டண்டி, ஓம் சிரிப்பில் சில்லறைய சதறி டண்டி, ஓம் குங்குமம் உதட்டம் வச்சு குலுங்க சிரிக்கை.

0: உதயம் NH4 படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். ஜி வி பிரகாஷ் குமார் சைந்தவி இணைந்து பாடின பாடல் நாமத்துக்குமார் அருகில் ஜி வி பிரகாஷ் குமார் இசையில கேட்டு முடிச்சோம். 3:23 கடந்து போயிட்டு இருக்கு நிகழ்ச்சியில். அடுத்து வரக்கூடிய பாடல் தங்க மீன்கள் படத்திலிருந்து ராகுல் நம்பியார் பாடின பாடல் யுகபாரதி வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா இசையில கேட்டு அணிந்திருங்க.
1: அப்பாக்களை பிரியா மகள்கள் அதிர்ஷ்டசாலிகள், மகள்களை பிரியா அப்பாக்கள் பாக்கியவான்கள். ஆனால் அப்படியெல்லாம் தந்துவிட வாழ்க்கை ஒன்றும் தோழன் இல்லை.

0: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
1: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். அவரது இசைப்பயணம், திரை இசை அனுபவங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இசை உருவான தருணங்களின் சுவாரஸ்ய கதைகள் எல்லாவற்றையும் அவரது குரலிலேயே கேட்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில் வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னா வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான

0: மறக்காத நினைவுகள், இசை உருவான தருணங்களின் சுவாரஸ்ய கதைகள் எல்லாவற்றையும் அவரது குரலிலேயே கேட்போம். இசையும் நானும் நிகழ்ச்சியில்
1: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில் வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னால் வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான பாடலும் வரும், அதாவது நாட் நெசசரிலி அர்பன் ரூரல் இல்லைன்னா கிளாசிக்கல் அப்படின்னு கிடையாது. இந்த பிளேபேக் பாடகரே எடுத்துங்களேன், இப்போ ஒரு பாடகர் இருந்தால் நான் அவர் வந்து வெறும் நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாட முடியும், இல்லை வெஸ்டர்ன் மியூசிக். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து திரு எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் எப்படி எல்லா பாட்டையும் பாடுறாரு, அதே மாதிரி தான் ஒரு இசையமைப்பாளனும் கொடுத்த பாட்டை வந்து அப்படியே தன்னுடைய அதாவது ஒரு இமேஜினேஷனில் அந்த டியூன் பண்ணணும்.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.

3:35 கடந்து போயிட்டுருக்கு. கேட்டு முடித்த பாடல் சமர் படத்திலிருந்து நரேஷ் ஐயர் பாடின பாடல். நாமுத்துக்குமார் வரிகளை யுவன் சங்கர் ராஜா இசையில. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் பட்டத்து யானை படத்திலிருந்து கார்த்திக் பாடின பாடல். நாமுத்துக்குமார் வரிகளில் SS தமன் இசையில் வந்துட்டு இருக்கு. கேடு இணைந்திருங்க. விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் FM 101.6, வேலூர் FM 100.4, திருப்பத்தூர் FM 100.1.

0: வாய்ப்புள்ள
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நீரின்றி அமையாது உலகு.

பாண்டிய நாடு படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். சூரத் சந்தோஷ் குரல்ல வைரமுத்து வரிகள டி இமான் இசையில. 3:46 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் பருத்தி வீரன் படத்திலிருந்து மாணிக்க விநாயகம், கிருஷ்ணராஜ், யுவன், ஸ்ரேயா கோஷலரும் சேர்ந்து பாடின பாடல் சிநேகன் வரிகளை யுவன் சங்கர் ராஜா இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு அடைந்திருக்க விவித் பாரதி தமிழ் FM 102.3.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு: நீரின்றி அமையாது உலகு.

3:57 கடந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் கேட்டு முடித்த பாடல் நேரம் படத்திலேருந்து அல்ஃபோன்ஸ் புத்திரன் பாடின பாடல் வேல்முருகன் வரிகளில். நிகழ்ச்சியில் அடுத்து நிறைவாக வரக்கூடிய பாடல் கும்கி படத்திலேருந்து மகிழினி மணிமாறன் பாடின பாடல் யகோபாரதி வரிகளை டி இமான் இசையில்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களுக்கு எல்லோரும் என்னுடைய இனிமையான அழகான மாலை வணக்கம். 4:01 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில கொண்டாட்டத்தோட இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே கௌதம். இன்றைக்கும் இசையோடு விளையாடல கலக்கலாக விளையாட போகிறோம். அதாவது பாடல் வரிகள் அப்படியே நான் வாசிப்பேன், அது என்ன பாட்டு அப்படின்றத கரெக்டாக கெஸ் பண்ணும். அதான் உங்களுக்கான டாஸ்க். இதெல்லாம் உங்களுக்கு கை வந்த கலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணிடுவீங்க. எனிவேஸ் யாரெல்லாம் இன்றைக்கி கரெக்டாக கெஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போது நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுக்கணும்னா ஃபோன் எடுத்து கால் பண்ணும். 2952-0853 அப்படின்ற நம்பருக்கு, அல்லது 2838-9871 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். 044 அப்படின்னு கொடி செத்துக்கோங்க. 2952-0853 ஆர் 2838-9871 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 044 அப்படின்னு கொடியும் சேர்த்துக்கோங்க. சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நம்மளுடைய நேர்கள் வரிசையாக வந்து நின்றுட்டு இருக்காங்க. நான் நீ போட்டி போட்டு அப்படியே கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி போட்டி போட்டு யார் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க? வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம். யாருங்க வந்து கால் பண்ணியிருக்கீங்க?
1: கும்பகோணம் இந்திரா காந்தி சாலைந்து பிஎம் சரவணன் பேசுறேன் சார்.
0: சரவணன் பேசுறீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்
0: சார். ஓகே,
1: நல்லா இருக்கு. உங்கள்ட்ட பேசி
0: ஆமா
1: இன்னைக்கு பேசுறேன் சார்.
0: ஓகே,
1: பாடலாம் கொடுங்க சார்.
0: சரி, உங்களுக்கான வரிகள் என்னன்னா
1: பாடி காமிங்க.
0: பாடி காட்டிட்டா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா?
1: ரொம்ப வார்த்தையா வேணாம், ரொம்ப வார்த்தையா போட்டீங்க. உங்கள் சரவணன்.
0: ஓகே ஓகே,
1: சரிங்க சார்.
0: பச்சை நெருப்பு ஒத்திக்கிருச்சு, பச்சை மனசு பத்திக்கிருச்சு, கைய கட்டி நிக்க சொன்னா காட்டு வெள்ளம் நிக்காது, காதல் மட்டும் கூடாதுன்னா பூமி இங்கு சுத்தாது. உங்களுடைய வாய்ஸ் உள்ள போயிடுச்சு. இன்னொரு தடவை சொல்லுங்க, என்ன பாட்டு?
1: வெட்டி வேறு வாசம் புள்ள நேசம். கரெக்டா சார்?
0: அதானா? அது வேணா சொன்னேன். சூப்பர். முதல்ல வந்து அப்படியே மாஸ்
1: பண்ணிட்டீங்க.
0: என்ஜாய் பண்ணுங்க. நன்றி,
1: ரொம்ப நன்றி சார். நன்றி சார், என்ஜாய் பண்றேன்.
0: வணக்கம் வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? எங்க இருந்து?
2: ஹலோ
0: ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். கோயம்பேடுல இருந்து ராஜேஸ்வரி பேசுறீங்க. முன்னாடி வந்த நேர் கரெக்டான பதில் சொல்லிட்டாங்க.

0: அந்த பாட்டு பாடினவங்க யாரும் தெரியுமா? வெட்டி வேறு வாசம், முதல் மரியாதை படத்துல இருந்து. இன்னொருத்தங்க முன்னாடி கரெக்டா
1: சொன்னீங்க.
0: ஒருத்தர் கரெக்டா சொல்லிட்டீங்க. நன்றி நன்றி, சூப்பர். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான பாடல் கொடுத்துட்டு நினைக்கிறேன். வந்தோடனே ரொம்ப கரெக்டாக கெஸ் பண்ணீங்க. அடுத்த ஒரு கஷ்டமான பாட்டோட நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க போறேன். இந்த பாட்டை கேட்டு வாங்க. நிகழ்ச்சியில் முதல் பாட்டில் வந்துட்டே இருக்கு. மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி சேர்ந்த பாடல் வைரமுத்து வரிகள் இளையராஜா சில முதல் மரியாதை படத்துலேருந்து வெட்டி வேறு வாசம் அப்படின்ற ஒரு சூப்பரான பாட்டு இப்போ இந்த தருணத்தில் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வந்துகிட்டே இருக்கு. கேட என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
1: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். அவரது இசைப்பயணம், திரை இசை அனுபவங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இசை உருவான தருணங்களின் சுவாரஸ்ய கதைகள் எல்லாவற்றையும் அவரது குரலிலேயே கேட்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில் வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னால் வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான படங்களும் வரும், அதாவது நாட் நெசசரிலி அர்பன் ரூரல் இல்லைனா கிளாசிக்கல் அப்படின்னு கிடையாது. இந்த பிளேபேக் பாடகரே எடுத்துங்களேன், இப்போ ஒரு பாடகர் இருந்தால் நான் அவர் வந்து வெறும் நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாட முடியும் இல்லை வெஸ்டர்ன் மியூசிக். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் எப்படி எல்லா பாட்டையும் பாடாரு, அதே மாதிரி தான் ஒரு இசையமைப்பாளரும் கொடுத்த பாட்டை வந்து அப்படியே தன்னுடைய அதாவது ஒரு இமேஜினேஷனில் அந்த டியூன் பண்ணணும்.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.

0: 4:11 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில கொண்டாட்டத்தோட இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம இசையோடு விளையாடல கலக்கலா விளையாண்டுட்டு இருக்கோம். உங்களுக்கான அடுத்த பாடல் தயார் நிலையில இருக்கு. யாரெல்லாம் வந்து கரெக்டா கெஸ் பண்ண போறீங்க, யாரெல்லாம் அப்படியே வரிகள் சொன்ன உடனே டக்குடு அப்படியே யோசிக்க போறீங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ நிகழ்ச்சியில அடுத்து இணைப்பில் வரக்கூடிய நேயர் யார்? வணக்கம்.
1: வணக்கம். எம் கள்ளப்பட்டி விவிஎஸ் கண்ணன்.
0: எம் கள்ளப்பட்டி
1: கள்ளுப்பட்டி.
0: ஓகே, கண்ணன் பேசுறீங்க.
1: கண்ணன்.
0: ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ரெடி. ஓகே. கட்சி எல்லாம் இப்போ நமக்கு இதுக்கு காலத்தின் கையில் அது இருக்கு. கனியட்டும் காலம் நேரம் உமக்கு என்னமோ திட்டம் இருக்கு. அதே மாதிரி இருக்கு ஒரு பாட்டு
1: தான்.
0: கட்சி எல்லாம் இப்போ நமக்கு எதுக்கு காலத்தின் கையில் அது இருக்கு. கனியட்டும் காலம் நேரம் உமக்கு என்னமோ திட்டம் இருக்கு.
1: கட்சி எல்லாம் இப்போ நமக்கு இருக்கு காலத்தின் கையில் அது இருக்கு. பழைய படம் தானே அது?
0: படைப்பா படம் இல்லை, ஆனா அந்த படத்துல நடிச்சவரே தான் இதுலயும் நடிச்சிருப்பாரு. ஓகே ஓகே, பிரச்சனையே இல்லை, ஒன்னும் பிரச்சனை இல்லை. கெஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இணைப்புல வந்ததுக்கு
1: நன்றி. நன்றி நன்றி.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: இனிய மாலை வணக்கம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோதுறை.
0: ஆட்டோதுறை. ஓகே, கேட்டிங்களா?
2: கட்சி எல்லாம் இப்ப நமக்கு எதுக்கு காலத்தின் கையில் அது இருக்கு. பாபா.
0: பாபாவா? என்ன பாட்டு?
2: இந்த மணிஷா கொய்ராலாவும் இந்த அம்மா இந்த அம்மா இவரும் பாடுவாங்கல்ல, இது கட்சி எல்லாம் இப்ப அது பல்லவி கிடைக்க மாட்டேங்குது. நான் சொன்னது கரெக்ட் சரியா?
0: நீங்க சொன்னது தவறு. பாபா படம் இல்ல.
2: அதுலதாங்க அந்த பாட்டு மணிஷா கொய்ராலா பாடுவாங்கல்ல.
0: என்ன பாட்டு?
2: எல்லாம் இப்ப நமக்கு எதுக்கு என்னமோ போல இருக்கு. குருவாலி முத்து வந்தல் முத்து முத்து
0: முத்துவா பாபாவா?
2: முத்துதான் முத்து
0: முத்துதான். சூப்பர் சூப்பர். கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களோ.

0: கேரளாவில் வரும்ல அந்த அதே ஏ ரஹ்மான் மியூசிக்கே
1: எல்லாம் வந்து உங்களுக்கு
0: அப்படியே ஒரு மிக்சில போட்டு ஒன்னா இட்லி இது பொட்டுக்கல்ல தேங்காய் எல்லாம் போட்டு
1: என்ன ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். சூப்பருங்க, சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க.
0: உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லலாம். பட்டுன்னு என்ன விடுபட்டு போகாம கொஞ்சம் டைம் கொடுத்து என்ன வின் பண்ண வச்சதுக்கு ரொம்ப
1: ஓகேங்க. ஓகே ஓகே சூப்பர், தொடர்ந்து கேளுங்க. நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் கால் பண்ணிருக்கீங்க?
2: கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜிஆர் சரவணன்.
1: ஜிஆர் சரவணன். ஓகே, அந்த ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டாங்க. இது பாடுனவங்க உங்களுக்கு ஐடியா இருக்கா?
2: குழுவாளில முத்து வந்தல்ல
1: உங்களுக்காக அடுத்த பாடல் ரெடியா தயார் நிலையில இருக்கு. யாரெல்லாம் கரெக்டா கெஸ் பண்ண போறீங்க அப்படின்றத பொறுத்திருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் கேமேனன், உதித், நாராயணன், சித்ரா எல்லாரும் சேர்ந்து பாடின ஒரு சூப்பரான பாடல் முத்து படத்திலிருந்து குழுவாளிலே முட்டு வந்தல்லோ அப்படின்ற ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து வரிகளில் 4:15 கடந்து போயிட்டுருக்கு. கேட்டு இணைந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 9444001023 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு, நீரின்றி அமையாது உலகு.

0: 24 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இப்ப நிகழ்ச்சியில் இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: திரும்பாக்கம் வனஜா.
0: வனஜா, ரெடியா இருக்கீங்களா?
1: பாட்டு கண்டுபிடிச்சேன். இப்ப பாட்டு எப்படி தெரியல, சொல்லுங்க பார்க்கலாம்.
0: ஓகே, உங்களுக்கான வரிகள். மாயங்கள் செய்தது உன் சூழ்ச்சி, என் மார்புக்கு நடுவிலே நீர்வீழ்ச்சி, ஹே ஆசைக்கு ஏனடி ஆராய்ச்சி, என் மீசைக்கு பதில் சொல்லு மீனாட்சி. ரொம்ப ஈஸியான பாட்டு
1: தான்.
0: மாயங்கள் செய்தது உன் சூழ்ச்சி, என் மார்புக்கு நடுவிலே நீர்வீழ்ச்சி, ஹா ஆசைக்கு ஏனடி ஆராய்ச்சி, என் மீசைக்கு பதில் சொல்லு மீனாட்சி. பழைய பாட்டா? 2004 வந்த பாட்டு.
1: என்ன
0: பண்றது? ஓகே ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம். வணக்கம்,
2: வண்டலூர்
0: குளப்பாக்கத்துல இருந்து வெங்கடேஷ் பேசுறீங்க.
2: ஆமா சார்.
0: கண்டுபிடிச்சிங்களா
2: சார்? கொஞ்சம் சொல்லுங்க சார், நான் நம்பர் ட்ரை பண்ணுங்க சார்.
0: ஓகே. மாயங்கள் செய்தது உன் சூழ்ச்சி, என் மார்புக்கு நடுவிலே நீர்வீழ்ச்சி, ஆசைக்கு ஏனடி ஆராய்ச்சி, என் மீசைக்கு பதில் சொல்லு மீனாட்சி. ஓகேங்க, ஓகே, நன்றி. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
3: அப்படின்றீங்களா?
0: முன்னாடி வந்த நேயர் கரெக்டா சொல்லிட்டாங்க, பத்துக்குள்ளே நம்பரும்.
4: ஆமா சார், நானும் அந்த பாட்டு
0: பாடுனவங்க உங்களுக்கு தெரியுமா?
4: இல்ல சார், எனக்கு அது தெரியல. நான் அந்த பாட்டு கண்டுபிடிச்சேன் சார், பத்துக்குள்ள நம்பர் ஒண்ணு சொல்ல, அந்த சொல்லும் போதே அது கரெக்டா வந்துருச்சு. பாடுனவங்க தெரியல.
0: ஓகேங்க, ஓகே, சூப்பர், நன்றி, நன்றி. ஓகே, கரெக்டா பதில் சொல்லிட்டாங்க. கே கே ஸ்ரேயா கோஷல் சேர்ந்து பண்ண பாடல், வைரமுத்து வரிகள், பரத்வாஜ் இசையில, வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்திலிருந்து பத்துக்குள்ளே நம்பர் ஒன்று சொல்லு அப்படின்ற பாடலாம் கேட்டது. அந்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாம் வந்துட்டு இருக்கு. அண்ட் லைன்ல இருக்கவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த பாட்டை கேட்டு முடிச்சுட்டு தொடர்ந்து விளையாடலாம். கேட்டு எழுந்திருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: 4:33 கடந்து போயிட்டுருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் கொண்டாடத்தோடு இணைஞ்சிருக்கீங்க. இப்போது நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் வரிகள் தயார் நிலையில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். சூப்பர். வணக்கம் வணக்கம், யாரங்க இருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
1: நான் கிண்டியிலேருந்து விஜயா பேசுகிறேன் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி?
0: நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுக்கான வரிகள் சொல்லட்டுமா?
1: சொல்லுங்க சார்.
0: மீன் கொத்த செல்லும் பறவை மீன் வலையில் விழுந்தது போல, வாழ்க்கையின் உன் சாலை ஓரம் தவிக்குதே, மழையில் கழுவிய மணலிலே தொலைந்த காலடி நானடி, முகத்தை தொலைத்த என் வாழ்வுக்கு நிலைத்த முகவரி நீ அடி. நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்களா? வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? கிளம்பிட்டாங்க. வணக்கம் வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து பேசுறேங்க.
0: உங்க பேர்?
2: உங்க பேர் இ பிரதாப், ஆட்டோ டிரைவருங்க.
0: பிரதாப்,
2: இ பிரதாப்.
0: சூப்பர் சூப்பர், கண்டுபிடிச்சிங்களா என்ன பாட்டுன்னு?
2: சார் கண்டுபிடிக்கல, இருந்தாலும் நான் இப்பதான் முதல் நேரா
0: பேசுறேன்.
2: எங்க ஊர்ல காரைக்கால் எஃப்எம் கிளீனா எடுத்துக்கிட்டு இருந்தது, இப்ப நீங்க வந்ததுல இருந்து உங்க சின்ன எஃப்எம் கிளீனா தெரியுது, கிளீனா கேக்குது. இப்ப நாங்க காரைக்கால் விட்டு உங்களோட இதை நேரா அழிச்சோம்.
0: சூப்பருங்க, சூப்பர்.
2: தடவை வந்து ரொம்ப நாள் ஆகும்.

0: ரொம்ப காலமா வந்ததுல இருந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், டக்குனு கிடைச்சிருச்சு.
1: ஓகே, கிடைச்சிருச்சு ஒரு வழியா.
0: ஆமா சார், இருந்தாலும் நீங்க ஒரு வாட்டி க்வெஸ்சன் கேளுங்க. அந்த ஆர்வத்துல இப்ப நீங்க சொன்னதை மறந்துட்டேன்.
1: ஓகே, ஒரு தடவை சொல்றேன் கேளுங்க. தேவாலயம் மெழுகும் நானே, திரியேறும் தீயும் நீயே, எந்தேகம் கண்ணீர் விட்டு கரையுதே, மீன் கொத்த செல்லும் பறவை மீன் வலையில் விழுந்தது போல, வாழ்க்கை உன் சாலை ஓரம் தவிக்குதே. 2012 வந்து ஒரு சூப்பரான பாட்டு, அடிக்கடி கேட்கிற பாட்டு தான் எல்லாருமே.
0: இல்ல சார், எனக்கு முதல் வந்த பாட்டு முத்து தலைவர் பாட்டு, அடுத்த பாட்டு எல்லாம் தெரிஞ்சது.
1: முத்து வரைக்கும் தெரிஞ்சது, போன பாட்டும் தெரிஞ்சது, கரெக்டா இந்த பாட்டு மிஸ் ஆயிடுச்சு.
0: தெரிஞ்சது
1: கரெக்டா, இது மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க. சரி விடுங்க, பரவாயில்ல, அடுத்த தடவை ட்ரை பண்ணிக்கலாம்.
0: முதல் நிறைய பேசிருக்கேன் சார்.
1: ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து கேளுங்க.
0: உங்களுக்கெல்லாம் திருப்பி ஒரு நாள் கழிச்சு பேச சொன்னீங்க பாருங்க, அதே மிக்க நன்றி.
1: நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: திருவெட்டூர் பத்மாவதி சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார்.
1: ஓகே, கண்டுபிடிச்சிங்களா?
2: எனக்கு கொஞ்சம் பழைய பாட்டா சொல்லுங்க சார்.
1: இது முடிச்சிடலாம், இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பழைய பாட்டு போய்க்கலாம். இது கேட்டீங்களா என்ன பாட்டுன்னு? தேவாலயம் மெழுகும் நானே, திரியேறும் தீயும் நீயே, எந்தேகம் கண்ணீர் விட்டு கரையுதே, மீன் கொத்த செல்லும் பறவை மீன் வலையில் விழுந்தது போல, வாழ்க்கை உன் சாலை ஓரம் தவிக்குதே. இதுதான் வரிகள். இது என்ன பாட்டு அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும்.
2: சரி சார், இது நடிப்பு யார் சார்?
1: நடிப்பா? ஓகே, உங்களுக்காக இது 2012 வந்த படம். நடிச்சவர் வந்து விஷ்ணு விசால்
2: சார்.
1: வணக்கம். வணக்கம், யாரங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க
3: சார்? திருப்பத்தூர் பக்கம் சாமல்பட்டில இருந்து தல வெங்கட் சார்.
1: தல வெங்கட்.
3: ஆமா சார்.
1: கண்டுபிடிச்சிங்களா?
3: திருப்பத்தூர் பக்கம்.
1: ஓகே ஓகே, கண்டுபிடிச்சிங்களா?
3: கண்டுபிடிச்சேன் சார். லைன் பிடிக்க முடியல சார்.
1: லைன் தான் பிடிக்க முடியல, பாட்டுலாம் கண்டுபிடிச்சிட்டீங்க.
3: கண்டுபிடிச்சேன் சார், ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன்.
1: சூப்பர், சொல்லுங்க கேப்போம்
3: சார். படம் பேரு நீர் பறவை.
1: ம்,
3: பாடல வந்து படபடபன பற பறக்குது பட குருவின மாதிரி வரும் மேடம்.
1: ம்,
3: சிலு சிலுன்னு வரும் சார் லைன். அது
1: சூப்பருங்க, சூப்பர்.
3: உன் மார்பில் விழுந்தது கூடு கட்டவா, அது பறந்திட வானும் இல்லை, அது தொலைஞ்சிட தூரம் இல்லை, உன் காலில் விழுந்து ஜெபிக்கவா,
1: ஓகே,
3: அன்பே உந்தன் வரும் சில பாட்டு.
1: அடையே ரசிச்சு ரசிச்சு கேட்டிருப்பீங்க போலயே இந்த பாட்டை.
3: இல்ல சார், எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும் சார்.
1: சூப்பர்,
3: மியூசிக்கு அவரே பாடி இருப்பாரு.
1: ஆமா,
3: சூப்பராங்க சார் அது வாய்ஸ்.
1: சூப்பர் சூப்பர், கேளுங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, ரொம்ப அழகா சொல்றீங்க. எஸ், அவர் சொன்ன பாட்டு தான் ஜிவி பிரகாஷ் குமார் குரல்ல, அவருடைய இசையிலேயே வைரமுத்து வரிகளில், நீர்ப்பறவை படத்துலேருந்து பரப்பற அப்படின்ற ஒரு அழகான பாடல் இந்த தருணத்தில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு: நீரின்றி அமையாது உலகு.

0: 4:45 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? நோம்பல்ல இருந்து ஹேமா.
1: பழைய பாட்டா சொல்லுங்க சார்.
0: பழைய பாட்டு தான் உங்களுக்கு கரெக்டா எடுத்து வச்சிருக்கேன்.
1: ஓ சொல்லுங்க, தெரியுதா பாக்கலாம்.
0: நான் உனை நினைக்காத நாளிலேயே என்னை உனக்கென்று கொடுத்தேன், தேனை தீண்டாத பூ இல்லையே ஏங்கும். சொல்லுங்க, நீங்க ஒரு டியூன் போட்டுட்டு இருக்கீங்க.
1: தேவதையும் முரளியும் பாடுற பாட்டு பகல் நிலவு.
0: ஆ தப்பா சொல்லிட்டேன், ஐயோ தப்பாட ஆள் கிட்ட சொல்லிட்டேனே அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. என்ன பாட்டு?
1: நான் உனை நினைக்காத நாளிலேயே.
0: கரெக்டா டியூன் புடிச்சிட்டீங்க. என்ன பாட்டு? கரெக்டா சொல்லிட்டீங்க. எப்படியோ உங்களுக்கு ஏத்த மாதிரி வந்துருச்சா? ஹாப்பியா? சந்தோஷமா? சந்தோஷம். நன்றி நன்றி, சூப்பர். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? எங்க இருந்து?
2: மணப்படையூர் பிரபு.
0: மணப்படையூர், அந்த ஊர் எங்க இருக்கு?
2: அது வந்து சுவாமிமலை, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுவாமிமலை.
0: ஆமா,
2: என்ன
0: பூமாலையே தோல்
2: சேரவதான்.
0: அவ்வளவுதான், முடிஞ்சது. நன்றி
2: நன்றி சார்.
0: இளையராஜா எஸ் ஜானகி சேர்ந்து பாடின சூப்பரான பாடல் கங்கை அமரன் வரிகளில். இளையராஜா எஸ்ல பகல் நிலவு படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. கேட் என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி, தமிழகம், 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோட சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்
1: நாலு மணி 52 நிமிஷம் நெருங்கிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா இணைப்பில் வரக்கூடிய நேயர்கள் வணக்கம். வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? திருக்கழுகுன்றம்ல இருந்து தண்டபாணி. கோதண்டபாணி. ஓகே, உங்களுக்கான வரிகள்: காதலின் வயது அடி எத்தனை கோடி, அத்தனை வருஷம் நாம் வாழணும் வாடி, ஒற்றை நிமிஷம் உன்னை பிரிந்தால் உயிரும் அற்று போகும் பாதி, நிமிஷம் வாழ்ந்தால் கூட கோடி வருஷமாகும். ஐடியா இருக்கா? நன்றி வணக்கம் அப்படின்ட்டீங்களா? ஓகேங்க, ஓகே நன்றி. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: சார், நான் வேப்பம்பட்டிலிருந்து டேனியல் பேசுறேன் சார்.
1: வேப்பம்பட்டில இருந்து டேனியல்.
2: டேனியல், ஆமா.
1: ஓகே, கண்டுபிடிச்சிங்களா?
2: சார், நான் எனக்கு பவர் கட் ஆயிடுச்சு.
1: பவர் கட் ஆயிடுச்சா? சரி, பரவாயில்ல, இன்னொரு தடவை சொல்றேன் கேளுங்க. காதலின் வயது அடி எத்தனை கோடி, அத்தனை வருஷம் நாம் வாழணும் வாடி, ஒற்றை நிமிஷம் உன்னை பிரிந்தால் உயிரும் அற்று போகும் பாதி, நிமிஷம் வாழ்ந்தால் கூட கோடி வருஷமாகும். அடுத்த லைன் சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. சொல்லட்டுமா? இதுவே நிறைய லைன் சொல்லிட்டேன், இதை வச்சு ட்ரை பண்ணுங்க. என்ன ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு அமைதி ஆயிட்டீங்க? நீங்க தான்
2: சொல்லணும்.
1: அதிர்ச்சியில உறைஞ்சிட்டீங்க,
2: அப்படிதானே?
1: ஒரே மாதிரி டயலாக் சொல்றீங்க. வணக்கம். அமைதியா இருக்கிறது யாரு அந்த பக்கம்?
3: ஹலோ, தங்கசாலை இருந்து டில்லி பாபு பேசுறேன் சார்.
1: டில்லி பாபு, தங்கசாலையா?
3: ஆமா சார்.
1: தங்கசாலை எங்க எங்க, என்ன மாவட்டம்?
3: மின்ட்டு.
1: இங்கயா? ஓகே ஓகே, சாரிங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சரி சொல்லுங்க, கண்டுபிடிச்சிங்களா?
3: ஆமா சார், இது ஒன்ஸ் மோர்.
1: ஒன்ஸ் மோர், சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. பாட்டு:
3: பூவே பூவே பெண் பூவே, பூஜைக்கு வர வேண்டும்.
1: வரிகள்ராஜேந்திரன் வரிகள்ல தேவாய் சில வந்துட்டே இருக்கு. ஒன்ஸ் மோர் படத்துல இருந்து பூவே பூவே செம்பு பெண் பூவே அப்படின்ற பாடல். நான் இப்போ ரொம்ப ரோல் ஆகுது இன்னைக்கு. ஓகே, 4 மணி 55 நிமிஷம் ஆயிடுச்சு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக வந்துட்டே இருக்கு.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளுக்கும் பிபித் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் இந்த மென்மையான மேடையான மாலை பொழுது பொன் மாலை பொழுது. எங்கடா பொன் மாலை பொழுது, என்ன வேலையே அப்பா, வெளியே போக முடியல, அனலாக அடிக்குது. அதுவும் ஆஃபீஸில் வேறு ஏசியை போட்டு விட்டுறாங்களா? சரி, கொஞ்சம் லேட்டாக போகணும் போனாலும் அப்பயும் கப்புன்னு அடிக்குதுறான் அந்த அனல் மேலே. என்ன வெயிலாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கிற அந்த நேரத்தில் வந்து பாட்டுலாம் கேட்டுட்டு அப்படியே ஜாலியாக வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா கூலாக இருக்கும்ல. அப்படி கூலாக இருக்கிற அந்த நேரத்தில் பூந்தண்டல் நிகழ்ச்சியில் வணக்கம் சொல்லிக்கிறது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். பூந்தண்டல் நிகழ்ச்சியில் விவித் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சிகள் இந்த நேரத்தில் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. பூந்தண்டல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம், ஏது பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா வந்து எதனா ஒன்று வேணும் அப்படின்னா சாட் ஜிபிடியில் ஒன்று கேட்டோம் அப்படின்னா டப்புன்னு அது பதிலை கொடுத்துருது. ஒரு இமேஜ் வேணும். இப்போ கல்யாணத்துக்குலாம் போனீங்கன்னா அங்கே கட் அவுட்டு போட்டிருப்பாங்க, வாழ்த்தும் அன்பு நெஞ்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டயலாகை போட்டுவிட்டு கட் அவுட்டும் போட்டிருப்பாங்க. இப்போலாம் பார்த்தா எல்லா ஃபோட்டோம் ஒரே மாதிரி இருக்குது. என்னடாது எல்லா ஃபோட்டோம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா அது ஏதாவது ஏஐயில் ஒரு எடிட் பண்ணி அப்படின்னு வந்துட்டு ஏ எடிட் அப்படின்வாங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு போஸ்டர் வேணும், இமேஜ் வேணும் அப்படின்னா ஒரு ஏ எடிட்டு. எதனா ஒன்று தேவைன்னா அங்கே கேட்டுடுறோம். இப்போ முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கணக்கு கேட்டாங்கன்னு வச்சிங்களேன், டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து கணக்கு கேட்டுவாங்க. இப்போ டீ கடைக்கு போயிட்டு ஒரு டீனா 12 ரூபா இல்லை 15 ரூபா கொடுங்கன்றாங்க. அதே ஒரு 3 டீ 2 சமோசான்னா உடனே கால்குலேட்டர் எடுத்துருவாங்க. 3 டீ 2 சமோசா அப்படின்னா வந்து ஆனால் அப்போலாம் அப்படி கிடையாது. 3.5, 1.5, 4, 2 அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கணக்கு போடுவாங்க, மனக்கணக்கிலே போட்டுருவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட்டர் அப்படின்ற ஒரு டெக்னாலஜின்னு சொல்லுவோம்ல, டெக்னாலஜி தான், அந்த டெக்னாலஜின்னா தான் நல்லா இருக்குது சொல்கிறதுக்கு. ஸோ அப்படி வந்து இந்த டெக்னாலஜி இல்லை வந்து இந்த ஏஐ உலகத்தில் நம்மளுடைய சிந்திக்கும் திறன், வீட்டில் ஒரு கற்பனைய திறனோ இல்லை சிந்திக்கிற திறனோ எப்படி இருக்குது? அதிகமாக தான் இருக்குது, இல்லைப்பா அது அதிகரிச்சுட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை, அது கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான்ப்பா இருக்குது. எங்கேப்பா சிந்திக்கிறது? எதனாச்சும் ஒன்றுனா உடனே போய் நம்ம வந்து கூகுளில் டைப் பண்ணி எனக்கு தலைவலிக்கிறது, நான் என்ன பண்ண வேண்டும், நான் டிப்ரெஷனில் இருக்கேன் என்ன பண்ண வேண்டும் அப்படின்லாம் சாட் ஜிபிடியில் தேடுறோம்ல. முதல்ல நம்ம முதல்ல தீர்வை தேடுறோமா, இல்லை சிந்திக்கிறோமா, என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறோமா, இல்லை உடனடியாக போயிட்டு நம்ம டெக்னாலஜியை தான் அணுகிறோமா? எப்படி நம்மளுடைய சிந்திக்கும் திறன் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்குது, அதெல்லாம் ஏன் அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். இல்லை இல்லை குறைவாக தான் இருக்குது, அதுக்கு ரீசன் எதனா ஒன்று ரெண்டு ஜாலியாக சொல்லுங்கள். இன்றைக்கி சிந்திக்கும் திறன் இந்த டெக்னாலஜி உலகத்தில், ஏஐ உலகத்தில் பெருசு பெருசாக நம்ம செவ்வாயத்தையே போயிட்டோம், அது வேறு டெக்னாலஜி. நம்ம வீடுகளில் அன்றாடம் நாம் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952-0853 அப்படின்ற நம்பர் இருக்கும். அப்படி இல்லாட்டி 2838-9871 2838-9871 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லலாம். ஃபேஸ்புக்கில் இருந்துட்டு இருந்தீங்கன்னா விவித் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற மூணு பக்கத்துக்கு போனீங்கன்னா இன்றைக்கி டேட்டில் 17 செப்டம்பர் பூந்தண்டால் நான் போஸ்ட் போட்டிருக்கேன். அங்கே உங்களுடைய பதில்களை கமெண்ட்டாக பதிவிடலாம். எப்பயும் சொல்கிற போல் ஒரு நிகழ்ச்சி ஒரு நேயர். ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து நிறையா காலர் ஷோ பேசிகிட்ருப்பீங்க, தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோங்க. உங்களுடைய பதில்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. புதுசு புதுசான நேயர்கள் நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பதில்களை அழகாக சொல்லலாம். நிகழ்ச்சியில் முதல் நேயர் லைனில் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம், யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார்.
0: சா சிவகுமார் இருக்கீங்களா? நலம் நலம், சொல்லுங்க சிவகுமார் சார்.
1: அதாவது இன்னைக்கு பார்க்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அந்த சிந்திக்கக்கூடிய திறன் வந்து எல்லாருக்குமே குறைந்திருக்கிறது. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு சின்ன கணக்கா, ஒரு பால் கணக்கா இருந்தா கூட,
0: பால் கணக்கா இருந்தா கூட
1: என்ன பண்றாங்க, அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செவுத்துல ஒரு கோடு போட்டுக்கிட்டே வருவாங்க வரிசையா, இல்லன்னா ஒரு நோட்ல ஒரு கோடு போட்டுக்கிட்டு வருவாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா டக்குன்னு ஒரு நோட் எடுக்கிறாங்க, அதுல அப்படியே குறிச்சுறாங்க, குறிச்சிட்டு மாச கடைசியில அத கூட்டம் தெரியாம டக்குன்னு கால்குலேட்டர் எடுக்கிறாங்க. கால்குலேட்டர் எடுத்து ஒன்னு ஒன்னா கூட்டி டக்கு டக்குன்னு சொல்றாங்க. கால்குலேட்டர் வேற செல்லுலயே இருக்கு.

0: அதனால அந்த செல்லை பயன்படுத்தி கால்குலேட்டர் போடுறாங்க.
1: ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம், மித் பாரத் தமிழகம்.
2: வணக்கம் சார்.
1: ரேடியோ வாலியமா தயவு செய்து கம்மி பண்ணிட்டு பேசுங்க, அப்பதான் நீங்க பேசுறது நான் பேசுறது எல்லாம் நல்லா இருக்கும். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: செந்தில் கண்ணன் பேரலாம்.
1: செந்தில் கண்ணன் பேரலாம், சொல்லுங்க செந்தில் கண்ணன் சார்.
2: சிந்திக்கும் திறன் கொஞ்சம் அதிகமாக இருக்கு சார், குறைச்சலாகவும் இருக்கு சார்.
1: அதாவது
2: யூஸ் பண்றவங்க பொறுத்து இருக்கு சார். இப்ப நான் வந்து நமக்கு சிந்திக்கும் திறன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இளம் தலைமுறையினர் வந்து அந்த கலக்கணம் மனக்கணக்கெல்லாம் கிடையாது அவங்கள்ட்ட. எதை எடுத்தாலும் கால்குலேட்டரு, செல்லுல பாக்குறது, ஏதா இருந்தாலும் கம்ப்யூட்டர் கூகுள்ல பார்த்து சொல்றது, அதை மிக அறிவுபூர்வமா வந்திருக்காங்க அவங்க. நம்ம திறனை யூஸ் பண்ணி நம்ம மெமரியில இருந்து எடுக்காம செல்லோட மெமரியில இருந்து எடுக்கிறாங்க.
1: அதாவது கொஞ்ச நேரம் நம்ம சிந்திச்சுட்டு ஒன்னும் நமக்கு ஒன்னும் ஒத்து வரலன்னா அப்புறம் அங்க போகாம எடுத்த உடனே அங்க போயிடுறாங்க அப்படின்றீங்க.
2: ஆமா சார், இளம் தலைமுறையினர்.
1: ஓகே, ரொம்ப நன்றி, வணக்கம். ஓகே, லைனில் வந்துட்டு கட் ஆகிட்டீங்க. கணக்குனா உடனே கணக்கு சுற்றியே இருக்கவனா, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுன்னா, முன்னாடிலாம் ஒரு நோட் வச்சுட்டு யாராவது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தாங்கன்னா திடீர்னு வந்து அவர் ஃபோன் நம்பரு 97 63 52 அதுக்கப்புறம் சொல்ல முடியாது, 10 நம்பர் வரும் இல்லையா. ஸோ அவருடைய ஃபோன் நம்பர் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மனப்படமாக சொல்லுவாங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டில் வந்து அழகாக நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் நம்பரே நம்மளே கேட்டால் இது யார் நம்பர் தான் நீ சொல்லிட்டுருக்கிய இவ்வளோ நேரம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து கற்பனை திறன் அந்த ஃபோனை டெவலப் ஆகி நீங்கள் நம்ம ஃபோன் பேசிக்கிருக்கோம், உள்ளங்கையில் வீடியோ கால்லாம் பேசிகிட்ருக்கோம். இதெல்லாம் நம்ம சிந்தனை திறனால் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் தான் டெக்னாலஜியில். எங்கேயோ இருக்கிறவங்களும் நம்ம வந்து முன்னாடிலாம் வெளிநாட்டுக்கெலாம் போயிட்டாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தாட்டி இல்லை மாதத்துக்கு ஒரு தாட்டி இல்லை வாரத்துக்கு ஒரு தாட்டி ஃபோன் வரும். கிளி கிளி கிளி கிளினு அடிக்கிறப்பே ஓடுவோம், ஓடு ஓடு ஓடு, ஹலோ ஹலோ கேட்க மாட்டேதுன்னு. ஆனால் இப்போலாம் வந்து அப்படியே என்னடாது இந்த மனுஷன் ஒரு நாளைக்கு 4 தாட்டி 5 தாட்டி சமைக்கிறதில்ல, வீட்டில் பிள்ளைங்கள பார்க்கறதில்ல, சும்மா ஃபோன் அடிச்சுக்கிட்டு அப்படின்ற அளவுக்கு இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிலே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோசிக்கிறோமா அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நம்ம எதையாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிறது, இல்லை ஒரு கணக்கு வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டா சிட்டா இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் பார்த்திங்களா. அதெல்லாம் நம்ம அப்பா அம்மாக்கள் தான் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, இது அந்த நம்பர் யூடிஆர் நம்பர். நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னா அந்த பக்கமே நம்ம போக மாட்டோம். அப்புறம் அது நமக்கான சூழல் வர்றப்போ அதுக்குள்ளே இறங்கிடுவோம். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்மளுடைய சிந்தனை திறன் டெக்னாலஜி உலகத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பேசிகிட்ருக்கோம். பாட்டு வந்துட்டு இருக்கிற நேரத்தில் அசுரன் படத்துலேருந்து வேல்முருகன், ராஜலக்ஷ்மி, நப்போலியா இவங்களோட குரலில் கத்திரி பூவழகி படம் தான் வந்துட்டுருக்கு. ஏகதாசி உங்களுடைய ஏகாதேசி அவருடைய வரிகளில் ஜிபி பிரகாஷ்குமார் மியூசிக்கில் கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: அஞ்சு மணிக்கு 12 நிமிஷத்தை நோக்கி விட்டுட்டு இருக்க அந்த நேரத்தில் கேட்டுருக்கோம் பூந்தண்டல், பேசிகிட்டு இருக்கோம் பூந்தண்டல் நிகழ்ச்சியில். இந்த டெக்னாலஜி உலகத்தில் ஏன்னு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துருச்சு, அதுதான் வந்து ஃபியூச்சர் அப்படிலாம் சொல்கிறாங்களா. இப்படி இருக்கிற காலத்தில் நம்மளுடைய வீடுகளில் நாம் அன்றாடம் சிந்திக்கும் திறன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து ரெட்டி ஹில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது பார்த்திங்கன்னா சார், நான் என்ன நினைக்கிறேன்னா சிந்திக்கிற திறன் வந்து குறைஞ்சி தான் எனக்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் ஒரு சாம்பார் வைக்கணுன்னா கூட சாம்பார் வைப்பது எப்படி அப்படின்னு சொல்லி உடனே கூகுளில் தான் நான் கேட்குறேன்னே தவிர, அதுக்கு முன்னாடி தெரிஞ்சவங்கள்ட்ட போய் சாம்பார் வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி முதலில் அடுப்பு பத்தடிங்க அப்படின்லாம் கூகுள் சொல்லுது சார், அடுப்பே பத்தடிக்காமல் எப்படி சாம்பார் வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சாம்பார் வைக்கிறது கூட ஒரு கூகுளை தான் நாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் இருக்குது. எடுத்தவொடனே நம்ம வந்து எதனா ஒன்று வந்து நெட்டு இன்டர்நெட்டுக்கு போயிடுறோம், அங்கே தான் நம்ம தேடுறோம் அப்படின்னு சொல்லி, அதனால் அது குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன்னு சொல்லி ஹயத் பாஷா சொல்லியிருக்காரு. ராமகிருஷ்ணன் கொழுமங்கண்டான்லேருந்து எதை தெரிஞ்சுக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம போகிற இடம் என்ன கூகுள் சொல்லி கொடுத்துரும், எல்லாம் அவன் பார்த்துப்பான், கூகுளாண்டவர் பார்த்துப்பார் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தினால் வந்து நம்ம எதுனாலும் உடனே போயிட்டு அந்த நெட்டில் இன்டர்நெட்டில் வந்து நம்ம தேடுறோம். அதனால் நம்ம சிந்திக்கிற திறன்லாம் இருக்குது, ஆனால் நம்ம அதுக்குள்ளே போகிறதுக்கான அந்த பொறுமை ஸ்பேஸ் அது ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த ஆற்றல் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆற்றல் தான் குறைஞ்சிட்டு இருக்கிறதா வந்து நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். ஃபேஸ்புக்கில் நண்பர்கள் நிறைய பேர் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்கீங்க, அவங்களுக்குலாம் மாலை வணக்கம் வாழ்த்துக்களோட அடுத்த நேர் லைனில் வணக்கம் விபித் பார்த்த மனம் யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? மஞ்சுளா சொல்லுங்க. மஞ்சுளா உங்க ரேடியோ வால்யூமை தயவு செய்து மியூட் பண்ணிருங்க, கம்மி பண்ணிருங்க.
1: வணக்கம்
0: சார். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்க ரேடியோ வாலிமை தயவு செய்து கம்ப்யூட்டர் பேசுங்க, நீங்க மட்டும் இல்ல கால் பண்ற எல்லாருமே ரேடியோ வாலிமை தயவு செய்து கம்ப்யூட்டர் பேசுங்க. வணக்கம். சம்பத். சொல்லுங்க சம்பத் சார்.
2: அதாவது வந்து எங்களுக்கு வந்து எல்லாமே சொன்னீங்களா, தலைப்பு சொன்னீங்களா, எனக்கு செல் நம்பர் எல்லா நம்பருமே எனக்கு மனசுல இருக்கும்.

0: மனசுல இருக்கு.
1: ஆமா
0: ஓகே, ஒரு 10 நம்பர் இருக்குமா?
1: தேவையே கிடையாது.
0: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: மதுரை மாவட்டம் மேலூர் கோட்டலத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன்.
0: ராதாகிருஷ்ணன், சொல்லுங்க ராதாகிருஷ்ணன் சார்.
2: இந்த ஏஐ கண்டுபிடிப்புன்றது ரொம்ப நம்பகத்தன்மையே ரொம்ப கெடுத்துருச்சு.
0: நம்பகத்தன்மை இல்லை, நாம் அது கண்டுபிடிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம சிந்திக்கிறத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம்.
2: பொதுவாவே வந்து அது கண்டுபிடிச்சது இப்ப சும்மா கால்குலேட்டர் பத்தி சொன்னீங்க, 5 5 10 கூட கால்குலேட்டர் போடுறாங்க,
0: போட வேண்டியதான் இருக்கு. 3 T 2 சமோசன்னா கால்குலேட்டர்.
2: நவீன கண்டுபிடிப்புகள் வந்து மூளையே மழுந்து அடிக்குது,
0: சிந்திக்கிறது இல்ல.
2: மனிதனுடைய இதை சிந்திக்கும் திறனை சுத்தமா இழக்க வைக்குது.
0: ஓகே, ஆனா அப்படிலாம் சிந்திச்சுதான் ஏஏ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு ஒரு பக்கம் நம்ம சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
3: ஹலோ சொல்லுங்க சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருங்க.
3: முந்தானால பேசணும் உங்ககிட்ட சார்.
0: உங்க பேர் சொல்லுங்க சார்.
3: என் பேரு மாயவரன் சார்.
0: மாயவரன்.
3: என் பேர் ராஜா சார், ராஜா மாஸ்டர்.
0: ராஜா சொல்லுங்க.
3: மயிலாடுதுறை ஜாலியா இருந்தது. ஆமா சார், கொழுக்கட்டா சுத்தம் சார் சொல்லிட்டு இருந்தாங்களா அன்னைக்கு, அதை பேசுறேன்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
3: இப்ப தலைப்பு சொன்னீங்க சார், வீட்டுல வெளில வந்துட்டேன். அரே அது என்ன?
0: ஓகே, தலைப்பு தொடர்ந்து கேட்டுட்டு இருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்தாலும் அந்த நேரத்தில் பாடல் வந்துட்டுருக்கு. நட்பே துணைப்படத்துலேருந்து ஹிப்ஹாப் தமிழ் ஆதி வி எம் மகாலிங்கம் இவங்களோட குரலில் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவருடைய மியூசிக்கில் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி எல்லாமே ஹிப்ஹாப் தமிழ் ஆதி மியூசிக் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி குரல் வி எம் மகாலிங்கம் இவங்களுடைய குரலில் பாடல் வந்துட்டுருக்கு. அத்தாள் என்ன உடம்பு பாடல் கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: அஞ்சு மணி 20 ஆட்டிட்டு கேட்டு இருக்கோம் பூந்தண்டல் நிகழ்ச்சியில். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் சிந்திக்கும் திறன். நம்ம லைஃப்ல அன்றாடம் நம்ம ஒன்றும் பெருசு பெருசா யோசிக்க தேவையில்ல, அன்றாட வாழ்க்கையில நாம சிந்திக்கும் திறன் வந்து எப்படி இருக்கு இப்ப இருக்கிற டெக்னாலஜி உலகத்துல, அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். பிரபாகரன் பிரியதர்ஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபேஸ்புக்ல வந்து, அதாவது பாத்தீங்கன்னு சார், தொழில்நுட்பம் இருக்குல்ல, தொழில்நுட்பத்தின் மேன்மையால் மனுஷங்களுடைய மனிதர்களுடைய சிந்திப்பு திறன் அதிகரித்து தான் உள்ளது என்பதே என் தீர்ப்பு அப்படின்ற மாதிரி. அது நம்ம இப்படி தான் இன்க்ரீஸிங்காக தான் இருக்குது, அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. ஏன்னா வந்து எதனா ஒரு டேட்டா தேவை, ஒரு தரவு தேவை அப்படின்னா, முன்னெல்லாம் வந்து அதை சேகரிக்கிறதுக்கே அது என்ன கேட்குறது, யார்கிட்ட கேட்குறது, எங்கே போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறதுன்னு அதுக்கே ஒரு வாரம் ஆகிடும். இப்போ அப்படி கிடையாது, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தரவுகள் வேணும் அப்படின்னா டப்புன்னு ஒரு போட்டவுடனே நமக்கு அந்த டீட்டெயில் கிடைக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு உள்ளங்கைக்குள்ளேயே வந்துருச்சுன்னா, இப்போ அனைத்து தகவல் கிடைச்சிருது தானே, அதை வச்சு நாம சிந்திக்கலாம்ல. அப்படி பார்த்தீங்கன்னா சிந்திக்கும் திறன் அதிகமாக தான் இருக்குது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இன்னும் நிறைய நேர்கள் வாழ்த்துக்கள் மாலை வணக்கம்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் கலீல் அகமது வந்து பொன்னேரியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் காலமாயிடுச்சு சார். ஆஹா ஆஹா, சூப்பர் சார், சூப்பர் சார். அதான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், என்ன தகவல் வேணும்னாலும் உடனே இந்த கூகுள் டாக்டர் தான் கேட்குறாங்க. நானும் அப்படி தான் பார்க்குறேன், என்ன பண்ணுறது, அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் யோசிக்கிறது சிந்திக்கிறதுலாம் கொஞ்சம் குறைஞ்சி தான் ஆகிட்டுருக்குது. அது எங்கே யோசிக்கிறது நேரம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிக்சி கிரைண்டரு, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, இதெல்லாம் எதுக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, நம்மளுடைய அன்றாட வேலைகள் இன்றைக்கி எல்லோரும் வந்து ஆண் பெண் சமம் எல்லோரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரெண்டு பேரும் போகிறப்போ வந்து வீட்டு வேலைகளை வந்து பார்க்குறதுக்கு நிறையா டெக்னாலஜியில் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இதெல்லாம் கொஞ்சம் வீட்டு வேலைகளை வந்து ஈஸியாக வந்து சமப்படுத்தும், ஈஸி பண்ணும் அப்படின்றதுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அந்த ஈஸிங்கிற வார்த்தையை நம்ம தூக்கிட்டு பிஸி அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்துட்டோம். என்னப்பா நேரமே இல்லை, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனால் நேரம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அதில் கண்டுபிடிச்சாலும் அப்பயும் நேரம் பற்ற மாட்டேங்குது. அதனால் இவருக்கு வந்து யோசிக்கிறது நேரம் இல்லை, இருந்தால் நான் யோசிப்பேன், பட் யோசிக்கிறது நேரம் இல்லை, அதனால் நம்ம அதையே கேட்டுறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இன்னும் நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க, அதுக்கு நடுவில் அப்படியே ஃபோன் கால்ஸும் லைனில் காத்துட்ருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், வணக்கம்,
2: ஹலோ,
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? கும்பகோணத்துலேருந்து மீனாட்சி, சொல்லுங்கள் மீனாட்சி.
2: மனக்கணக்கு தான்
1: போடுவீங்களா?
2: வணக்கம்,
1: ராஜேந்திரன் சொல்லுங்க. ராஜேந்திரன் சார்,
3: நான் சொல்ற கருத்து என்ன, சிந்திச்சு செயல்பட்டாதான் எல்லா காரியமும் வெற்றி
1: அடையும். சூப்பர் சார், சூப்பர் சார். ஆமா
3: ஆமாங்க, அதான் என்னோட பாயிண்ட்.
1: பாயிண்ட் அதுதான், ஆனா சிந்திக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம பாயிண்ட். இப்ப
3: ஆமா, சிந்திச்சு செயல்பட்டா எந்த ஒரு ஃபெயிலியரும் ஆகாத உள்ளாது, நல்ல தரமான எல்லா செயல்பாடும் நல்லா இருக்குன்னு என்னுடைய கருத்து.
1: இதுவே இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன் மாதிரி இருக்கு. வணக்கம் வித் பார் தமிழகம்,
4: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம்
4: ஐயாவுக்கு, மாலை வணக்கம் கூறுவது திருக்கோளை வட்டம் மணக்குடி ராஜேந்திரன்.
1: மணக்குடி ராஜேந்திரன் சொல்லுங்க. ராஜேந்திரன் சார்,
4: தலைப்பு சொல்லுங்க சார். கொஞ்சம்
1: ஐயா தலைப்பு ரொம்ப நேரமா நம்ம பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து கேளுங்க, கேட்டு நீங்க பேஸ்புக்ல கமெண்ட் பண்ணலாம். வணக்கம்,
4: மாலை வணக்கம் ஆனந்த் சார்.
1: மாலை வணக்கம் சொல்லுங்க சார.
4: நீங்க சொன்ன செஞ்சது கரெக்டான முடிவு சார், இது மாதிரி தலைப்பு கட் பண்றது கரெக்ட் சார்.
1: சொல்லுங்க சொல்லுங்க, கட் பண்ணல, இருந்தாலும் நிறைய நேரம் காட்டிட்டு இருக்கீங்களா?
4: ஆமா சார், நான் ரொம்ப ஆரம்பிச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
1: சொல்லுங்க,
4: இந்த டெக்னாலஜி வந்து பயன்படுத்துறது சரியான முறை தான் சார், ஆனா தேவையில்லாத இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அது பதில் சொல்றது கூட நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு சொல்லுவோம். டெக்னாலஜி பயன்படுத்துறாங்க, அவங்க அது திறன் இருக்கும்
1: இருக்கும்,
4: ஆனா இருந்தாலும் டெக்னாலஜி சீக்கிரமா பாக்குறதுக்கு டெக்னாலஜி
1: வணக்கம் வணக்கம்,
5: சாத்தங்குடியில இருந்து முருகன்.
1: முருகன் சாத்தங்குடி சொல்லுங்க முருகன் சார்.
5: நவீன

0: கண்டுபிடிப்பு பார்த்தீங்களா, அது அது வந்து மனிதன் மூளைய வந்து அது இலக்கத்தாலும் செய்யுது அப்படின்ட்டு. ஆமா, அந்த கணக்கு இதெல்லாம் தாத்தாலும் சொல்லுவாங்க, டக்குன்னு வந்து கூட்டி பார்ப்பாங்க, ஏதாச்சும் ஒரு சின்ன டக்கு டக்குன்னு போட்டு பாத்துருவாங்க. இப்ப என்ன ஒரு சின்ன கணக்கு நீ கூட்டணி பொருட்கள் எதை சொன்னாலும் அந்த டக்கு டக்குன்னு அதுல போட்டு சிந்திக்கும் திறன் எல்லாமே அது வந்ததுனால ரொம்ப குறைஞ்சுதான் சார்.
1: சூப்பர் சூப்பர். இப்போ கணக்கு கூட்டுறதுல நம்ம நிற்க வேணாம். இப்போ குழந்தைங்களோட விளையாட்டே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்து ஃபோனில் வந்து இன்றைக்கி வந்து ட்ரெயின்லையோ பஸ்லையோ போகும்போது நம்ம சொந்தக்காரங்களே சொல்லுவாங்க, என் குழந்தை பாரு ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணிருச்சு, இந்த வயசுலேயே 2.5 வயசுலேயே இது பெருமையா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இருந்தாலும் வந்து அப்படி சொல்லுவாங்களே தவிர, முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணல் வீடு கட்டுறது இல்லை ஒரு பேப்பர் எடுத்து அழகாக ஸ்கெச் பண்ணி அவங்களே எதனா ஒரு வானம் குருவி பறவை இல்லை அப்பா அம்மாவை பொம்மை போட்டு, அப்பா இது ஓன் பொம்மை இது அம்மா உங்கள் பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து ஒரு டெவலப் பண்ணி ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு ஒன்று வந்து எதோ ஒன்று பண்ணுவாங்க பார்த்திங்களா, அது கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சி தான் இருக்குது அந்த பக்கம் சொல்லலாம். ஆனால் அதே குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா டப்புன்னு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தாண்டிச்சுன்னா அந்த டெக்னாலஜியில் வந்து நமக்கு தெரியாத விஷயத்த சாட் ஜிபிடி போட்டு டப்புன்னு நமக்கு சொல்லிடுவாங்க இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விவசாயத்துக்கு ஒரு விதை தேவை அப்படின்னா வச்சிங்கன்னா, முன்னாடி வந்து ஒரு ஃபோன் நம்பர் போட்டு கேட்டு லைன் போய் பிஸி எடுத்து அவங்க சொல்கிறதுக்குள்ளே பதில் வர்றதுக்குள்ளே, இப்போ நம்ம நெட்டில் போட்டோம்னு வச்சிங்க நிறைய ஆப் இருக்குது, போட்டோன்னா உடனே கிடைச்சிரும், என்னடா நீ அப்படியும் பேசுகிற இப்படியும் பேசுகிற அப்படின்றீங்களா, அப்படி பேசுகிறது தான் இங்கே. நீங்கள் அவங்களுக்கு தோன்ற விஷயத்தை இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி உலகத்தில் ஏஐ உலகத்தில் சிந்திக்கும் திறன் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம குடும்பங்களில் அதிகமாக இருக்கா என்ன பண்ணிட்டு இருக்கு குறைஞ்சிருக்கா அப்படின்றத சொல்லலாம். இந்த நேரத்தை பாட்டு பிளே பண்ணலாம். வணக்கம் வித் பாரத் தமிழகம். வேணாமா? வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: நான் கும்பகோணம் முருகேசன்.
1: சொல்லுங்க முருகேசன் சார்.
2: சிந்திக்கிற தன்மை இருக்கா இல்லையான்னு கேக்குறீங்க?
1: இருக்கா இல்லையான்னு கேக்கல, எப்படி இருக்குன்னு கேக்குறேன்.
2: அது எப்படி இருக்குன்னு கேட்கும்போது நம்ம சிந்திக்கிற தன்மை நமக்கு இருந்து வச்சுக்கலாம், நம்ம போய் அடுத்தவங்கள்ட்ட கேட்கணும் அவசியம் இல்ல. அடுத்தவங்கிட்ட கேக்குறதா உனக்கு சிந்திக்கிற திறமை இல்லையான்னு நம்ம கேட்பாங்க. நம்மளே சிந்திச்சிடன்னு வச்சுக்கலாம், நமக்கு வந்து அடுத்தவங்க கேட்கணும் அவசியம் இல்லாங்கிறதால நான் சிந்தனை திறமை வளருதுங்கிறது சொல்ல வர சார்.
1: ஓகே, இப்போ என்ன சொன்னார் அப்படிங்கிறது வந்து சிந்திப்பு அப்படிங்கிறத வந்து சந்திப்புங்கிற மாதிரி ஒரு 5 இடத்துல பயன்படுத்தினாரு. பட் ஆக மொத்தம் நம்ம சொந்தமாக சிந்திக்கணுங்கிறது தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். பாட்டு கேட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். நாகா சஜீஸ் இன்னோ கங்கா இவங்களோட குரலில் பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து பேசலாம். விவேக் அவரோட வரிகளில் என்ன மியூசிக்கில் பேட்டை படத்துலேருந்து உள்ளாலா பாடல் ஜாலியான பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டுடுவாங்க.

அஞ்சு மணி 32 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3 பூந்தண்டல் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருக்கோம். வித் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் எஃப்எம் 101.6, வெள்ளிரஃபம் 100.4, திருப்பதி எஃப்எம் 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சிருக்கீங்க. பேசிகிட்ருக்கோம் நம்மளுடைய சிந்திக்கும் திறன் இந்த டெக்னாலஜி உலகத்தில், ஏஐ உலகத்தில், நம்ம குடும்பங்களில் அன்றாடம் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பேசிகிட்ருக்கோம். மீரா வெங்கட்ராமன் ஃபேஸ்புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னெல்லாம் இருக்குது யோசிக்கணும்னு தான் நினப்பேன், ஆனால் என்ன பண்ணுறது, யோசிக்க வேண்டாம், கூகுளே பார்த்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் இப்போ என்கிட்ட வருது. அது வேறு, நம்ம மனசில் நினைக்கிறத நம்ம ஏன்னா ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு நினச்சோன்னா அடுத்த நாளே இந்த வீடு பார்த்திங்களா 25 லட்சத்தில் ரொம்ப அழகான சொகுசான வீடு கட்டி விடலாம் அப்படின்னு எப்படி தான் தெரியுதோ தெரியல. இந்த பக்கம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாவெல்லாம் திறந்தால் நான் நினைக்கிறது அதை காட்டி விட்றதுப்பா, நான் சத்தமாக கூட இதுக்கு பேசுறதில்ல அப்படின்லாம் நம்ம நினைப்போம். இருந்தாலும் யோசிக்கவே வேணாம், எதுக்கு கூகுளை பார்த்துடலாங்கிற எண்ணம் தான் எனக்கிட்டலாம் வருது அப்படி சொல்லி மீரா வெங்கட்ராமன் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் வந்து சிந்திக்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சிட்டதாங்க நான் நினைக்கிறேன். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயணும், சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு தான் வந்து நான் நினைப்பேன். ஆனால் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு அட்ரஸ் தேடணும்னா யார்ட்டையும் போய் முதல்ல கேட்குறதே கிடையாது, எடுத்தோடனே இந்த கூகுள் மேப்ஸில் போட்டு விட்டுறது. முதல்ல வந்து பேசணும்ல, ஒரு மனிதர்கள்ட்ட பேசினா தானே, எங்கே பேசுகிறாங்க, குனிஞ்சத்தில் நிமிடாமல் இப்படி ஏதாவது இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அட்ரஸ் கேட்கணுன்னா கூட நம்ம பக்கத்தில் இருக்க யாரையும் வந்து கேட்காம ஒரு கூகுளில் போய்ட்டு அந்த மேப்ஸை போட்டு விட்டுறோம். எங்கே நம்ம கேட்குறோம், யார்ட்டே போய் கேட்டால் தானே அவங்க இப்படி போவாங்க, அந்த பக்கம் ஒரு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் கோயில் வரும், அந்த இடத்துல ஒரு ரைட் எடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்களே. இப்போ வந்து சேக் ரைட் அண்ட் 100 மீட்டர்ஸ் லெஃப்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு அது கூகுளே சொல்லி விட்டுருது. அதனால் வந்து நம்ம வந்து பேசுறதும் குறைஞ்சி போச்சு, சிந்திக்கிற திறன் வந்து அது எங்கே, அது எல்லாத்தையும் அதுகிட்டே சொல்லிடுறோம்ப்பா. அதனால் வந்து சிந்திக்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா பொன்னியம்மனோட வண்ண கணேசன் சொல்லியிருக்காரு. ஆண்டராஜ் காட்டு பக்கத்துலேருந்து என்னன்னா, இப்போ இருக்கிற அவசர உலகத்தில், அவசர நேரத்தில் யோசிக்கிறது எதுக்கு, நேரத்தை யோசிச்சு ஏன் மீன் பண்ணணும், எப்படியும் யோசிச்சு கடைசியாக 10-15 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் கூகுள்கிட்ட போய் தான் நான் யோசிச்சது கரெக்டாக இல்லையான்னு கேட்க போகிறோம், அதுக்கு நேராகவே அங்கே போயிடுவோமே, கூகுளோ சாட்ஜிபிடியோ இல்லை ஒரு ஏதோ ஒரு ஓப்பனையே என்னமோ ஒரு ஆப் அதுக்கே போயிடுவோமே நம்ம, அது எதுக்கு நம்ம யோசிச்சு அப்புறம் 15 நிமிஷம் கழிச்சு நாம யோசிச்சது சரியா தப்பான்னு 15 நிமிஷத்தை வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல. அதனால அவசர வேகத்தில் தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, அதை பயன்படுத்திக்கிறாங்க. யோசிச்சு யாரும் நேரத்தை வீணாக்கணும் என்று, வீணாக்க வேணும் என்று, நேரத்தில் யோசித்து யாரும் யோசிச்சு யாரும் நேரத்தை வீணாக்க வேணாம் அப்படின்றதால தொழில்நுட்பத்தை டக்குன்னு அக்சஸ் பண்ணுறாங்க. ஏன்னா சிந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறதில்ல, அது அதிகமாக இருக்கா குறைஞ்சிருக்காங்கிறத நம்ம அடுத்த வருஷம் பேசிக்கலாம். இப்போ இந்த வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா யாருமே அதுக்கான நேரத்தை ஒதுக்குறதில்ல அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. மாதவரம் வீரராகவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நமது சிந்தனை வந்து இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து நலமே தருகிறது என்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி, அது வந்து உபயோகிக்கும் முறையில் தான் இருக்குது. சிந்திக்கும் திறன் வளர்கிறது, அது ஊடகங்கள் நமக்கு நம்பிக்கை நிறைவே தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா தான் இருக்குது, சிந்திக்கிற திறன் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லி மாதவரம் வீரராகவன் சொல்லியிருக்காரு. பாட்டு வந்திருக்கு அந்த நேரத்தில், விசுவாசம் படத்துலேருந்து அடித்து தூக்கு பாட்டு தான், டி இமான் அவருடைய இசையில், டி இமான், ஆதித்யா காதவ், நாராயணன் இவங்களுடைய குரலில் பாடல் வந்துட்டுருக்கு, ஒரு தொழிலான பாடல். விவேக் அவர்களில் கேட்டுருவாங்க, தொடர்ந்து கேட்கலாம். வித் பாரதி தமிழகம் 102.3 மாணவர்களுடைய முழுமையான டம் டம் கொண்டாட்டம்.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: கேட்டுருக்கோம் பூந்தென்றல் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் சிந்திக்கும் திறன் வந்து டெக்னாலஜி உலகத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உடனே நான் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
2: அதாவது மின்சாரம் இல்லாததால் தங்களிடம் தலைப்பை கேட்டேன், உடனே இணைப்பை தொண்டித்து விட்டீர்கள்.
1: தொடர்ந்து பேசலாம் சார், இணைப்பை துண்டிக்கவில்லை, நிறைய நேரங்கள் காத்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்திலே டாபிக் சொல்லிட்டோம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க பேசுனதுல. நேரம் பதில் சொன்னீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும்.
2: தலைப்பு எனக்கு தெரியல, எனக்கு மின்சாரம் இல்லாதனாலதான் உங்களை

0: தொடர்ந்து கேட்கிறேன். டெக்னாலஜி உலகத்துல நம்மளுடைய சிந்திக்கும் திறன் வந்து எப்படி இருந்திருக்கு நம்மளுடைய குடும்பங்கள்ல? நமக்கு நம்மளுடைய குடும்பம்
1: டெக்னாலஜி திறன்கள் சுய அறிவுங்கிறது கொஞ்சம் கம்மி ஆகிவிட்டது. எல்லாமே கம்ப்யூட்டர் உலகம் ஆன பிறகு எது போனாலும் கூகுள்ல போய் தேட ஆரம்பிச்சிட்டோம். சிந்திக்கிற திறன் இப்போ சற்று குறைந்து விட்டது. எனக்கு எதுக்கு எடுத்தாலும் கூகுள்ல போய் சர்ச் பண்றான். ஆனா ஒரு ஒரு விஷயம் உனக்கு கூகுள்ல போனா உடனே நம்ம கிடைக்குது, எல்லா விஷயங்களும் கிடைக்குது. அதையும் ஒரு வகையில் நம்ம பாராட்டணும். இருந்தாலும் சிந்திக்கிற திறன் சற்று குறைவு என்பது என்னுடைய கருத்துக்க.
0: ஓகே, ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம் வித் பார் தமிழகம்.
2: வணக்கம் உடையார் பாளையம் மஜீன்.
0: மஜீன்,
2: நாமுக்கா மூணு ஐமுக்கா மூணு எமுக்கா அறுமுக்கா நாலரைங்கிற கணக்கெல்லாம் போயிடுச்சு சார்,
0: போயிடுச்சு.
2: இப்ப யாரு சிந்திக்கிறா?
0: இப்ப யாரு சிந்திக்கிற
2: திறனே கிடையாது.
0: சிந்திக்கிற திறனே இல்ல, சிந்திக்கணும்னு நினைக்கிறது இல்ல. திறன் இருக்கு,
2: வாய்ப்பாடுன்னு ஒண்ணு இருந்தது தெரியுமா?
0: ஆமா சார், எதுவும் கேட்டுறாதீங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாது.
2: இப்ப எங்கயாவது விக்கிதா அது?
0: என்சோடின்னு விக்கிதே சார்.
2: சேல்ஸே கிடையாது சார். உள்ள இன்ஜினியரை கேட்டா கூட இந்த சென்ட் கணக்கு ஒரு சென்ட் எத்தனை சதுர அடினா தெரியாது.
0: தெரியாது.
2: ஆமா, நூறு சென்ட் எவ்வளவு எத்தனை சதுர குழினா தெரியாது.
0: தெரியாது.
2: இவ இந்த மாதிரி இருக்கும் போது எங்க சிந்திக்கிறாங்கிறீங்க நீங்க?
0: சிந்திங்க, நான் சொல்லல, நீங்க சொல்லுங்க, அதான் கேள்வி.
2: இல்ல இப்ப சாதாரணமா அந்த காலத்துல சாதாரணமா பேசிக்கிட்டே போனா லூசு போல இருக்குமா. ஆனா இப்ப அந்த மாதிரி சொல்ல முடியாது. பேண்ட் பாக்கெட்ல போட்டுக்கிட்டு வயரை தூக்கி எங்க காதல சொல்லி வச்சிருக்கான். டெக்னாலஜி லூசுமா.
0: இல்ல, நம்ம வந்து இந்த வார்த்தையெல்லாம் நம்ம தவிர்த்தலாம். இருந்தாலும் வந்து இந்த சென்ட் கணக்கு அப்படின்றதெல்லாம் தெரியல அப்படின்றத சொல்றாரு இன்னைக்கு நம்ம இருக்கிற இளைஞர்களுக்கு. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம். உஷா கேளம்பாக்கம்.
0: உஷா கேளம்பாக்கம், சொல்லுங்க உஷா.
3: ஆமா, இப்ப வந்து குறைஞ்சு போச்சு சார்.
0: குறைஞ்சு போச்சுன்னு தான் நினைக்கிறீங்க
3: நீங்களும்? ஆமா, எப்படி இருந்தா எதை இருந்தாலும் உடனே டக்குனு செல்ல எடுக்கிறோம், பாக்குறோம்,
0: கேக்குறோம்.
3: கேக்குறது கூட அப்புறம் தான்
0: கேக்குறது.
3: அதனால எதுவுமே இப்ப நமக்கே ஒண்ணு வயசானவங்க ஒண்ணு மறந்து போச்சுன்னா உடனே செல்ல எடுத்து பாப்போம் அப்படின்ட்டு
0: தோணுது. ரெண்டாவது எதனா வாங்கணும்னா கூட இப்ப எல்லாம் ஆன்லைன்லயே வாங்கிறாங்க. யாரு நடந்து போறா கடைக்கலாம்? பெரியவங்க வந்து ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாங்கப்பா. நானும் உட்காந்துருக்கேன் காலையில இருந்து. வணக்கம் வித் பார் தமிழகம்.
4: சார் வணக்கம்.
0: ரேடியோ வாலியூமே யாருமே கம்மி பண்ண மாட்டீங்க. வரவங்க எல்லாம் ரேடியோ ஃபுல்லு ஃபுல்லு ஃபுல் ஃபுல்லா வச்சுக்கிறீங்க.
4: வெளில வந்துட்டேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க சார்.
4: ஹலோ,
0: வணக்கம் சார், சொல்லுங்க. கேக்குது?
4: நான் பேசுறது கேக்குதா?
0: கேக்குது, சொல்லுங்க.
4: நன்றி சார். சீர்காழி மாணிக்கம் டெய்லர் பேசுறேன் சார். மாணிக்கம் டெய்லர்,
0: சொல்லுங்க. மாணிக்கம் சார், சீர்காழி.
4: அதுக்கு மேடில நான் வந்து ஒரு கணக்கு போடணும்னா நோட்டு பேனா தேவைப்படும் சார். உடனே
0: சொல்லிருந்து நேரம் மிச்சம் ஆயிடு, சிந்திக்கிற திறன் அதிகமா தானே இருக்கு அப்படின்றீங்க.
4: சூப்பர் சார், சூப்பர் சார். அதேதான் சார், அதேதான் சார். நன்றி சார்.
0: நன்றி. வணக்கம் வித் பார் தமிழகம்.
5: வணக்கம.
0: வணக்கம்.
5: எம்கேபி நகர்ல இருந்து முருகேஷ் பேசுறேன்
0: சார். முருகேஷ், சொல்லுங்க. முருகேஷ் சார்,
5: இப்போ அதாவது அறிவுத்திறன் வந்து இப்ப எல்லாம் கம்மியா தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா முன்ன மாதிரி எல்லாம் வந்து ஒரு சில இதுகளை வந்து சொன்னாலே அவங்க கரெக்டா எதுவுமே வாய்ப்பாட்டு கணக்குலயே போட்டு இது பண்ணிடுவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கரெக்டா சொல்லுவாங்க. டைமிங் கூட அவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து இப்போ மணி இவ்வளவுதான் இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க வந்து அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த சூரியன் இந்த இடத்துல வந்தா இவ்வளவுதான் டைம் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் வந்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இதையும் பாக்குறாங்கன்றது அப்போ வந்து பெரியவங்க வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு சின்னதுனா கூட அந்த கால்குலேட்டர் எடுத்துதான் எந்த ஒரு கணக்கு போகணும்னா. அதனால எனக்கு தெரிஞ்சு அறிவு திறன் வந்து இப்போ கம்மியா தான் இருக்கு.
0: சிந்திக்கிற திறன் அறிவு அதிகமா தான் இருக்கு. சிந்திக்கிறது கொஞ்சம் சிந்திக்கிறது அப்படின்றது நம்ம எல்லாம் டெக்னாலஜி நம்பி இருக்கோம்.
5: அதான் சிந்திக்கிறது வந்து இல்ல, அவங்க சிந்திக்கிறதே கிடையாது. அதை பத்தி சிந்தனை பண்றதே கிடையாது. எல்லாத்துக்கும் ஆயுதங்கள் இருக்கின்ற மாதிரி அதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்களா? கண்டி தன்னிச்சையா எதையும் செய்யறது கிடையாது.
0: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. பாட்டு வந்துருக்க நேரத்துல ராகா ஆஃப் ரிவெஞ்ச், ஃபர்வாஸ் அவங்களுடைய குரல்ல, அனிருத் அவருடைய மியூசிக்ல ஃபராஸ்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு: நீரின்றி அமையாது உலகு.

அஞ்சு மணி 50 நிமிஷத்தை நோக்கி ஓடிட்டு இருக்க இந்த நேரத்தில் கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழ் 102.3 பூந்தண்டல் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கேட்ட டாபிக் குணாலன் ஃபேஸ்புக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியில் சார் சிந்திக்கும் திறன் இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் அதிகமாக இருக்குது குறைஞ்சிருக்கு, அது ரெண்டாவதாக விட்டுருங்க, நிறையா டேட்டா ஏகப்பட்டதை மண்டையில் எழுதிருக்கோம். ஒரு நாள் காலையில் ஆரம்பித்தா சாயந்தரம் வரைக்கும் எவ்வளோ விஷயத்தை வந்து நம்ம வந்து ஒரு டேட்டாவை வந்து உள்ளே போய்கிட்டே இருக்கோம். அங்கே அதை பார்த்தீங்களா, இங்கே இதை பார்த்தீங்களா, இதை நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது ஓகே, அது வளர்ந்துருக்கு. எதனா ஒன்றை பற்றி கேட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு முழுசாக பேசுகிற அளவுக்கு வந்து ஆள் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அது ஏதாச்சும் ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது, ஞாபகத்தில் வச்சுக்கிறதே கிடையாது. எங்கே அதை வச்சுக்கிட்டால் தானே உள்ள சப்கான்ஷியஸாக போய் அதுக்கப்புறம் அது சிந்தனையில் வரும். ஞாபகத்தில் சிந்திக்கிறது எங்கே போய், நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோமா, ஆல்ரெடி ஸ்டோரான ஒரு தரவை டேட்டாவை நம்ம எடுத்துக்கிறோம், தகவலை தெரிஞ்சுக்கிறோம், ஆனால் நம்ம வச்சுக்கிறோமா அப்படின்றது வந்து இல்லை. அதனால் சிந்தனையில் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. கீழக்குடி டி பெரியசாமி காஞ்சிபுரத்துலேருந்து சிந்திக்கும் திறன் குறைந்துள்ளது, ஒரே வார்த்தையில் முடிச்சுப்போம், எதுக்கு வந்து நீட்டி முழக்கிக்கிட்டு அப்படி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் செந்தில் கண்ணன் ஷோபா, ஓகே பூந்தநல் நிகழ்ச்சி மலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. ராஜா கணேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நினைவாற்றல் வந்து நிறைய விஷயம் குறைஞ்சிருக்கு, அதாவது பர்த்டேலாம் மறந்து போகுது, அப்புறம் வந்து காலைல என்ன சாப்பிட்டோன்றதே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நம்ம நினைவாற்றல் அப்படின்றது வந்து குறைஞ்சிருக்கு. அதை சொல்ல முடியலாம், அது ஏறி இருக்குன்னு சொல்ல முடியல, இறங்கி

0: இருக்குன்னு சொல்ல முடியல. அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த சிந்திக்கிற திறன், எது எதுக்கெல்லாம் நம்ம அக்சஸ் பண்ணுறோமோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எது எதுக்கெல்லாம் நம்ம அக்சஸ் பண்ணலையோ அது கிடையாது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் நடுவில் நின்றுப்போம் அப்படின்ற மாதிரி ராஜா கணேஷ் வந்து தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் பைபாஸ்லேருந்து பதில் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ராமானுஜம் சொல்லுங்க. ராமானுஜம் சார், கம்மியா தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க. சூப்பர் சார், ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஐயா தந்தை ஐயா, திருபுவனம் சேவியர் ஐயா. நல்ல மாறீங்களா ஐயா?
0: தஞ்சாவூர் பக்கம் போனீங்க, அப்புறம் திருபுவனம் பக்கம் வந்துட்டீங்க.
2: நாகப்பட்டினம் வேளாங்கண்ணிக்கு அப்படியே நடந்துதான் போவோம். இப்ப எல்லாம் இந்த டெக்னாலஜில வந்து எல்லாம் பஸ் டூவீலர் காரு வேணும் இப்படிதாங்க ஐயா. ஏன்னா பல பழங்காலம்லாம் வந்து வெறும் நடைப்பயணமா தாங்க போய் இருந்தாங்க வேளாங்கண்ணி. இப்போ வந்து அது மாதிரி எல்லாமே இல்லைங்கய்யா. ஏன்னா எல்லாம் வந்து அவங்கவுங்க ஒவ்வொரு காரு, வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு காரு.
0: தஞ்சாவூர் மாவட்டம் சொல்லுங்க சார்.
3: கணக்கு போடுறது நமக்கு கால்குலேட்டர் தேவையில்லை,
0: தேவையே கிடையாது சார்.
3: அவ்வளோ ஒரு இது வாய்ப்பாடு நல்லா படித்தேன்.
0: அப்படி படிச்சிங்க,
3: அதனால கணக்கு நல்லா போட முடியுது.
0: இப்போ நான் கடைக்கே போனனால ஷாம்பு 10 சரம் சோப்பு 10 சரம் அப்படி டப்புனு போட்டு.
3: ஆமாம் ஆமாம், நம்ம 1000 ரூபாய் இருந்தாலும் அப்படியே கணக்கு போட்டு கொடுத்துருவோம்,
0: அப்படியே கொடுத்துருவோம். அதனால அப்போ இருந்துச்சு, ஆனால் இப்போலாம் அப்படிலாம் யாரும் இல்லை சார். வீட்லேயே வந்து சொன்னாலும் சரி.
3: இதுவரை யூஸ் பண்ணவே இல்லை சார், 64 வயசாகுது.
0: சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
4: அரியலூர் மாவட்டம் ஏலாக்குறிச்சியிலேருந்து கணேஷ் பேசுகிறேன்.
0: ஏலாக்குறிச்சியிலேருந்து கணேஷ் சொல்லுங்க. கணேஷ் சார்,
4: சிந்திக்கக்கூடிய திறன் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் சார்.
0: இப்போ கொஞ்சம் கனியம் கம்மியாக தான் இருக்குது, ஆஃபரில் இருக்க மாதிரி கம்மியாக இருக்கு.
4: ஆமாங்க சார். ஆமாம்.
0: ஓகே, யாரும் எங்கே சார் அதெல்லாம் சிந்திக்கிறது இல்லை சார்.
4: ஆமாங்க.
0: வணக்கம். வித் பாரதி தமிழகம்.
5: நன்றி மாலை பொழுது. வணக்கம் சார், கிழக்கு தாமர் ராஜசேகர் சார்.
0: சொல்லுங்க ராஜசேகர் சார்.
5: சிந்திக்காமல் செய்த காரியம் சிதறாருன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ சிந்தித்து கொஞ்சம் செயல்படணும். இப்ப எல்லாம் உலகம் வந்து கரெக்டா தான் இயங்குது, எல்லாரும் வந்து சிந்திக்காம இருக்கிறாங்க. கொஞ்சம் சிந்திச்சாங்கன்னா அவங்களுக்கு எந்த கஷ்டமும் ஏற்படாது சார்.
0: ஓகே, இப்ப கரெக்டா எந்த பக்கம் வரீங்க நீங்க? சிந்திக்கணுமா சிந்திக்க வேணாமா, சிந்திக்கிறது எப்படி இருக்கு?
5: சிந்திக்கணும் சார்,
0: சிந்திக்கணும்.
5: ஆமா, 100% சிந்திக்கணும்.
0: ஓகே, ஒரு 98% ஒத்துக்க
5: மாட்டீங்க? அது எப்படி, அவங்களுக்கு தான் கஷ்டம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சிந்திக்கணும், 100% சிந்திக்கணும் அப்படின்னு இருக்காரு. அதுதான் சிந்திக்கணும், அது எப்படி இருக்கு அப்படின்றத பேசிட்டு இருக்கோம். வணக்கம் வித் பாரதி தமிழகம்.
6: வணக்கம்.
0: வணக்கம்.
6: நாகை மாவட்டம் பன்னத்தூர் நாகராஜன் பேசுறேன்.
0: நாகராஜன் சொல்லுங்க. நாகராஜன் சார்,
6: சிந்திக்கும் திறன் வந்துங்க, அது வந்து ஒரு ஒருத்தர் பொறுத்திருக்கு. இப்ப உலக அரங்குக்கு கொண்டு போனாரு பிரக்யானந்தா, செஸ் விளையாட்டுல அது வந்து சிந்திச்சா தான் நடக்கும். அந்த போட்டியை பொறுத்தளவுல அதே மாதிரி இப்ப எல்லாம் பாருங்க, பிள்ளைங்க எல்லாம் கேம் தான் விளையாடுறாங்க. ஆனா அதுல அவங்க வந்து தோல்வியை தேடுறது கிடையாது, வெற்றியை மட்டும்தான் தேடுறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சின்ன பிள்ளையில நம்ம நீங்க விளையாண்டீங்களான்னு தெரியல, பல்லாங்குழி விளையாடுவோம். அதுல வந்து முத்து எடுக்கிறதுன்னு சொல்றது, நாலு சேர்ந்தோன்னா ஒரு முத்து, நாலு புளியங்க சுருக்கமா
0: சொன்னீங்கன்னா நிறைய நேரம் காத்துட்டு இருக்காங்க.
6: ஆமா, அது மாதிரி அது ஒரு சிந்திக்கும் திறன் இருக்கும். அந்த ஒரு பல்லாங்குழியில அந்த 7 குழியில 7 14 குழி.
0: சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி பிசிக்கலா விளையாடுறது வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க, அதன் மூலம் சிந்தனை திறன் இன்னும் அதிகரிக்கலாம் விளையாண்டான்னு சொல்றாரு. வணக்கம்.
7: நெய்வேலி கிழக்கு ஒன்றியம் மரத்தடிக்கு போம் சரவணன்.
0: சரவணன் சொல்லுங்க. சரவணன் சார்,
7: இப்ப பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் ஸ்மார்ட் போன் இருக்கு.
0: ஓகே,
7: எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஒரு பாசிட்டிவா விஷயங்கள் நிறைய பாத்துட்டு தான் இருக்காங்க.
0: ஒரு மியூசிக் அப்படின்றது வந்து கம்போசிங் அப்படின்றது தாண்டி இப்பெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளே

போய் கேட்டோம், ஒரு லைனை கொடுத்தோம் அப்படின்னா அதுவே ப்ரோக்ராமிங் பண்ணி கொடுத்துருது. அப்போ நம்ம சிந்திக்கிறதுக்கான ஸ்பேஸ் எடுத்துக்கிறோமா இல்லையா அப்படின்றது வந்து இருக்குது இல்லை அப்படின்றத தாண்டி சிந்திக்கிற திறன் வந்து நம்ம வந்து நிறையா ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த ஐக்கோ அப்படின்றது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம பயன்படுத்துகிற விதம் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்தான் இருக்குன்னு சொல்லி நிறைய நேர்கள் சொல்லியிருக்காங்க. கால் பண்ணி பேசின எல்லா உள்ளங்களுக்கும் நன்றிகளோட, ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட்ஸ் மாலை வணக்கம் சொல்கிறீங்க அவங்களுக்கும் நன்றிகளோட. மீண்டும் உங்களெலாம் 8 மணிக்கு நீ கோரினால இன்னொரு நல்ல டாப்பிக்கில் வந்து சந்திக்கிறேன். அது வரையும் ஸ்டேட்யூண்டாக கேட்டுருங்க. இந்த நேரத்தில் அடுத்தா கௌதம் வந்துட்டு இருக்கான் தொடர்ந்து ஷோ பண்ணுறதுக்காக கேட்டுறீங்க. வித் பாரதி தமிழ் 102.3, வித் பாரதி தமிழ் 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் எஃப்எம் 101.6, வெளியில் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. பூந்தன நிகழ்ச்சியில் இந்த நேரத்தில் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் உங்கள் நண்பன் உங்கள் இருவன் ஆர்ஜே ஆனந்த கூட தான் சான்றோடன் அவருடைய குரலில் சந்தோஷ் நான் மியூசிக்கில் வாமச்சானே படம் தான் நிகழ்ச்சியில் நிறைவு பெற வந்துட்டு இருக்கு. இது வித் பாரதி தமிழ் 102.3 மனங்கரன் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.

மணி ஒரு நிமிடம் நெருங்கிட்டிருக்கு. பக்தி மாலை நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் ராமானுஜன் திரைப்படத்திலிருந்து வாணி ஜெயராம், கார்த்திக் சுரேஷ் இணைந்து பாடிய பாடல். வாலிபர்களில் ரமேஷ் விநாயகம் இசையில். கேட்டு அடைந்திருங்க விவத் பாரதி, தமிழ் FM 102.3.

குரல்ல கண்ணதாசன், வரிகள்ல கே வி மகாதேவன், இசையில். 6:11 கடந்து போயிட்டு இருக்கு. பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் வடை மாலை திரைப்படத்திலிருந்து. சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், விஜயரமணி இணைந்து பாடின பாடல். வாலி வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ்.

கேட்டு முடித்த பாடல் ஸ்ரீ ராமபக்த ஹனுமான் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல். நேரம் 6:24 கடந்து போயிட்டு இருக்கு. பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் மீரா திரைப்படத்திலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமி பாடிய பாடல் எஸ் வி வெங்கட்ராமன் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க. வித் பாரதி தமிழ் FM 102.3.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவையை போற்றும் விதமாக பிஜேபி சார்பில் இல்லங்கள் தோறும் இன்று தீபம் ஏற்றப்பட்டது. நாட்டில் 100 கோடி பேர் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டூன் இணை

அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவையை போற்றும் விதமாக பிஜேபி சார்பில் இல்லங்கள் தோறும் இன்று தீபம் ஏற்றப்பட்டது. சென்னையில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தலைமையில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் தீபம் ஏற்றப்படுகிறது. முன்னதாக பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி சென்னையை அடுத்த கொடுங்கையூரில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நாட்டில் 100 கோடி பேர் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக நீதி தொடர்பான உலகளாவிய மாநாட்டில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர், 68% பேர் இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருவதாக கூறினார். பொருளாதார வளர்ச்சியும் சமூக முன்னேற்றமும் இருந்தால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைய முடியும் என்று அவர் கூறினார். நிலையான எதிர்காலத்திற்கு சமூக நீதி மிகவும் முக்கியம் என்று அவர் தெரிவித்தார். ஒத்துழைப்பின் மூலம் வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். தொழில்நுட்பத்தை

0: பொருளாதார வளர்ச்சியும் சமூக முன்னேற்றமும் இருந்தால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைய முடியும் என்று அவர் கூறினார். நிலையான எதிர்காலத்திற்கு சமூக நீதி மிகவும் முக்கியம் என்று அவர் தெரிவித்தார். ஒத்துழைப்பின் மூலம் வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி திறன்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. வேட்புமனுக்களை திரும்பப் பெற நாளை மறுநாள் கடைசி நாளாகும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். இதனிடையே செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதியில் 28 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுராந்தகம் தனி சட்டமன்ற தொகுதியான இடைத்தேர்தல் வரும் அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வேட்பு மனு தாக்கல் கடந்த 9ஆம் தேதி முதல் தொடங்கி 16ஆம் தேதியுடன் நிறைவடைந்துள்ளது. குறிப்பாக மதுராந்தகம் தொகுதியில் போட்டியிட சுயேட்சை உட்பட மொத்தம் 48 பேர் வேட்பு மனு தாக்கல் செய்தனர். மதுராந்தகத்தில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் நரேந்திரன் தலைமையில் வேட்பு மனு மீதான பரிசீலனை இன்று காலை 11 மணி அளவில் தொடங்கியது. தாக்கல் செய்யப்பட்டிருந்த 48 மனுக்களில் 20 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் 28 மனு ஏற்கப்பட்டதாகவும் தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதியில் 22 வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் குடும்ப அட்டைதாரர்கள் கைரேகை பதிவினை மேற்கொள்ள நாளை மறுநாள் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் உள்ள நியாய விலைக் கடைகளில் இந்த முகாம்கள் நடைபெறாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமன் நாட்டில் உற்பத்தி மற்றும் பராமரிப்பு பிரிவுகளில் பணியாற்ற விரும்புவோரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஃபவுண்டரி தொழில்நுட்பத்தில் டிப்ளமோ அல்லது ஐடிஐ தேர்ச்சி பெற்று 2 ஆண்டுகள் பணி அனுபவத்துடன் கூடிய 22 முதல் 35 வயதுக்குட்பட்ட ஆண்கள் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன மின்னஞ்சல் வாயிலாக விண்ணப்பிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இப்பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவோருக்கு குறைந்தபட்ச மாத ஊதியமாக 44,000 ரூபாய் முதல் 54,000 ரூபாய் வரை வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரத்தில் உள்ள வேளாண் ஆராய்ச்சி மைய வளாகத்தில் மா உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் குறித்த கருத்தரங்கு இன்று நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்து பேசிய ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ், மாவட்டத்தில் 50,000 மெட்ரிக் டன் மா உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவித்தார்.
3: நம்ம டிஸ்ட்ரிக்டோட மேங்கோ ப்ரொடக்ஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது 50,000 மெட்ரிக் டன்ஸ் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். எப்படி அது நம்மளுக்கு லாபகரமா மாத்துறது, ப்ராப்பரா நம்ம சேனலைஸ் பண்ணி கொண்டு போறது, அதுக்கு உண்டான விஷயங்கள் தான் வந்து இன்னைக்கு நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசர் நீங்க என்ன பண்ணணும், என்ன மாதிரியான இன்டர்வென்ஷன் நம்ம பண்ற பட்சத்துல அதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் குவாலிட்டியா நம்ம கொண்டு போய் நம்மளுக்கு வந்து அதிக லாபகரமா அது வந்து எப்படி மாத்த முடியும். ரெண்டாவது, மேங்கோ பவுடரா பண்ணலாம், ட்ரை பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அந்த மாதிரி இப்போ பிக்கல் மாதிரி பண்ணலாம், ஜாம் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய வேல்யூ அடிஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ப்ரொடியூசர்ஸா இருக்கிற நம்ம ஃபார்மர்ஸை வந்து எப்படி ஒரு ட்ரேடர்ஸா, எப்படி ஒரு எக்ஸ்போர்ட்டரா மாத்துறது அப்படின்னு நம்ம உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போது தான் நம்ம கேவிகே சயின்டிஸ்ட் வந்து நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த ஐடியாஸை வந்து நம்ம ஃபார்மர்ஸ் ஃபார்மிங் கம்யூனிட்டி கிட்ட கொண்டு போய் அவங்கள ஒரு ப்ரொடியூசரை இருந்து ஒரு ட்ரேடராகவும் எக்ஸ்போர்ட்டராகவும் கொண்டு போறதான் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட விருப்பம். ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்.
0: நீலகிரி, கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.

0: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் மராத்வாடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து மன்னார் வளைகுடா வரை உள் கர்நாடகா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், இதர மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் மற்றும் பரமத்தி வேலூர் பகுதிகளில் 49 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த சமூக சேவை மையங்களை இன்று திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அடிக்கல் நாட்டினார். சவுதி அரேபிய கடல் பகுதியில் கடல் கொள்ளையர்களின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த மயிலாடுதுறையைச் சேர்ந்த 2 மீனவர்களின் உடலுக்கு திருச்சி விமான நிலையத்தில் மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அஞ்சலி செலுத்தினார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சமூக நீதி நாள் உறுதிமொழியினை அரசு ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஏற்றுக்கொண்டனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் 200 பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா இன்று நடைபெற்றது. தேனி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 14,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலய திருக்கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பந்தக்கால் முகூர்த்த நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திண்டிவனத்தை அடுத்த கொரலூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பெட்டோன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியூகி மர்சுடா இணையை வென்றது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா அமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 3வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்றுமுன் வரை 9 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 70 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவையை போற்றும் விதமாக பிஜேபி சார்பில் இல்லங்கள் தோறும் இன்று தீபம் ஏற்றப்பட்டது. நாட்டில் 100 கோடி பேர் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பெட்டோன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: என் விருப்பம்.
1: ஆறு மணி 41 நிமிஷம் கடந்து போயிட்டுருக்கு. என் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் ஆனந்த தாண்டவம் படத்துலேருந்து நரேஷ் ஐயர் பாடின பாடல். ஜி வி பிரகாஷ் குமார் இசையில் வைரமுத்து வரிகளை கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: என் விருப்பம்.
1: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
2: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். அவரது இசைப்பயணம், திரை இசை அனுபவங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இசை உருவான தருணங்களின் சுவாரஸ்ய கதைகள் எல்லாவற்றையும் அவரது குரலிலேயே கேட்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
3: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில் வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னால் வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான படலும் வரும், அதாவது நாட் நெசசரிலி அர்பன் ரூரல் இல்லைனா கிளாசிக்கல் அப்படின்றது கிடையாது. இந்த பிளேபேக் பாடகரே எடுத்துங்களேன், இப்போ ஒரு பாடகர் இருந்தால் நான் அவர் வந்து வெறும் நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாட முடியும் இல்லை வெஸ்டர்ன் மியூசிக். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் எப்படி எல்லா பாட்டையும் பாடார், அதே மாதிரி தான் ஒரு இசையமைப்பாளனும் கொடுத்த பாட்டை வந்து அப்படியே தன்னுடைய அதாவது ஒரு இமேஜினேஷனில் அந்த டியூன் பண்ணணும்.
1: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.

கேட்டு முடித்த பாடல் தாம் தூம் படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திர பாடின பாடல் நாமுத்துக்குமார், வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ். சில நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ஜோதா அக்பர் படத்திலிருந்து முகமது அஸ்லாம், போனி சக்கரபோர்த்தி பாடின பாடல் ஏ ஆர் ரஹ்மான். சில வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்தனங்க விவித் பாரதி, தமிழகம் 102.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஏழு மணி ஒரு நிமிடம் கடந்து போயிட்டுருக்கு. திரை காணம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் ஜெயம் கொண்டான் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மதுஸ்ரீ இணைந்து பாடின பாடல். யுகபாரதி வரிகளில் வித்யாசாகர் இசையில் வந்துட்டே இருக்குது. கேட்ட நிதனக விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு இணைந்திருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின்

கேட்டு முடிச்ச பாடல் பிரிவோம் சந்திப்போம். படத்திலிருந்து கார்த்திக் ஸ்வேதா பாடின பாடல் யுகபாரதி வரிகளை வித்யாசாகர் சிலை. 7:11 கடந்து போயிட்டு இருக்கு நிகழ்ச்சியில். அடுத்து வரக்கூடிய பாடல் ராமன் தேடிய சீதை படத்திலிருந்து கல்யாணி பாடின பாடல் வித்யாசாகர் இசையில. கேட்டு அணிந்திருங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். கிராமப் பகுதிகளின் மேம்பாட்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் பங்கு குறித்து ஆராயப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி கடந்த மாதத்தில் 29,700 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் உறுப்பினர்கள் அமெரிக்கா வருவதற்கு தொடர்ந்து தடை விதிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. எகிப்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் தோஹான் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கிராமப் பகுதிகளின் மேம்பாட்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் பங்கு குறித்து ஆராயப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இது தொடர்பான தேசிய கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், இத்திட்டத்தின் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு கிராம மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருவதாக கூறினார். இந்த திட்டப்பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மாவட்டங்களில் இத்திட்டத்தின் செலவினங்களில் 60% ஊதியத்திற்கும் 40% கட்டுமானப் பொருட்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். ஹைதராபாத் போன்ற மாகாணங்களை இந்தியாவுடன் இணைப்பது

0: இதில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஹைதராபாத் சுதந்திர இந்தியாவுடன் இணைந்த நாளை கொண்டாடும் வகையில் தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். தேசத்தின் ஒற்றுமை என்பது மாகாணங்களை இணைப்பது மட்டுமின்றி ஒவ்வொரு குடிமகனுக்கும் சம உரிமையை வழங்க வழிவகை செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஹைதராபாத் மாகாணத்தை இணைப்பதில் மத்திய பாதுகாப்பு படையினரின் பங்கை திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தெலங்கானா ஆளுநர் திரு சிவ்பிரதாப் சுக்லா, நாட்டின் சுதந்திரத்திற்கு 13 மாதங்களுக்கு பிறகு ஹைதராபாத் மாகாணம் இணைக்கப்பட்டதாக தெரிவித்தார். மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பேசுகையில், நாட்டின் சுதந்திர போராட்ட வரலாற்றை பேணி காப்பதற்கு மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது சேவையை போற்றும் விதமாக பிஜேபி சார்பில் இல்லங்கள் தோறும் இன்று தீபம் ஏற்றப்பட்டது. மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனியில் ஷிப்ரா ஆற்றின் படித்துறையில் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட தீபங்கள் ஏற்றப்பட்டன. சென்னையில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தீபங்கள் ஏற்றப்பட்டன. ஆரம்ப கல்வி ஆசிரியர்களுக்கான பட்டயப் படிப்பு பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 6 மாத கால பட்டயப் படிப்பை தொடங்கி வைத்து பேசிய அவர், இளங்கலை ஆசிரியர் பட்டப்படிப்பை முடித்தவர்களுக்கு இது கூடுதல் தகுதியாக அமையும் என்று கூறினார். தேசிய திறந்தவெளி பள்ளி கல்விக் கழகம் சார்பில் இந்த பட்டயப் படிப்பு தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த படிப்பில் சேர்வதற்கு தேசிய திறந்தவெளி பள்ளி கல்விக் கழகத்தின் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான மாநாட்டில் உரையாற்றிய அவர், உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் திறன் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் மேம்படும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் கனிம வளங்களை வெட்டி எடுத்தல் தொடர்பான இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பான ஃபிக்கியின் அறிக்கையை டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி கடந்த மாதத்தில் 29,700 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய ஜவுளி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தை விட 16% ஜவுளி ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகளில் இந்திய ஜவுளிகளுக்கு மிகுந்த வரவேற்பு கிடைத்துள்ளதை அடுத்து ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பூட்டானுடன் இணைந்து இருநாட்டு யுபிஐ பண பரிவர்த்தனை தொடங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பூட்டான் தலைநகர் திம்புவில் சர்வதேச யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டத்தை அந்நாட்டு பிரதமர் திரு ஷெரிங் டோப்கேவுடன் இணைந்து தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் இருநாட்டு மக்களும் பயனடைவர் என்று கூறினார். வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் கேரள மாநில முன்னாள் காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநர் திரு டாமின் தங்கள் தச்சன்கரிக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த கோட்டயம் ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திரு கே வி ரஜனீஷ் அவருக்கு 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளார். கடந்த 2003 முதல் 2007 வரையிலான காலகட்டத்தில் திரு டாமின் தமது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி 64 லட்சம் ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. மேற்குவங்க மாநிலத்தில் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த நக்ஸலைட் இயக்கத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகியான ஆசிம் மண்டல் என்கிற ஆகாஷ் கைது செய்யப்பட்டுள்ளார். மாநில காவல்துறையின் சிறப்பு அதிரடிப்படையினர் இன்று அதிகாலை மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின்போது புர்பா மெடினிபூர் மாவட்டத்திற்குட்பட்ட லாலத் பகுதியில் ஆசிம் மண்டல் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை

தெரிவித்துள்ளனர். பழங்குடியினர் நலன் தொடர்பான லால்கர் போராட்டத்தில் தொடர்புடைய ஆசிம் மண்டலை பற்றி தகவல் அளிப்போருக்கு 1 கோடி ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே ஆசிம் மண்டல் கைது குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நக்சலைட்டுகளை ஒடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பு நாடுகள் சர்வதேச சட்டங்களை மீறுவதாக ஐநா பொதுச் செயலாளர் திரு அந்தோனியோ குட்டரஸ் கவலை தெரிவித்துள்ளார். ஐநாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 15 உறுப்பு நாடுகள் கொண்ட பாதுகாப்பு கவுன்சிலை மாற்றி அமைப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். மாறிவரும் சர்வதேச சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை கொண்டு வருவது அவசியம் என்று திரு அந்தோனியோ குட்டரஸ் வலியுறுத்தினார். பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் உறுப்பினர்கள் அமெரிக்கா வருவதற்கு தொடர்ந்து தடை விதிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில் இந்த அமைப்புக்கான விசா கட்டுப்பாடுகளை நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையேயான பிரச்சினையை சர்வதேச நீதிமன்றத்தில் எழுப்பியதாக இந்த அமைப்பு மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த தடை காரணமாக பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் நியூயார்க்கில் நடைபெறவுள்ள ஐநா பொதுச் கூட்டத்தில் கலந்து கொள்ள இயலாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். கீவ் நகரின் 10 இடங்களில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 33 கட்டிடங்கள் சேதமடைந்தன. யுக்ரைனின் எரிசக்தி, தொழில், போக்குவரத்து கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் தூஹான் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் பிரணவ் கார்த்திக்கை வென்றார். வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டூன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணையை வென்றது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா எமலப்பள்ளி இங்கிலாந்தின் நெய்க்தா பைன்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. அஸ்தானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிராமப்பகுதிகளின் மேம்பாட்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் பங்கு குறித்து ஆராயப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி கடந்த மாதத்தில் 29,700 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் உறுப்பினர்கள் அமெரிக்கா வருவதற்கு தொடர்ந்து தடை விதிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. எகிப்த் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் தூஹான் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: Vâng, bà.
1: நேரம் 7:26 கடந்து போயிட்டுருக்கு. திரைகாணம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. சித்தார்த் குரலில், நாமுத்துக்குமார் வரிகளை, தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில்.

0: நேரம் 7:30. இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள ராமச்சந்திரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். இன்னைக்கு ஈரோட்டு பெரியவர் ஈவே ராமசாமி பெரியாரின் பிறந்த நாள். 1879 செப்டம்பர் 17 ஈரோட்டில் பிறந்தார். 1973 டிசம்பர் 24 வேலூரில் இறந்தார். ஈரோடு வெங்கடப்பா சின்னத்தாயம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். தந்தை பெரியார், பெரியார், ஈவேரா, இப்படி பல பெயர்கள் உண்டு இவருக்கு. சமூக நலனில் அக்கறை கொண்டவர். பெண் விடுதலைக்காகவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் போராடியவர். சமூக நீதி பொருளாதார முன்னேற்றத்திற்காக உழைத்த உத்தமர். சமூக நீதி, சாதிய எதிர்ப்பு, மூடநம்பிக்கை எதிர்ப்பு, பகுத்தறிவு, பெண்கள் முன்னேற்றம், கல்வி ஆகியவை சார்ந்த கொள்கைகள் பெரியாருடையது. இவருடைய உழைப்பு தான் இன்னைக்கு நமது மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள பல சமூக மாற்றங்கள், அதிலும் குறிப்பா பெண்களுக்கான மாற்றங்கள், முன்னேற்றங்கள். மிகப்பெரிய சீர்திருத்தவாதி, ரொம்ப செலவு செய்ய மாட்டார், மிகப்பெரிய சிக்கனவாதி. ராமச்சந்திரன் சார், தந்தை பெரியார் அடிக்கடி பயன்படுத்தும் வார்த்தை வெங்காயம். வெங்காயம் அவ்வளவு நல்லது நமது உடல் நலத்துக்கு, தேவையான ஒன்று. வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் நாம் ஒதுக்கிட்டு சமையல் செய்ய முடியாது. சில பேர் எனக்கு வெங்காயம் ஆகாதும்பாங்க. நம்மில் பலரும் கருவேப்பிலை வந்தால் சாப்பாட்டில் அதைத்தான் முதல்ல எடுத்து ஓரமாக வைப்போம், அதை சாப்பிட மாட்டோம்.

உணவில் வாசனைக்காகவும் சமையல்ல தாளிப்பதற்காகவும் பயன்படுத்தப்படுது கறிவேப்பிலைன்னு நாம நினைக்கிறோம். அப்படி அல்ல, உடலுக்கு நலம் தரும் பல பொருட்கள் கறிவேப்பிலையிலும் வெங்காயத்திலும் பொதிந்து கிடைக்கின்றன. கறிவேம்பு இலை என்பதுதான் பிற்காலத்துல மருவி கறிவேப்பிலை என்றானது. நாம வேப்பிலை மாதிரி இதையும் ஒதுக்குறோம். இரண்டையும் ஒதுக்க கூடாது. நம்முடைய பாரம்பரிய சமையல் முறையில கறிவேப்பிலை தவறாம இடம்பெறும். கறிவேப்பிலையின் பூக்கள் வெண்மை நிறத்திலும் பழங்கள் கருப்பு நிறத்திலும் இருக்கும். கறிவே

0: கூட சாப்பிடலாம். தினமும் 15 கறிவேப்பிலையை உட்கொண்டு வந்தால் வயிற்றை சுற்றியுள்ள அதிகப்படியான கொழுப்புகள் கரைந்து அழகான எடுப்பான எடையை பெறலாம். சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் காலையில் கறிவேப்பிலையை பச்சையாக உட்கொண்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு சீராக இருக்கும். இரத்த சோகை உள்ளவர்கள் காலையில் ஒரு பேரிச்சம்பழத்தோட கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகளை உட்கொண்டு வந்தால் உடலில் இரத்த சிவப்பணுக்களின் அளவு அதிகரித்து இரத்த சோகை நீங்கும். ரொம்ப நாள் செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் அதிகாலையில் வெறும் வயிற்றில் 15 கறிவேப்பிலையை மென்று சாப்பிட்டால் நல்ல நிவாரணம் கிடைக்கும். கறிவேப்பிலை தானேன்னு அலட்சியம் செய்கிறோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காரமடை, மேட்டுப்பாளையம் கறிவேப்பிலை சாகுபடிக்கு பெயர் பெற்ற பகுதிகள். அதே போல் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அப்புறம் பெரம்பலூர்லையும் விவசாயிகள் கறிவேப்பிலை சாகுபடி செய்து காசு பார்க்குறாங்க. ராமச்சந்திரன் சார், ஒரு தேக்கரண்டி கறிவேப்பிலை பொடியை தேனில் கலந்து தினமும் 2 வேளை சாப்பிட்டு வந்தோம்னா உடம்பில் தேங்கி இருக்கும் சளி முறிந்து வெளியேறிடும். வைட்டமின் ஏ, வைட்டமின் சி சத்துக்களும் இருக்குது. எதையும் அதன் முக்கியத்துவம் தெரியாமல் தூக்கி எரிஞ்சிடக்கூடாது. சிறு துரும்பும் பல்குத்த உதவும். அப்படித்தான் பெரியார் தன் வாழ்வை கழித்தார். அவருடைய இயக்கத்துக்கு அவ்வளவு சொத்து சேர்த்தார். இன்றைக்கும் ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் பகுதியில் அவருடைய சொத்துக்கள், கல்வி நிறுவனங்கள், சமூக பணிகள் பலவற்றை செய்து வருகின்றன. இவர் போன்ற பெரியோரின் சமூக பணிகளையும் அவர்கள் சொன்ன நற்கருத்துக்களையும் நினைவில் கொண்டு செயல்படுவது நமது கடமை. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்

0: பாட்டும் பயணமும்.
1: 7:34 கடந்து போயிட்டு இருக்கு. பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் சுப்பிரமணியபுரம் படத்திலிருந்து பெளிராஜ் தீபா மிரியம் பாடிய பாடல் தாமரை. வரிகளில் ஜேம்ஸ் வசந்தன் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
1: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். அவரது இசைப்பயணம், திரை இசை அனுபவங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இசை உருவான தருணங்களின் சுவாரஸ்ய கதைகள் எல்லாவற்றையும் அவரது குரலிலேயே கேட்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில் வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னால் வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான பாடலும் வரும், அதாவது நாட் நெசசரிலி அர்பன் ரூரல் இல்லைனா கிளாசிக்கல் அப்படின்னு கிடையாது. இந்த பிளேபேக் பாடகரே எடுத்துங்களேன், இப்போ ஒரு பாடகர் இருந்தால் அவர் வந்து வெறும் நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாட முடியும் இல்லை வெஸ்டர்ன் மியூசிக். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் எப்படி எல்லா பாட்டையும் பாடாரு, அதே மாதிரி தான் ஒரு இசையமைப்பாளனும் கொடுத்த பாட்டை வந்து அப்படியே தன்னுடைய அதாவது ஒரு இமேஜினேஷனில் அந்த டியூன் பண்ணணும்.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.

0: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும். குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
1: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

0: 7:48 கடந்து போயிட்டுருக்கு. கேட்டு முடித்த பாடல் தெனாவெட்டு படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா பாடின பாடல், நாமுத்துக்குமார் வரிகளில், ஸ்ரீகாந்த் தேவா இசையில் கேட்டு முடித்தோம்.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது 1 நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 9444001023 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது 1 நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு, நீரின்றி அமையாது உலகு.

7:49 கடந்து போயிட்டுருக்கு. பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக வாரணம் 1000 படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஹரிஹரன், தேவன், வி பிரசன்னா எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல் தாமரை வரிகளை ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். மீண்டும் இன்னொரு நாள் ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி கௌதம். கேட்டு அணிந்திருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: நேரம் 7:55. இனி தொடர்வது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன்.
1: ஒருத்தர் ரொம்ப கவலையோடு உட்கார்ந்துருந்தார். எதை பற்றி சார் கவலைப்படுறீங்கன்னு கேட்டோம். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறேன்னார். ஏன்னு கேட்டோம். என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார், எதிர்காலம் ஒரே இருட்டாக இருக்குது, பாதையே புரியலன்னார். இன்றைக்கி நம்ம இளைஞர்கள் பல பேருக்கு எதிர்காலம் இருட்டாக தான் தெரியுது. அவங்கெல்லாம் இந்த கதையை கொஞ்சம் கேட்கணும். ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த மலை ரொம்ப உயரமானது, அடர்த்தியாக செடி கொடிகள் மரங்கள் அதில் மண்டி கிடக்குது. பகல் வேளையில் இருட்டாக தான் இருக்கும், அவ்வளோ அடர்த்தி. அந்த மலை உச்சியில் ஒரு கோவில். முத நாள் ராத்திரியே புறப்பட்டால் தான் காலையில் அந்த கோவிலுக்கு போய் சேர முடியும். கிராமத்து இளைஞன் ஒருத்தன் அந்த மலை உச்சிக்கு போக வேண்டியிருந்தது. கையில் ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு முத நாள் ராத்திரியே புறப்பட்டான். புறப்பட்டு போனவன் கிராமத்து எல்லையிலேயே நின்றுட்டான். ஏன் தெரியுமா? அவன் கையில் இருந்த விளக்கோட வெளிச்சம் 10 அடி தூரத்துக்கு தான் தெரியுது. அது வரைக்கும் தான் பாதை தெளிவாக இருக்குது. அதுக்கு அப்பாலையெல்லாம் ஒரே இருட்டாக இருக்குது, பாதை புரியல. இவன் யோசனை பண்ணி பார்த்தான். மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம். 10 அடி தூரம் தானே வெளிச்சம் தெரியுது, அப்படின்னா நாம் 10 அடி தூரம் தானே போக முடியும். அதுக்கும் அந்தாண்ட ஒரே இருட்டாக இருக்குது, அதில் எப்படி நாம் நடந்து போகிறது? நாம் ரொம்ப தூரம் நடந்து போய் ஆகணுமே. அப்படிப்பட்ட நினப்பெல்லாம் அவனுக்கு வந்துட்டுது. இதுதான் அவன் மனசில் ஏற்பட்ட தயக்கம். இப்படி யோசிச்சுக்கிட்டே அந்த இளம் ஆசாமி புறப்பட்ட இடத்துலேயே நின்றுக்கிட்டுருக்கிறான். அந்த சமயத்தில் ஒரு வயசான பெரியவர் அந்த பக்கமாக வந்தார். அவர் கையில் இதை விட சின்னதாக ஒரு விளக்கு வச்சுருந்தார். அது எப்படின்னா, அது ஒரு 5 அடி தூரத்துக்கு தான் வெளிச்சம் காட்டுது, அவ்வளவு சின்ன விளக்கு. அவரும் மலை உச்சிக்கு போகிறதுக்காக தான் வந்துக்கிட்டு இருக்கிறார். அவரை பார்த்து இவன் கேட்டான், என்ன பெரியவரே, இவ்வளவு சின்ன விளக்கை வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரத்துக்கு எப்படி மலையேற போகிறீங்க அப்படின்னு கேட்டான். நீ ஏன் இப்படி தயங்கிகிட்டே நிற்கிறேன்னு கேட்டார் பெரியவர். என்கிட்ட இருக்கிற விளக்கு 10 அடி தூரத்துக்கு தான் பாதையை காட்டுதுன்னா. இப்போ பெரியவர் சொன்னார், தம்பி, உன் கையில் இருக்கிற விளக்கு கொடுக்குற வெளிச்சத்தை வச்சு நீ முதல்ல 10 அடி தூரம் முன்னாடி போ. 10வது அடியில் போய் நின்றுக்கிட்டு பாரு, மறுபடியும் ஒரு 10 அடி தூரத்துக்கு பாதை தெரியும். இப்படி உன் கையில் இருக்கிற விளக்கு தொடர்ந்து வெளிச்சம் காட்டிக்கிட்டே இருக்கும். நீ முன்னேற முன்னேற அந்த வெளிச்சமும் முன்னேறும்.

0: அதனால் எத்தனை கிலோமீட்டர் தூரம் வேணும்னாலும் நீ இந்த 10 அடி தூரம் வெளிச்சத்தை வச்சுக்கிட்டே நீ போயிடலாம், புறப்படு அப்படின்னார். இப்போ தான் அந்த பெரியவர் சொன்னது இளைஞனுக்கு பளிச்சுன்னு புரிஞ்சுதான். உடனே உற்சாகமாக புறப்பட்டான், உச்சிக்கு போய் சேர்ந்தான். இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நீண்ட கால திட்டம் ஒன்று போடும் பொழுது நமக்கு முன்னாடி இருக்கிறத மறந்துட்டு மனசை போட்டு குழப்பிக்கக்கூடாது. உங்கள் கையில் என்ன இருக்கோ அதுலேயே உங்கள் எதிர்காலம் மறைஞ்சிருக்குது. கண் முன்னாடி தெரியறத வச்சு ஆரம்பிங்க, போக போக வழி தானாக புலப்படும் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். பெரிய பயணங்களையெல்லாம் இப்படி தான் நடத்த வேண்டியிருக்கும். ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சா ஓடி போய் சேர்ந்து விடலாம், மலைச்சி போய் நின்றுட்டா நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம ஆள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. ஒருத்தன் அப்படி தான் நீண்ட தூர பிரயாணம் ஒன்று புறப்பட்டான். ரயில் போய்கிட்டே இருந்தது, கொஞ்சம் தூரம் போச்சு, பாதி வழியில் கையில் வச்சுருந்த டிக்கெட்டை காற்றுல விட்டுட்டான். ஐயோ என் டிக்கெட்டு போயிட்டுதே, டிக்கெட்டு போயிட்டுதே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். பக்கத்தில் இருந்த பெரியவர் அவனை பார்த்து பரிதாபப்பட்டு, கவலைப்படாத தம்பி, போனால் போகுது, வேறு டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொன்னார். அதுக்கு அவன் சொல்கிறான், சார் நான் அதுக்காக அழலை, அந்த டிக்கெட்டு கிடைச்சாதானே நான் எந்த ஊருக்கு போகணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறான்.
1: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
2: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
1: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மத்த காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
2: அதோ பாருங்க, தோட்டத்து கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
1: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
2: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
1: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
2: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு, இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
3: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுகளுக்கும் விபத் பாரதி தமிழகம் 102.3 நேரலுக்கும் அந்த மென்மேல மறுபடியான இரவு பொழுது நேரம் 8 ஒரு நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. அந்த மறுபடியான இரவு வேலையில் நீ கோரினால் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒருமுறை வணக்கம் சொல்கிறது. நான் ஆர்ஜே ஆனந்தே தான். விவித் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சிகளை அந்த நேரத்தில் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நீ கூறினால இனி நம்ம என்ன பேச போகிறோம், ஏது பேச போகிறோம், நீங்கள் எதை பற்றி பேசி கால் பண்ணி சொல்ல போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, இனி நம்ம பேச போகிறது வந்து நம்மளால் நிறைய பேருக்கு இது நடந்திருக்க ஒரு விஷயந்தான். எதனால் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வருமா வராதா அப்படின்றதுக்கு முன்னாடி மற்றவங்க அதை பண்ணும்போது நம்மளும் ஆர்வத்தில் பண்ணுவோமே, ஒரு ஆர்வ மிகுதி அப்படி சொல்லுவோம்ல. ஸோ ஆர்வ மிகுதியில் எதனா ஒன்று பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேங்கில் இல்லை நம்ம ஒரு ரூமில் இருக்கோம், பேச்சுலர் ரூமில் இருக்கோம்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு உண்மையிலேயே அவனுக்கு வந்து இந்த பாடியை ஃபிட்டாக வச்சிருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது, இந்த ஃபிட்னஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது. நான் ஒயிட் ரைஸ் நான் கொஞ்சமாக தான் எடுத்துப்பேன், அதிகமாக எடுத்துக்க மாட்டேன், ஆயில் கொஞ்சமாக ஊற்றுங்க அப்படின்வாங்களே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டீ டீ டீ நோ நோ ஒன்லி க்ரீன் டீ அப்படின்னு போவாங்களே, அவங்க உண்மையிலே அவங்களுக்கு வந்து அந்த டயட் பிடிச்சிருக்கும், அந்த டயட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. சரி நம்மளும் கொஞ்சம் 2-3 கிலோவை கம்மி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஜிம்முக்கு போயிட்டு ரெண்டாவது நாளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஆம்ஸ்லாம் வருதா, பத்தியாலியா ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீஷர்ட்லாம் டைட்டாக இருக்குது அப்படின்லாம் பார்ப்போம்ல. இது வந்து நமக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, ஒரு ஆர்வம் மீதியில் வந்து சரி நம்மளும் பண்ணுவோமே அப்படின்னு போனோம்ல. அது ஜிம்மு மட்டும் கிடையாது, மியூசிக் மட்டும், மியூசிக் கிளாஸஸ் போகணும், சரி

0: நம்ம ஒரு பாட்டு கற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரிகமப்பா அப்படின்னு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா என்னது சரிகமப்பாலே ரொம்ப நாள் ஆகுது, இது நமக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்ற மாதிரி இருக்குங்களே. அப்படி நம்ம மற்றவங்கள பார்த்து, நீங்கள் உங்கள் சுற்றத்தில் பிறரை பார்த்து ஒரு ஆர்வம் மிகுதியில் எதனா ஒரு செயலோ இல்லைனா எதனா ஒரு வேலையை ஆரம்பித்து தொடர முடியாமல் போன விஷயங்கள்லாம் இருக்கா, இருந்துச்சுன்னா அது என்ன அப்படின்றத வந்து இந்த நேரத்தில் கால் பண்ணி சும்மா அப்படியே ஜாலியாக சொல்லலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952 0853 2952 0853 2952 0853 அப்படின்ற நம்பர் இருக்கும். அப்படி இல்லாட்டி 2838 9871 2838 9871 2838 9871 அப்படின்ற நம்பரை தட்டுங்க. ஃபேஸ்புக்கில் இருந்துட்டு இருந்தீங்கன்னா விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 முகநூல் பக்கத்தில் இன்னைக்கு டேட்டில் 17 செப்டம்பர் நீ கோரி நாள் போஸ்ட் போட்டிருங்க. அங்கே பிறரை பார்த்து உங்கள் சுற்றத்தில் உங்கள் நண்பர்கள் வட்டத்தில் பிறரை பார்த்து ஏதோ ஒரு வேலை ஒரு ஆர்வ மிகுதியால் ஆரம்பிச்சுட்டு அதை வந்து தொடர முடியாமல் போன செயல்கள் இருக்கலாம், வேலைகளாக இருக்கலாம், அதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த நேரத்தில் நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். தொடர்ந்து பேசுகிறதுக்கு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுறீங்க. ஃபேஸ்புக்லையும் சொல்லியாச்சு, எப்பயும் சொல்கிறது தான், ஒரு நேர் ஒரு நாள் ஒரு ஷோவில் பங்கெடுத்துருப்பீங்க. அவங்க ஃபேஸ்புக்கில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். கால் பண்ணி சொல்கிறதுக்கு புது புது நேயர்கள், இன்றைக்கி நான் வரவே இல்லைப்பா அப்படின்ற நேயர்கள் வந்து கால் பண்ணி பேசலாம். நிகழ்ச்சியில் முதல் நேயர் யார் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்றத கேட்டலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம், யார் எங்கேருந்து பேசுகிறேன்?
1: வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம்
1: சார். நாங்கள் நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன் பேசுகிறேன் சார்.
0: நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன் சொல்லுங்கள் சார்.
1: ஆமாம் சார், ரெண்டு நாள் ஆச்சு வந்து.
0: சூப்பர் சூப்பர், சொல்லுங்கள் நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன் சார்.
1: சார் இப்போ என்ன சார் கேட்டீங்க, கொஞ்சம் தயவுசெய்து சொல்லுங்கள் சார்.
0: என்ன சார் கேட்டீங்கன்னா, நான் என்ன சொன்னேன்றது புரியல, லைனை போட்டுருவோம் ஃபஸ்ட்டு போட்டீங்க.
1: டக்குனு கட் ஆயிடுச்சு சார். அதுதான் சார் சொல்லுங்கள் சார்.
0: ஆர்வ மிகுதியால் நீங்கள் எதனா ஒரு வேலையை மற்றவங்கள பார்த்து ஆரம்பிச்சிருப்பீங்க, அது பாட்டு கற்றுக்கிறதா இருக்கலாம் இல்லை வந்து வேறு மாடி தோட்டமாக இருக்கலாம், அந்த மாதிரி பார்த்து ஆரம்பிச்சிருப்பீங்க, ஆனால் அதை தொடர்ந்து பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான வேலைகள்லாம் செயல்கள்லாம் என்ன?
1: ஆமாம் சார், அது அதுதான் சார். நான் வந்து எங்கள் ஃப்ரெண்டு வந்து உற்சவத்துக்கு சொல்லுவோம், நல்லா கிரௌண்டில் போய் உடம்பு டெவலப் பண்ணி நல்லா சூப்பராக உடம்பு இது பண்ணுற, அதை பார்த்து நான்
0: போயிட்டு வடை சாப்பிட்டுருவோமே. ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பாரதி தமிழ்.
2: ஹலோ வணக்கம், கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: கும்பகோணம் மனோகரன் சொல்லுங்க. மனோகரன் சார்,
2: அதாவது வந்து மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க, நீங்க வந்து வெளியில போய் நடக்க முடியல அப்படின்னு சொன்னாக்க மாடிப்படி ஏறி இறங்குங்க, ஒரு 10 தடவை ஏறி இறங்குங்க அப்படின்னாங்க.
0: சரி,
2: வேற என்ன, மாடிப்படியில டெய்லி ஏறி ஏறி இறங்கினேன். ஒரு 5-6 நாள் தான் செஞ்சேன். எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சோன்னா எப்பா இது நம்மளுக்கு ஒத்து வராது
0: அப்படின்னு வச்சுக்கிட்டு
2: அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நின்று போச்சு. அப்படியே தொடர்ந்து
0: அப்புறம் படிய தொட்டு கும்பிட்டீங்க போதும்ட்டு.
2: ஆமா, தொட்டு கும்பிட்டு.
0: வணக்கம் வித் பாரதி தமிழகம்.
3: சொல்லுங்க. வேலை முடிச்சுட்டு வரேன் சார். வீட்டுக்கு தோட்டம் வச்சிருக்கோம், அதெல்லாம் தண்ணி விட்டுறாங்க. செய்வேன் லவ் பஸ் அதுக்கு தீனி போடுவேன். என் ஃப்ரெண்டு ஆசை போடுவான், எங்கடி வேலை முடிச்சுட்டு வந்து இவ்வளவு சுத்தியா வேலை செய்யணும். அவங்க வந்து செய்வோம் சார், எங்களுக்கு தான் நான் பார்த்துட்டு எனக்கு பாக்கலாம். அவன் ஆசை போடுவாங்க.
0: சரி, பதில் சொல்லுங்க நம்ம கேட்டதுக்கு. வணக்கம்
4: மாலை, ஆனந்தமான மாலை வணக்கம் அன்பரே.
0: மாலை வணக்கம்.
4: வீரராகவன் மாதவரத்துல இருந்து.
0: வீரராகவன் மாதவரத்துல இருந்து சொல்லுங்க வீரராகவன் சார்.
4: ஐயா, சித்திரம் கைப்பழக்கம்ன்ற மாதிரி என் நண்பர் சித்திரக்கலையில ரொம்ப சிறந்தவன், பார்த்து போடுற மாதிரி அந்த

0: சித்திரம் வரையலான்னு போய் அது விசித்திரமா போயிடுச்சு.
1: விசித்திரமா வந்துச்சு.
0: எப்படி
1: எப்படி? ஓ, அவரை பார்த்து ஒரு ஓவியம் கத்துக்கலாமேனு போயிருக்கீங்க.
0: அது வந்து ஓவியம் வந்து ஓவியமா போயிடுச்சு. அது ஓ அப்படின்னு போயிடுச்சு.
1: ஓ, யானையா பானையான்ற அளவுக்கு சந்தேகம் வந்துருச்சு.
0: ஆமா, அதான் பூனையை பார்த்து புளி சூடு, புளியை பார்த்து பூனை சூடு போடு கதை.
1: ஓகே, சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி. இந்த நேரத்தை கேட்டு பாட்டு பிளே பண்ணலாம். வணக்கம், மித்பார் தமிழ் எஃப்எம் லைன்ல வந்து கட் ஆயிட்டீங்க. நம்பரை சொல்கிறேன், நோட் பண்ணிங்க, 2952058533 2952058533 அப்படின நம்பருக்கு, அப்படி இல்லாட்டி 2838987121 2838987121 2838987121 அப்படி நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். அந்த நேரத்தில் பாட்டு வந்துட்டுருக்கு, செப்டம்பர் மாதத்துக்கு ஏற்ற ஒரு பாட்டு எழுதி வச்சுருக்காங்கப்பா அலைப்பாயுதே படத்துலேருந்து. சங்கர் மகாதேவன், ஆஷா போன்ஸ்லே மற்றும் குழுவினர் குரலில், ஏரம்மன் இசையில், வைரமுத்து வரிகளில், செப்டம்பர் மாதம் வாழ்வில் இன்பங்கள் பிறக்கும் நேரம்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கேட்டுடுவாங்க, பேசலாம்.

0: சூப்பரான பாடலை கேட்டு முடித்தோம். 8:13 ஆகிட்டுருக்கு, கேட்டுட்ருக்கோம். நீ கோரினால இனி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு ஆர்வம் மிகுதியால் மற்றவங்க பண்ணுறதோ இல்லை மற்றவங்க சொல்கிறத கேட்டு ஒரு செயலை ஆரம்பித்து ஒரு வேலையை ஆரம்பித்து அது தொடர்ச்சியாக பண்ண முடியாமல் போனது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி பண்ண முடியாமல் வேலைகள் செயல்கள் என்ன அப்படின்றத ஜாலியாக கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஃபேஸ்புக்லேயும் வித் பாரதி தமிழகம் 102.3 மூணு பக்கத்தில் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். நிறைய நேர்கள் இரவு வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் போடுறீங்க, பாட்டு நல்லா இருக்குன்னு எல்லாத்துக்கும் நன்றிகளோட கமெண்ட் சொல்லியிருக்கிறது. கலீல் அகமது என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா, சார் எங்கள் மாமா என்ன சொன்னார், ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்கும்போது நடைப்பயிற்சி பண்ண சொன்னார், தம்பி காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போப்பா. நான் கேட்டேன், என்ன மாமா டெய்லி காலையில் எழுந்திரிக்கிற அப்படியே வாக்கிங் போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, வாக்கிங் போப்பா நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படி சொன்னார். சரி மாமா சொல்லிட்டாரே, மாமா பேச்சுக்கு மறுப்பேச்சு கிடையாது அப்படி சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு நானும் நடந்தேன் சார். ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, 17 days, 17 நாள் காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வாக்கிங் போனேன். 17வது நாள் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், என்னத்தை டெய்லி எழுந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் நடைப்பயிற்சியில் இருக்கிற நடையை தூக்கிட்டு பயிற்சி மண்டு பண்ணேன். என்ன பயிற்சி? தூங்குறதுக்கு. அதனால் வந்து அதுக்கப்புறம்லாம் எழுந்திரிக்க முடியல, சும்மா அவர் சொன்னாரேன்னு போய் பார்த்தேன். நமக்கு அது செட் ஆகலை சார், காலையில் எழுந்திரிக்க முடியல, தூக்கம் வருது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அந்த டைமில் எழுந்திரிக்கணும்னு நினைக்கிறப்ப தான் நம்மளை வந்து முன்ற அளவுக்கு கும்ருன்னு சுற்றுது அப்படி சொல்லிட்டு 17 நாள் தான் ட்ரை பண்ண முடிஞ்சுது வாக்கிங் போகிறது. அதுக்கப்புறம் ட்ரை பண்ண முடியலன்னு சொல்லி எனக்கு அது செட் ஆகலைன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் கலீல் அகமது பொன்னேரிலேருந்து. அப்புறம் பிரபாகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த தைத்திருநாள் பொங்கல் டைமில் வந்து காணும் பொங்கல் அன்றைக்கு எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வள்ளிக்கும்மி ஆட்டம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி இது என்ன பார்த்துக்கிட்டே இருக்கமே, ஒரு நாள் வந்து இதை பாடமாக கற்றுக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வள்ளிக்கும்மியை வந்து நானும் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். 4 வருஷம் ஆகுது சார். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வள்ளிக்கும்மி வர அன்னைக்கு தான் அந்த ஞாபகம் வருது, சே போன வருஷம் நினச்சேன் வள்ளிக்கும்மிக்கு நடிக்கணும்ன்ட்டு. இந்த பக்கம் இந்த வருஷமும் வள்ளிக்கும்மி வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு வருஷம் தான் போது, ஆனால் வள்ளிக்கும்மி வந்து இன்னும் கற்றுக்க முடில, அது நினச்சிட்ருக்கேன். ஆனால் வந்து இன்னும் வள்ளிக்கும்மி வந்து கரெக்டாக எனக்கு அந்த டைமில் போய் என்னால் கற்றுக்க முடியல அப்படி சொல்லிட்டு அது ஒரு ஆர்வம் இருக்குது பார்க்கும் அப்படி சொல்லி பிரபாகரன் ஃபேஸ்புக்கில் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் நடராஜன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது என்னத்த சார் சொல்கிறது, அது ஒரு மளிகை கடை லிஸ்ட்டு மாதிரி ஒன்றா ரெண்டா ஏகப்பட்டது இருக்குது, எதை சொல்கிறது நிறையா இருக்குது. பார்க்குறதான் சரி, அவங்க பண்ணுறாங்களே இவங்க பண்ணுறாங்களே தான் பண்ணுறேன், அது பாதியிலே எங்கேயாச்சும் போய் மாட்டிக்குது. அதனால் அது ஒன்றும் சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது இந்த டைமில் ஞாபகங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. ஒன்றா இரண்டானா சொல், அதே தான் ராஜீவ் நல்லானா அதை தான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய வேலை தொடங்கியிருக்கேன் சார், அவங்கள பார்த்து இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், கடைலாம் வச்சுருக்கேன் சார் நம்ம ஃப்ரெண்டு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நமக்கு செட் ஆகலை என்னத்துக்கு. அதனால் ஒன்று ரெண்டுனா சொல்லலாம், 1000 இருக்கிறதுன்ற மாதிரி பாட்டாகவே படிச்சிட்டாரு. அடுத்ததான் நேரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டுடலாம். வணக்கம் வித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் வித் பாரதி தமிழகம் பேசுகிறீங்க.
0: வணக்கம் சார். ரேடியோ வாணிமே தயவு செய்து ஒரு நிமிஷமா பேசும்போதே தயவு செய்து ஆஃப் பண்ணீங்கன்னா சிறப்பு.
2: கேட்டுக்கிட்டே இருந்தேன், நீங்க எடுத்தோன்னு ஆஃப் பண்ணிட்டு
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
2: சார். வணக்கம், நான் கோயம்பேடு ராமகிருஷ்ணன் சார்.
0: சொல்லுங்க ராமகிருஷ்ணன் சார்.
2: ஊர்ல நாங்கெல்லாம் ஒரு அதாவது ஒரு இளமை பருவத்துல என்னன்னா, நாங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு அப்படி பஜாருக்கு போயிட்டு ஜிம்முக்கு போவோம்.
0: ஜிம்முக்கு?
2: ஆமா, போயிட்டு எல்லாமே நல்லா அவங்கவுங்க வெயிட் தூக்குவாங்க, நிறைய தூக்குவாங்க. நானும் கூட சேர்ந்து சும்மா விளையாட்டு போல செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அவங்க எல்லாம் ஓரளவு நல்லா தேர்ச்சி பெற்றாங்க. அதுக்கப்புறம் நானும் போய் போய் பார்த்தேன், அவங்களாட்டம் வர முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு அப்படியே விட்டுட்டேன். விட்டுட்டு அப்புறம் நான் சென்னைக்கு வந்தேன்னா அதை மறந்து போயிட்டேன். அவங்க கூட போறதுல இப்போ அவங்க எல்லாம் போயிட்டு நல்லா பண்ணிக்கிட்டு ரொம்ப நல்லாதான் இருக்காங்க. இப்போ நானுங்க கடை வச்சுட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கறதுனால என் உடம்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படிதான் அந்த மெல்லிசா தான் இருந்துகிட்டு இருப்பேன். எல்லாம் ஊர்ல போனோம், என்னடா வயசாகிட்டா அப்படிம்பாங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் தொப்பதான் போட்டிருக்காங்க அப்படி பார்க்க போனா.

0: சரி சரி, நம்ம எதுக்கு ஜிம்மு கம்முன்னு இருப்போம்னு இருந்துட்டீங்க?
1: நமக்கு வேலை இங்கே கரெக்டாக இருக்குது சார். மார்க்கெட் போகிறோமா, அப்படி கொஞ்சம் தூரம் நடந்து போவோம், ஜாம் வாங்குவோம், அது வாக்கிங் மாதிரி.
0: அதனால ஜிம் போகிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்து நீங்களும் போகணுன்னு ஒரு ஆர்வம்.
1: ஆமாம், போகணுன்னா கொஞ்ச நாள் போனேன் அப்புறம் கேட்டு.
0: வணக்கம். வணக்கம்
2: சார்.
0: வணக்கம்.
2: ஆட்சி அறிவிப்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
2: செங்கோட்டம் கோணிமேட்டில் குமார் பேசுறேன் சார்.
0: குமார், சொல்லுங்க குமார் சார்.
2: சார், நாங்கள் வந்து என்னோட நண்பர் வந்து அஞ்சு பேர் சார் நாங்கள்.
0: சரி.
2: நாங்கள் ஸ்கூலில் படிக்கும் போது நான் பார்த்தேன் எல்லாம் இது பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்புறம் இந்த ஏரியில் போய் இந்த நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் நீச்சல் அடிப்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி நீச்சல் அடிக்கணும்னா ரொம்ப இது பண்ணியிருந்தேன் சார். ஆனால் வந்து அந்த மாதிரி அடிக்கணும் எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆழந்தாலும் சரி எவ்வளோ இது இருந்தாலும் சரி அவங்க போங்க வருவாங்க. அந்த மாதிரி நம்ம இது பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணுறா முடியல சார்.
0: முடியல.
2: ஆமாம் சார், ஏன்னா நண்பர் மாதிரி செய்யணும்னா என்னால் முடியாது, பார்க்குறோம் அதனால் முடியல சார்.
0: முடியல. கனவுலலாம் ஆனால் நீச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு, நிஜத்தில் முடியல.
2: ஆமாம் ஆமாம் சார். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார்.
0: வணக்கம்.
3: இரவு இனிய வணக்கம்.
0: இரவு இனிய வணக்கம்.
3: கூறுவது ராஜேந்திரன், மணக்குடி சார். தலைப்பு
0: மணக்குடி ராஜேந்திரன் சார. அஞ்சு மணிக்கு நீங்க லைன்ல வந்து பேசினதா ஒரு ஞாபகம் எனக்கு. ஒரு நிகழ்ச்சி ஒரு நேர் ஃபேஸ்புக்ல உங்களுடைய கருத்துக்களை தயவு கூர்ந்து பதிவு பண்ணலாம். ரொம்ப நன்றி. வணக்கம்.
4: The person you are speaking with has put your call on.
0: அதோட ஏதோ வீட்ல அர்ஜென்ட்டா கால் வந்துருச்சு போல. வணக்கம்.
5: ஹலோ.
0: வணக்கம் சார்.
5: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: வணக்கம். வணக்கம். லைன்ல வந்து கட் ஆயிட்டீங்க. வணக்கம்.
6: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம்.
6: ஒரு மாசம் கிட்ட ஆக போகுது நான் லைனுக்கு வந்து.
0: அப்படியா?
6: என்ன புது நேயர்களுக்கு எல்லாம் குடுக்கலாம்னு சொல்லிட்டு.
0: சூப்பர் சூப்பர்.
6: இன்னைக்கு ஆனா சூப்பர் டாபிக், அதனால வந்துட்டேன்.
0: சொல்லுங்க.
6: ஏன்னா எனக்கு வந்து ஒரு இயற்கை வாழ்வியலுக்கு ஒரு ட்ரைனிங் எங்க தங்க போனாங்கன்னு நானும் போனேன். போயிட்டு அவ சாப்பாடு ஃபுல்லா காலையில ஒரு அல்கலைன் ஜூஸ்ன்னு குடுக்குறாங்க, அப்புறம் ஃப்ரூட், அப்புறம் மத்தியானம் வெஜிடபிள், நைட்டு தான் குக்கோடு ஃபுட்டுன்னு, அதுவும் காரம் உப்பு ஆயில் எதுவுமே இல்லாம சாப்பிடணும்னு சொல்லிட்டு நல்லா தான் இருந்தது. வாக்கிங் எல்லாம் ஒரு வாரம் போனோம், எக்ஸசைஸ், யோகா, எல்லாம் மெடிடேஷன் எல்லாமே நல்லா இருந்தது. அதை வந்து வீட்டுக்கு வந்து என்னால ஃபாலோ பண்ண முடியல சார்.
0: ஏன்னா
6: வீட்டுல ஒவ்வொருத்தருக்கு சமைக்கணும், நானு நான் எனக்கு தனியா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அது வந்து எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. அது அது ஒரு வாரம் பண்ணனது அவ்வளவு நல்லா தான் இருந்தது, ஆனா வீட்டுல வந்து ஃபாலோ பண்ண முடிய மாட்டேங்குதுங்க சார். நீங்க கொடுத்த டாபிக் எனக்கு அது ரொம்ப நல்லா இருந்தது. இயற்கை வாழ்வியல் பத்தி ஃபுல்லாவே இயற்கையில் இயற்கையோட நம்ம வாழற மாதிரி அது ஒரு ட்ரைனிங் கொடுத்து.
0: காஃபி போடும்போது குடிச்சே ஆகணும்னு தோணுது.
6: ஆமாங்க சார், அந்த வாசனை இழுக்குது.
0: ஆமா ஆமா, அப்படிதான் இருக்கும். வணக்கம் வித் பார்த்த தமிழகம்.
7: ஹலோ, சைதாபேட்ல இருந்து ஆனந்த் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க ஆனந்த் சார்.
7: நாங்க வரதே இல்லை, இப்பதான் வரோம்.
0: சைதாபேட்ல இருக்கீங்களா?
7: சைதாபேட்ல இருக்கோம், உங்களுக்கு
0: பேச. ஓ சரி, சொல்லுங்க ஆனந்த் சார்.
7: சார், எங்க யோகா கிளாஸ் போனோம், எங்க வீட்டுல போக சொன்னாங்க, போனோம் சார். ஒரு பத்து நாள்
0: போனேன். வீட்டுல இருக்கிறதுக்கு உங்களை அனுப்பி விடுறதுக்காக யோகா போக சொன்னாங்களா, இல்ல உண்மையிலேயே யோகா போக சொன்னாங்களா?
7: இல்ல, வீட்டுல அனுப்பிச்சு விட்டாங்க.
0: இங்க எதுக்கு இருக்க, போய் அங்கேயாச்சும் போன அனுப்பிச்சு விட்டாங்களா?
7: ஆமா சார், போய் செய்ய பாரு, உடம்பு கொஞ்சம் குறையினாங்க சார்.
0: யோகா பண்ணாங்க?
7: ஆமா சார். உனக்கு ஒரே நிலையா இருக்கும் மனசு, நீ போயிட்டு சார். ஒரு பத்து நாள் போனேன், அப்புறம் திருப்பி யாரு கட்டிட்டேன் சார், போல. அப்புறம் வேலைக்கு கிளம்பிட்டேன் நைட் வேலைக்கு.
0: மனசு ஒண்ணும் ஒரு நிலை ஆகிற மாதிரி தெரியல.
7: ஆவல சார்.
0: ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் இக்பார் தமிழகம்.
8: ஹலோ.
0: வணக்கம்.
8: வணக்கம் சார். எர்ணாவூர்ல இருந்து மாலா பேசுறேன் சார். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம் சார்.
0: வணக்கம். வணக்கம். சொல்லுங்க.
8: எங்க பையன் பேர் நாகராஜ். அவன் வெயிட் குறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போய் பணம் கட்டுவான். நான் ஒரு வாரம் போவான், டியூட்டி மாறும்போது அப்படியே ஸ்டாப் ஆயிடும்.
0: மணி போச்சு, பணம் தான் போகுது.
8: வந்து என்ன இல்லாம சமைக்கணும், அப்படி சமைக்கணும், இப்படி செய்யணும்னு எனக்கு
0: பாடாடுவாரு.
8: எல்லா வேலையும் ஸ்டாப் பண்ணி இப்போ டீல்ல போயிடுச்சு. எல்லாம்
0: டீல்ல போச்சு. அதான் உடம்பு குறைஞ்ச மாதிரி தெரியல, பணம் தான் குறையுதுன்றீங்க ஜிம்முக்கு அனுப்பி. ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம்
9: ஐயா. வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கனூர் ஜெயராம் பேசுறேன்.
0: ஜெயராம், சொல்லுங்க. ஜெயராம் சார்.
9: ஜெயராமன்.
0: ஜெயராமன் சொல்லுங்க
9: ஐயா. நான் வந்து இப்போ ஒரு இடையில வந்து நான் திருப்பத்தூர்ல மார்க்கெட் கடை வச்சிருந்தோம்.
0: சரி.
9: கடை வச்சுன்னு சொன்னா அப்போ வந்து பஸ் ஸ்டாக் எல்லாம் ஸ்டாக் பண்ணிட்டு சரக்கு வரல, முளகா வியாபாரம் பண்ணுவா. அப்ப சரக்கு எல்லாம் வெகுளூர் போக்குவரத்து இல்லாத்தனா சரக்கு வராத, ஒரு ஆளு அதிகமா வேலை கொடுத்து வாங்கிட்டு வந்து ஒரு நாலு மூட்டை கொட்டி வித்தா. அப்படியே நாங்க என்ன பண்ணோம், சரி அவரு விற்கும் போது நாமளா பண்ணிட்டு ஒரு பத்து மூட்டை போய் நாங்க தனியா பஸ் லக்கேஜ் குடிச்சிருந்தாங்க. சரி, அவளுக்கு போட்டே போட்டது அஞ்சு மூட்டை இருந்தா அது தாங்க சக்தி அந்த முளகா இல்ல பெங்களூருக்கு. அது அது வந்து அதிகமான விலைக்கு விற்கிட்டா முளகா.

0: வியாபாரமும் சரியா போல.
1: ஓகே,
0: அது ஒரு நாள் அஞ்சு ரெண்டு நாள் அஞ்சு ஆகுது, அப்படியே அழுகி அழுகி அந்த மூட்டையில் நிற்க தண்ணி ஒழுகுது.
1: ஓகே சார், ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். மூர்த்தி சார், உங்க ரேடியோ வாலியூம் தயவு செய்து கம்மி பண்ணுங்க சார். பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க மூர்த்தி சார்.
2: சார், நான் வந்து ஒரு 1986 என் ஃப்ரெண்டு டிரைவிங் கத்துக்கினாரு.
1: சரி,
2: நான் அவருக்கு போட்டியா நானும் கத்துக்கணும்னு சொல்லிட்டு அப்போ ஒரு 435 கத்து கத்துக்கிறதுக்கு.
1: சரி,
2: அப்ப அது கத்துக்கிறதால அது போட்டியா இருந்து இப்ப அது தொழில் ஆகி போச்சு சார்.
1: தொழில் ஆயிடுச்சு, போட்டியில கத்துக்கிட்டாலும் அதுவே தொழில் ஆயிடுச்சு உங்களுக்கு.
2: எனக்கு இப்ப அது டிரைவிங் தொழில் ஆகி போச்சு சார். ஆனா கத்துக்கிறது விளையாட்டுக்கு தான்,
1: விளையாட்டுக்கு
2: தான் கத்துக்கிட்டேன்.
1: நீ என்னடா கார் ஓட்டுற, நான் ஓட்டுறம் பாரு அப்படின்னு சொல்லி.
2: நான் ஓட்டுறம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 435 தான், அதுவும் 3 தலையா கட்டணும்.
1: ஓகே சார், ரொம்ப நன்றி. நான் ஒன்னையும் ஓட்டுவோம், காரையும் ஓட்டுவோன்னு ஓட்டிருக்கீங்க
2: நீங்க.
1: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த பாட்டு வந்துட்டு இருக்கு மஜ்னு படத்துலேருந்து முதற்கனவே, பாம்பே ஜெயஸ்ரீ, ஹாரிஷ், ராகவேந்திரா, ஓஎஸ் அருண் இவங்களுடைய குரலில் வைரமுத்து வரிகளில். அதில் ஆரம்பிக்கும் போதே அப்படி இருக்கும் அந்த பாட்டு. கேட்டுட்டு வந்தால் தொடர்ந்து பேசலாம்.

0: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
1: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். அவரது இசைப்பயணம், திரை இசை அனுபவங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இசை உருவான தருணங்களின் சுவாரஸ்ய கதைகள் எல்லாவற்றையும் அவரது குரலிலேயே கேட்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில் வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னால் வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான பாடலும் வரும், அதாவது நாட் நெசசரிலி அர்பன் ரூரல் இல்லைனா கிளாசிக்கல் அப்படின்னு கிடையாது. இந்த பிளேபேக் பாடகரே எடுத்துங்களேன், இப்போ ஒரு பாடகர் இருந்தால் நான் அவர் வந்து வெறும் நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாட முடியும் இல்லை வெஸ்டர்ன் மியூசிக். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் எப்படி எல்லா பாட்டையும் பாடாரு, அதே மாதிரி தான் ஒரு இசையமைப்பாளனும் கொடுத்த பாட்டை வந்து அப்படியே தன்னுடைய அதாவது ஒரு இமேஜினேஷனில் அந்த டியூன் பண்ணணும்.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.

8:30 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள். இந்த நேரத்தில் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். பிறரை பார்த்து ஒரு ஆர்வம் இதில் நம்மளும் இதை ட்ரை பண்ணலாமே, செஞ்சு பார்க்கலாமே, இந்த செயலை இல்லை ஏதோ ஒரு வேலையை நம்ம ட்ரை பண்ணலாமே நினச்சி அதுக்கப்புறம் நமக்கு வராதுன்னு தெரிஞ்சு தொடர முடியாமல் போன வேலைகள் செயல்கள் என்ன அப்படின்றத நீங்கள் நம்ம பேசிகிட்ருக்கோம். குணாலன் ஃபேஸ்புக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் பணம்பாக்கம் குணாலன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் நீ கூறினால் நிகழ்ச்சிக்கு பங்கு பெறுறதுக்காக 38 முறை முயற்சி செய்தேன், 2 முறை லைன் கிடச்சிது, ஆனால் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இன்றைக்கும் நான் முயற்சி செஞ்சிட்ருக்கேன், ஆனால் வந்து லைனே கிடைக்க மாட்டேங்குது. அதனால் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் எந்த நன்மையும் இடையில் உள்ள வயதில் முதுமை வரை தொடர்வதே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன் குணாலன் அவர்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக, இவ்வளோ பெருசு நீங்கள் போட்டிங்களா 38 முறை ட்ரை பண்ணியிருக்கேன் லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத ஃபேஸ்புக்கில் நேரம் கமெண்ட்டாக போட்டிருந்தீங்கன்னா அந்த கமெண்ட்டை நம்ம சொல்லியிருக்கலாம். அதை தான் நம்ம சொல்கிறேன், பேசினாலும் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணாலும் உங்களுடைய கருத்து தான் அது. ஸோ குணாலன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அவருடைய கமெண்ட்டை சொல்லிட்டோம். ரெடில்ஸ் பயத் பாஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, என் பக்கத்தில் வீட்டில் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சும்மா எப்போ பார்த்தாலும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சவுண்டு வரும் சார். என்னான்னு பார்த்தா ஃப்ரெண்டு சிலம்பம் சுற்றிட்டு இருக்காப்புல, நல்லா இருக்கே இது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சரி சிலம்பத்தை கற்றுக்கலாமேன்னு போனேன் சார். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அவனுக்கு நல்லா ரோல் ஆகும் சார், இந்த பக்கம் சிக்கன்னு அப்படி எகிரி குதிச்சு இந்த பக்கம் சிக்கன்னு சுற்றுறாப்புல, நமக்கு இது என்ன இது இது இப்படி பிடிக்கும் போது டப்புனு கண்ணுலலாம் குத்துது. அதனால் சிலம்பம் கற்றுக்கலான்னு ஒரு ஆர்வத்தில் ஃப்ரெண்டை பார்த்து பயிற்சியெல்லாம் செஞ்சேன். அவர் இப்போ மாவட்ட லெவல்லே முதலிடம் பிடிச்சிட்டாரு, நமக்கு வந்து அது செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அவரை பார்த்து ஒரு ஆர்வம் தான் சிலம்பம் கற்றுக்கணும்னு, அது பாதியிலே தொடர முடியலன்னு சொல்லி ரெடில்ஸ் ஹயாத் பாஷா சொல்லியிருக்காரு. பன்னீர்செல்வம் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாகற்காய் சாறு எடுத்துக்கொண்டு

0: உடலுக்கு மிக நல்லது அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் சார். ஃப்ரெண்டு சொன்னாங்க, மற்றவங்களும் சொன்னாங்க, வீடியோஸும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டே இந்த பாகற்காய்னு சொல்லும்போதே நமக்கு எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்களா, அதாவது ஒரு நீங்கள் சொல்லும்போது ஒரு எக்ஸ்பிரஷன் வந்துடும். நமக்கு அது பிடிக்கல அப்படின்னு வச்சிக்கினேன், இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீ என்ன சாம்பார் அப்படின்னு கேட்டேன்னு வச்சிங்களேன், இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் அப்படின்னு சொன்னால் ஆஹா சாப்பிட்றலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வருது பார்த்தீங்களா. அதே பாகற்காய் சுண்டக்காய் என்னது பாகற்காய்னு எக்ஸ்பிரஷனே அப்படி கம்மியாகுது பார்த்தீங்களா, ஒரு நாலு கட்ட சுருதி கம்மியான மாதிரி. பாகற்காய் சார் எடுத்துகிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க சார், அதை ஃபாலோ பண்ணேன் ரெண்டே நாள் தான். ஏ அப்பா இது யாருப்பா, நல்லது தான் எப்பயுமே கசப்பு வந்து உடம்புக்கு நல்லது தான், இருந்தாலும் அதை என்னால் எடுத்துக்க முடியல, அது மற்றவங்க சொல்லி தான் நான் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க, பண்ணிட சொல்லுவோம் ஃபேஸ்புக்கில். அடுத்த நேர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: நான் திருப்பாச்சூரிலிருந்து, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்கள் சிவா.
1: முதல்ல கட்டாயிடுச்சு எனக்கு சிலம்பம் கட்டுறது பற்றி நல்லா எனக்கு தெரிஞ்ச ஆடி ஃப்ரெண்டு விளையாடுவாப்புல.

0: தமிழ் எஃப்எம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: நான் திருப்பாச்சூரில் ரேடியோ பிரச்சனை பற்றி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க சிவா.
1: முதல்ல கட்டாயிடுச்சு எனக்கு சிலம்பம் கற்றுக்கிறது பற்றி நல்ல எனக்கு தெரிஞ்ச ஆடி ஃப்ரெண்டு விளையாடுவாப்புல, நானும் அது மாதிரி பார்த்து கற்றுக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணேன் சார். அதுக்குள்ளே ஊருக்கு மெட்ராஸ் ஓடி
0: வந்துட்டேன்,
1: அதனால கற்றுக்க முடியல. இப்போ பார்த்து வயசாகி போச்சு. இப்போ என்ன
0: பண்ணுறது?
1: அது நினைப்பு நடிக்கிறது இல்லை. இப்போ
0: டே வீடியோவில் பார்த்துக்க வேண்டியதான் சிலம்பம் சுற்றுவது எப்படின்னு.
1: ஆமாம், அவ்வளோ சார். இப்போ பசங்க வச்சு கற்றுக்கிறேன், வேறு வழி இல்லை.
0: ஓகே, சூப்பர்.
1: வாய்ப்பு நன்றி.
0: நன்றி நன்றி. புரசேவாக்கம் சௌந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் அரசு பணியில் வந்து பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன் அப்படிங்கிறது ஒரு நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடின காலும் பாடின வாயும் சும்மாவே இருக்காது அப்படி சொல்லி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டே இருந்துட்டு திடீர்னு ஒரு ஓய்வில் இருக்கும்போது எனக்கு வந்து அந்த ஓய்வு செட் ஆகல், ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும், வீட்டில் வந்து எதனா ஒரு டென்ஷன் வந்துக்கிட்டே இருக்காது, வேலையிலேருந்து ஓய்வு பெற்றதுக்கப்புறம் டென்ஷன் டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், அதனால் என்ன பண்ணேன் சரி ஏதாவது ஒரு வேலை செய்வேன்னு ஃப்ரெண்டு வந்து இந்த பைண்டிங் செய்கிற வேலைலாம் வச்சுருந்தார், அவருக்கு உதவியாக இருக்கலாமேனு போனேன், போயிட்டு ஹெல்ப்லாம் பண்ணுவேன், ஆனால் வந்து அது என்னால் என்னமோ தெரில அது முழுசாக வரமாட்டேங்குது அப்படி சொல்லி சொல்லியிருக்காரு புரசேவாக்கம் சௌந்தரராஜன். அடுத்த நேர் வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம், யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: ஜெனி தாம்பரத்துலேருந்து பேசுகிறேன்
0: சார். ஜெனி தாம்பரத்துலேருந்து சொல்லுங்க ஜெனி.
2: ஆக்சுவலாக எனக்கு மேரேஜ் ஆன புதுசில் அத்தை வந்து சோயிங் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க.
0: என்னது சோழியா?
2: சோயிங் தையல்.
0: ஓ, அது தையல்.
2: ஆமா, நான் ஆக்சுவலா நர்சிங் முடிச்சிருந்தேன், ஹாஸ்பிட்டல்ல வேலை இருக்கும், நான் அதை பாத்துக்கிறேன், சோயிங் எனக்கு டைம் இருக்காதுன்னு சொல்லி எவ்வளவோ சொன்னேன். அவங்க கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணாங்க, சரி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளாஸ் அட்டன் பண்ணேன், மிஷின் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, சரின்னு சொல்லிட்டு ஒரு 1 month ட்ரை பண்ணேன், அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் அப்புறம் பிரெக்னன்சின்னு சொல்லிட்டு அது வேண்டாம் வச்சிரு அப்படின்ட்டாங்க.
0: ஆயுத பூஜைக்கு பூஜை தான் போட முடியுது மிஷின்.
2: ஆமா, அதனால இப்ப வரைக்கும் போகணும் போகணும் ட்ரை பண்ணவே, ஆனா அதுக்கான டைமிங் எனக்கு செட் ஆகவே மாட்டேங்குது.
0: ஓகே, அத்தை சொன்னாங்கன்னு முயற்சி பண்ணிருக்கீங்க.
2: ஆமா,
0: ஒருவேளை அங்க நர்சிங்ங்கறதால ஹாஸ்பிடலையும் தையல் இதுவும் தையல் ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங் இருக்கான்னு சொல்லிருப்பாங்களோ. ஓகே ஜி, சூப்பர்.
2: என்ன மேரேஜ் ஆன புதுசு வேலைக்கு வேண்டாம், வீட்ல இருந்து இந்த இத கத்துக்கிட்டா கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படினாங்க. அதனால சரி, சென்னையில மேக்ஸிமம் நிறைய இதுக்கு பிளவுஸுக்கு எல்லாம் நிறைய அமௌண்ட் கொடுப்பாங்க, நீ இதை கத்துக்கோ ஈஸியா இருக்கும் அப்படின்னு. ஆரம்பிச்ச புதுசு நல்லாதான் இருந்தது, அதுக்கப்புறமா கை வைக்க விடாம பண்ணி
0: அதுக்கப்புறம் நல்லா சுத்தம் பண்ணி பூஜை தான் போடுறோம்
2: அப்படின்ட்டாங்க.
0: சூப்பர் ஜெனி. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: மேற்கு மாம்பலம் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன் சொல்லுங்க. மேற்கு மாம்பலம் ராமகிருஷ்ணன் சார்.
3: சார், நான் வந்து கத்துக்கினது சைக்கிள் தான் சார், ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கினேன்.
0: கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டீங்களா?
3: ஆமா ஆமா, அது கீழே வந்து முட்டிலாம் சராட்சி, அதெல்லாம் மறக்க முடியாது சார்.
0: எல்லாரும் அப்படிதான் சார் கத்துக்கணும், சைக்கிள் அப்படிதான் கத்துக்கிட்டு நம்ம வந்திருப்போம். அப்படியே பாட்டு வந்துட்டு இருக்கிற நேரத்தில் ஆகாயம் சூரியனை பாடல் வந்து ஹரிஷ் ராகவேந்திரா ஹரிணி இவங்களோட குரலில் சாமுராய் படத்துலேருந்து ஹரி ஜரேஜ் மியூசிக்கில் பாடல் வந்துட்டு இருக்கு. வைரமுத்து வரிகளை கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம். அதில் அந்த ஹம்மிங் இருக்கும் பாருங்க, சூப்பராகவும் கேட்டுவாங்க.

கடைசியில் அந்த குருவி கத்துற சவுண்டு என்ன அழகாக இருக்குல்ல, அப்படி ஒரு பாடல் கேட்டு முடித்தோம். 8:42 ஆகிட்டு இருக்கு, கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு நாள் பேசிகிட்ருக்கோம், பிறரை பார்த்து ஒரு ஆர்வ மிகுதியில் ஒன்று ஆரம்பித்து ஒரு செயலை வந்து தொடர முடியாமல் போனேன். செயல்கள் என்ன அப்படின்றத ஜாலியாக பேசிட்டீங்க. இந்த நேரத்தில் ஃபேஸ்புக்கில் வந்து பொன்னியம்மன் மீட் வண்ணை கணேசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய பையன் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாய் டார், வாட்ஸ்அப் யா, ஹவ் ஆர் யூ, வாட்ஸ் ஒரு டின்னர், வாட்ஸ் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரளமாக காலையில் எழுந்திரிச்சா சாயந்தரம் வரைக்கும் மேக்கிங் ஏ கால் ஜியோட் அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறாரு. பட் இருந்தாலும் அதே மாதிரி அவரை மாதிரி, நீ என்னப்பா இங்கிலீஷ் பேசுறது, நான் பேசுகிறேன் பார் அப்படின்னு சொல்லி, நானும் வந்து புக்ஸ்லாம் வாங்கி 30 நாளில் ஆங்கிலம் கற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி வாங்கிலாம் படிக்கிறேன் பார்க்குறேன், அதனால் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ளோ வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு விஷயமே கிடையாது பொன்னை மண்மடி கணேசன் சார், நீங்கள் வந்து வாட்டி ஏட்டுனாலும் வந்து அதுக்கு பதில் வந்துடும். அதனால் வந்து இந்த மாதிரி மொழி அப்படின்றதெல்லாம் நீங்கள் சும்மா ஒரு 2 மாதம் அதுக்குள்ளே இருந்தீங்கன்னா டக்குன்னு வந்துடும். அப்படினாலும் நீங்கள் சொல்ல வர்றதை அடுத்து அவங்க புரிஞ்சிக்கிட்டு அதுவே போதுமான விஷயந்தான். பட் இருந்தாலும் அந்த இங்கிலீஷ் வந்து ட்ரை பண்ணுறேன், அது கொஞ்சம் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், அது அப்பப்போ நான் விட்டுறேன், அதை ட்ரை பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. கொடமாடப்பட்டி கே வி ஜெய்சீலன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இசையின் மீது உள்ள ஆர்வத்தால் கீபோர்டு வாங்கி வாசிக்க முயற்சி செய்தேன், பார்த்தேன்.

0: அவ்வளோதான், கீபோர்டு மட்டும் அப்படியே இருக்குது. அதனால் வந்து அது இன்னும் நம்மளால் அதுக்கப்புறம் ட்ரை பண்ண முடியல. ஆனால் அது வந்து எனக்கு இந்த மியூசிக்கை பார்த்து அந்த இசையின் மீது, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செம்பதுரை வைகனெலாம் டொன் டொட ரன் டொன் டன் அதெல்லாம் வருதுல்ல, அதை பார்த்தோன்னே அப்படி வாங்கி ட்ரை பண்ணலாமேன்னு நானும் இந்த கீபோர்டெலாம் வாங்கி ட்ரை பண்ண வாசிக்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு ஆர்வத்தில் தான் வாங்கினேன். இப்போ ஒன்றும் அதை அப்படியே வச்சுட்டேன் கீபோர்டுன்னு சொல்லி. ஜெய்சீலன் கொண்டமாடப்பட்டிலேருந்து சொல்லியிருக்காரு, அடுத்து நேர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ, கும்பகோணத்துலேருந்து மீனாட்சி பேசுகிறேன்.
0: மீனாட்சி கும்பகோணத்துலேருந்து சொல்லுங்கள்.
1: சமையல் தான்
0: கத்துக்கிட்டீங்களா? ஒரு ஆர்வம் மிகுதியில சமையல் கத்துக்கிட்டீங்க?
1: ஆமா, எது இருந்தாலும் வச்சு சமைச்சிருவேன்.
0: சமைச்சிருவீங்க எது இருந்தாலும?
1: ஆமா.
0: ஓகே, ரொம்ப நன்றி. எது இருந்தாலும் சமைச்சிருவீங்க. வணக்கம். ஓகே, லைன்ல டேக் ஆகிட்டீங்க. அப்படியே ரொம்ப நிறைய நேர்கள் வந்து மாலை வணக்கம், வாழ்த்துக்கள் அப்படிலாம் போட்டிருக்கீங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றிகளோட வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
3: நானு ஜிம்முக்கு போகணும்னு சரின்ட்டு, அவர் ஜிம்முக்கு ஃப்ரெண்டு அவர்.
0: சரி,
3: ஹலோ
0: சொல்லுங்க, கேட்குது, நீங்கள் பேசலாம்.
3: அவர் ஃப்ரெண்டு. சரி, அவரை மாதிரி ஆகணும்ன்ட்டு நானும் அவர் கூட போயிட்டு நல்லா வைட்டமின்ஸாக சாப்பிட்றது. காலையில் 25 இட்லி.
0: உண்மையிலே சொல்லுங்க,
3: ஹலோ
0: உண்மையிலே 25 இட்லி சாப்பிடுவீங்களா?
3: ஆமாம், அந்த அளவுக்கு உடம்பு ஏற்றிடுறது. இது எக்ஸசைஸ் பண்ணுறது.
0: சரி,
3: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
4: கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் காந்தி நகர்ல இருந்து செண்பகவல்லி ரங்கநாதன் பேசுறேன்.
0: செண்பகவல்லி சொல்லுங்க. செண்பகவல்லி,
4: நான் 10th முடிச்சுட்டு டைப் ரைட்டிங் கத்துக்கிட்டேங்க சார்.
0: ஓகே.
4: டைப் ரைட்டிங் கத்துட்டு லோயர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணேங்க சார்.
0: சரி.
4: அப்புறம் 2 வருஷம் தச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹையர் போனேங்க சார்.
0: சரி.
4: ஹையர் போய் ஹையர் கத்துக்கிட்டு போது தொண்டையில் ஒரு கட்டி மாதிரி வந்து டைப் ரைட்டிங் அடிக்க முடியாமல் போயிடுச்சு சார். எக்ஸாம் போக முடியாமல் போயிடுச்சு.
0: சரி, ஓகே, தொடர்ந்து முயற்சி
4: பண்ணுங்க. அப்புறம் நாங்க ட்ரை பண்றோம், முடியலங்க சார்.
0: ஓகே, இது வந்து முயற்சி தான், இது ஆர்வம் மிகுதி கிடையாது, உங்களுடைய முயற்சி. வணக்கம்.
5: ஹலோ.
0: வணக்கம்.
5: ஹலோ சார், நாங்க பட்டுக்கோட்டை வட்டம் செம்பாலூர்ல இருந்து முத்துலட்சுமி பேசுறேன்.
0: முத்துலட்சுமி சொல்லுங்க. முத்துலட்சுமி,
5: நாங்க வந்து பைக் கத்துக்கணும்னு ஆர்வமா இருந்தோம் சார்.
0: ஆர்வமா இருந்தீங்க?
5: ஆமா, கத்துக்கிட்டா. ஆனா வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு
0: அதோட நிறுத்திட்டீங்க. வரமா?
5: ஆமா, ஆனா மனசுக்குள்ள ஓட்டணும்னு ஆசையா இருக்கு, ஆனா ஓட்டல என்ன.
0: ஓகே, அதெல்லாம் தப்பு இல்ல, நீங்க தொடர்ச்சியா கத்துங்க, முறையா கத்துங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.
6: ஹலோ.
0: வணக்கம்.
6: பாபுராஜ் வந்து முகமது இக்பால் பேசுறேன்.
0: முகமது இக்பால்?
6: ஆமாங்க.
0: எங்க இருந்து பேசுறீங்க சார்?
6: பாபுராஜபுரம்.
0: பாபுராஜபுரம் சொல்லுங்க. முகமது இக்பால் சார்,
6: நான் காலேஜ்ல படிக்கும்போது டைப் ரைட்டிங் லோயரும் ஹையர் முடிச்சேன், அப்புறம் தமிழ் வர லோயர் முடிச்சேங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டேன். இப்ப அது இப்ப வேலை எல்லாம் போயிடுச்சு, அந்த நம்ம ஏஜ்ல ஆயிடுச்சுங்களா, அதனால அதான் ஒரு கத்துக்கிறது வாய்ப்பு கிடைச்சிச்சு, அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாழ்த்துக்கள்.
0: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. அடுத்த பாட்டு வந்துட்டு இருக்கு, தம் படத்துல இருந்து சாணக்கியா. சாணக்கியா படம் தான் வந்துட்டு இருக்கு. தேவாரோட இசையில கலைக்குமார், வரிகளில் சாதனாசர்க்கம், குரலில் கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: 8:53 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நோக்கி ஓடிட்டுருக்கோம். அடுத்த நேரம் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
1: மன்னார்குடி வீரசெல்வி பேசுகிறேன்.
0: மன்னார்குடி
1: வீரசெல்வி.
0: வீரசெல்வி,

0: சொல்லுங்க வீரசெல்வி, அழுத்தமா சொல்லாமே வீரசெல்வி பேசுறேன்
1: அப்படின்னு
0: சொல்லுங்க வீரசெல்வி.
1: நான் சின்ன வயசுலேருந்தே தையல் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன்.
0: ஆசைப்பட்டீங்க?
1: அது ஒரு தேதி வரைக்கும் என்னால் முடியல. அப்புறம் கல்யாணம் ஆகி குழந்தைங்களும் ஆகிட்டு அப்பயும் நேரம் கிடைக்கல.
0: நேரம் கிடைக்கல,
1: அப்படியே கற்றுக்காமே இருந்துட்டேன்.
0: இருந்துட்டீங்க.
1: இப்போ 40 இயர்ஸுக்கு அப்புறம் நானாகவே அதை வந்து கற்றுக்கணும்னு வீட்டில் செல்லை பார்த்தே கற்றுக்கிட்டு தைக்க ஆரம்பிச்சிட்டேன். வெளியிலே போவோம்.
0: இருந்தாலும் கற்றுக்கிட்டீங்க, ஒரு ஆர்வம் இருந்துச்சு சின்ன வயசுலேருந்து. இப்போ
1: அந்த ஆர்வத்திலே ஒரு இது கூட தெரியாது என்ன எதுலே, அது செல்ல பார்த்தே கத்திக்கிட்டு நானே இப்போ தச்சு திருக்கவும் ஆரம்பிச்சோம் தைக்கவும் ஆரம்பிச்சேன்.
0: சூப்பர் சூப்பர் வீரசெல்வி மேம், அழகாக சொன்னாங்க பார்த்தீங்களா. எதுவுமே கற்றுக்கணும்னு நினைக்கிறப்ப நமக்கு இந்த வயசாகிடுச்சு அப்படின்ற ஃபீல் நம்மள நிறைய பேத்துக்கு வரும். அது வந்து இப்போல்லாம் வந்து 40 வயசு அப்படின்னாவே 40 வயசு அப்படின்ற மாதிரி போயிடும். அப்படி இல்லாமல் 40 வயசு தான் ஆகுது அப்படின்ற மாதிரி எப்பயுமே ஒரு குழந்த மனசோடு இருக்கும்போது கற்றுக்கிறதுக்கு ஆர்வமும் அதிகமாக இருக்கும். வணக்கம்.
2: அன்பு தோழர் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலமரியாவல்.
0: நலம் நலமரியாவல், சொல்லுங்க சிவானந்தம் சார்.
2: அதாவது என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு இந்த படம் வரைகிறது வந்து வர மாட்டேங்குது. நானும் எவ்வளவோ ஆர்வமா வரைஞ்சு
0: பாக்கேன்,
2: ஆனா அது பார்த்தா நான் நினைச்ச அளவுக்கு இல்ல. இப்ப இந்த பொங்கலுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல இந்த கோணங்கள்ல படம் வரைய சொல்லுவாங்க.
0: ஆமா,
2: இப்படிதான் இந்த மாட்டு பொங்கலுக்கு மாடு படம் பட சொன்னா நான் அந்த மாடு மாதிரியே இல்ல. அது
0: இருக்காது இருக்காது, அது வேற மாதிரி தான் வரும்.
2: அதனால அந்த ஆர்வங்கள் இருக்கு.
0: ஓகே, படம் போட கத்துக்கிட்டா அது வந்து அந்த மாடு மாதிரி வர மாட்டேங்குதுன்றாரு. வணக்கம்.
3: வணக்கம.
0: வணக்கம்.
3: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழத்துலேருந்து பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்க, நல்லா இருக்கேன். சொல்லுங்க ராஜலட்சுமி மேம்.
3: நான் சின்ன வயசுல வந்து சைக்கிள் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது கீழே உளுந்து அடிபட்டு அது போடி இன்னமும் உனக்கு சைக்கிள் கத்துக்கலாம் முடியாது. 10 வயசுக்கு அவரு எங்க அண்ணா அப்போ கத்து கொடுக்கல விட்டாரு. அதுக்கப்புறமா 40 வயசுக்கு 2-வீலர் கத்துக்கலாம்னு கத்துக்கிட்டா அப்படியே அத பிரேக்க பிடிக்கிறதுக்கு பதில் ரைஸ் பண்ணி
0: விட்டுட்டான்.
3: அதுவும் போச்சுது. அதுக்கப்புறமா அப்பயும் அடங்கல காரு ஓட்டுறது கத்துக்கலாம் அப்படின்னு இப்ப பேரம் வந்துட்டாரு. அவரு சொல்றாரு, இன்னமும் நீங்க கத்துக்கிட்டு என்ன செய்ய போறீங்க, நானே கார் டிரைவ் பண்றேன், பேசாத உட்காந்துட்டு வாங்க. அந்த அளவுக்கு இப்ப
0: இது எல்லாத்துக்கும் நடக்கக்கூடிய விஷயம் தான். ஏதோ ஒண்ணு கத்துக்கும் போது அங்கிங்கும் அப்படி இப்படி தவறுகள் நடக்கும், அதுல இருந்து நம்ம தெரிவிப்போம். இதெல்லாம் வந்து ஆர்வம் மிகுதி கிடையாது, கத்துக்கணுன்ற ஆர்வம். ஆர்வம் மிகுதி வந்து சொன்னாங்க பாத்தீங்களா, ஒரு ஜிம்முக்கு போறது, ஒரு எக்ஸசைஸ் பண்றது, ஒரு மியூசிக் கீபோர்டு, ஒரு தையல் மிஷின் சும்மா வாங்கி வச்சா அது அப்படியே தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள். வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்
4: சார், என் பேர் சரோஜினி. நான் ரொம்ப நாளைக்கு வரேன்.
0: ஓகே, சொல்லுங்க சரோஜினி, எங்க இருந்து பேசுறீங்க?
4: சென்னை சூளைமேட்டுலேருந்து.
0: சொல்லுங்க சரோஜினி மேம்.
4: எனக்கு எங்க வீட்டுல எப்பயுமே நான்வெஜ் இருக்குங்க சார்.
0: ஓகே.
4: அதனால மேரேஜ்க்கு அப்புறம் எனக்கு வெஜிடேரியன் சுத்தமா செய்ய வரல. அதனால எல்லாரும் கொஞ்சம் கிண்டல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க, வெஜிடேரியன் சாம்பார் வைக்க தெரியாது. ஏன்னா எங்க வீட்டுல எப்பயுமே தினம் பொழுதுன்னைக்கும் நான்வெஜ்னால வெஜிடேரியன் கத்துக்கிட்டதுதான் எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருந்தது.
0: மேரேஜ்க்கு அப்புறம்.
4: ஆமா.
0: ஓகே, ரொம்ப நன்றி. பட் இதெல்லாம் வந்து நம்ம ஆர்வம் மிகுதி டாபிக்ல வராது. அவங்க ஒரு லைன் கிடைச்சிச்சு போட்டுட்டோம். ஓகே, எனக்கு ஒரு சவாலாக இருந்த விஷயத்த அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. வணக்கம் மீத் பாரத் தமிழ் ஃபம்.
5: ஹலோ.
0: வணக்கம்.
5: அன்பான அன்பருக்கு நீ இரவு வணக்கம் சார். மதுரையிலிருந்து ஆண்டனி. எப்படி சார்
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க ஆண்டனி சார்.
5: நாட்டன் ஸ்வீட்டஸ் லீவ் சேனல் ஆழிக குறைவா இருக்கிறதுனால
0: எனக்கு
5: அந்த பத்மினி அம்மா திரைப்படமெல்லாம் இப்ப பார்த்தோம்னா சிறு வயதுல 8 வயது 10 வயது அது மாதிரி பரதம் கத்துக்கணும்னு எனக்கு நீண்ட நாள் ஆசை.
0: என்னுடைய
5: அந்த தோழர் நண்பர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அரங்கேற்றம்லாம் பண்ணிருப்பாப்ல, அவரோட டான்ஸ் எல்லாம் வந்து பாடுற நீ கத்துக்கடான்னு சொல்லி எவ்வளவு என்கரேஜ்மெண்ட் பண்ணாப்ல சிறு வயதுல. ஆனா அவ்வளவு ஆசைதான் எனக்கு அந்த பரதக்கலை. 60 ஆயக்கல் 60 பெரிய ஒரு புனித கலை வந்து பரதம் கத்துக்கணும்னு ஆசை.
0: நன்றி. மனங்கருடன் முழுமையான அட்டாட்டம் அதே தான் கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. இனி இந்த நேரத்தில் கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: ஆதித்த கரிகாலன் கண்ணில் தென்பட்ட 2 பன்றிகளில் ஒரு பன்றியின் மீது அம்பை எய்தபோது அந்த அம்பு அந்த பன்றியின் உடலில் தைத்தது போல இருந்தது. ஆனால் உடம்பை ஒரு உலுக்கு உலுக்கி அந்த பன்றி தன்மேல் தைத்திருந்த அம்பினை உதறியது. இதைக் கண்டு கந்தமாறன் ஏளனமாகச் சிரிக்கையில் ஆதித்த கரிகாலன் கோபம் கொண்டு தானும் வந்தியத்தேவனும் ஒரு பன்றியை துரத்திச் சென்று மாலைக்குள் கொன்று கொண்டு வருவோம் என்றும், கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும் இன்னொரு பன்றியை துரத்திச் சென்று மாலைக்குள் அதை கொன்று கொண்டு வர வேண்டும் என்றும் கூறினான். வந்தியத்தேவனும் அவனுடன் சென்றான். அவர்கள் தொடர்ந்து சென்ற காட்டுப்பன்றி எந்த திசையில் எந்த வழியாக போய்க் கொண்டிருக்கிறது என்பது கொஞ்ச நேரம் வரையில் தெரிந்து கொண்டிருந்தது. ஏனென்றால் பன்றி சென்ற வழியிலிருந்த செடிகொடிகளும் புதர்களும் அந்த பாடுபட்டிருந்தன. பின்னர் ஒரு சிறிய கால்வாய் குறுக்கிட்டது. அது காட்டில் பெய்யும் மழை தண்ணீரை ஏரியில் கொண்டு வந்து சேர்க்கும் கால்வாய். அவ்விடத்துக்கு வந்த பிறகு பன்றி எந்த பக்கம் போயிற்று என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. கால்வாயை கடந்து அப்பால் உள்ள காட்டுக்கு சென்றதா, கால்வாய் ஓரமாக இந்த பக்கமாகவோ அந்த பக்கமாகவோ சென்றதா என்பதை அறிய முடியவில்லை. அந்த சமயம் கால்வாயின் வழியாக தெரிந்த ஏரியின் விசாலமான நீர்ப்பரப்பில் தெரிந்த ஒரு காட்சி அவர்களுடைய கவனத்தை கவர்ந்தது. படகு ஒன்று வந்து கொண்டிருந்தது. அதிலிருந்தவர்கள் பெண்மணிகள் என்றும் அறியக்கூடியதாய் இருந்தது. ஆனால் அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை. வந்தியத்தேவனும் கரிகாலனும் அந்த சமயம் இருந்த இடத்தை நோக்கியே படகு வருவதாக முதலில் காணப்பட்டது. பிறகு திசை சற்று திரும்பி ஏரிக்கரையோரமாக இருந்த இன்னொரு தீவை நோக்கி சென்று படகு மறைந்து விட்டது.
4: வல்லவரையா, படகில் வந்தவர்கள் யாராயிருக்கும்?
3: பெண்மணிகள் போல தோன்றினார்கள் அல்லவா என்றான் கரிகாலன். பெண்கள் போலதான் தோன்றியது, அதற்கு மேல் எனக்கும் தெரியவில்லை என்றான் வந்தியத்தேவன்.
4: ஒருவேளை சம்புவரையர் வீட்டு பெண்களாயிருக்குமோ?
3: இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் ஏன் இவ்வளவு தூரம் வர வேண்டும்?
4: ஆமாம், அவர்களாயிருக்க முடியாதுதான். காலையில் பழுவேட்டரையர் புறப்பட்டு போய்விட்டார் அல்லவா?
3: நிச்சயம்தானே?

0: நிச்சயம்தான் ஐயா. அரண்மனை வாசல் திறப்பதையும் அவர் யானை மீது வெளியே போவதையும் நானே பார்த்தேன்.
1: அவர் மட்டும்தான் போனாரா?
0: ஆமாம், கிழவர் மட்டும்தான் போனார், இளையராணி போகவில்லை.
1: அந்த கிழவரை போன்ற வீராதி வீரனை எங்கே பார்க்கப் போகிறோம்? என் பாட்டனார் மலையமானை கூட பழுவேட்டரையருக்கு அடுத்தபடியாகத்தான் சொல்ல வேண்டும்.
0: ஐயா, அந்த கிழவர்களை பற்றியெல்லாம் பிறர் சொல்லித்தான் கேட்டிருக்கிறேன். தங்களுடைய வீரத்தை போர்க்களத்தில் நேரிலே பார்த்திருக்கிறேன். கடம்பூர் அரண்மனையிலும் பார்த்தேன். கிழவர்கள் குமாரர்கள் எல்லோரையும் எப்படி நடுநடுங்கு அடித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றான் வந்தியத்தேவன்.
1: அது உண்மைதான். ஆனால் எதற்காக அவ்வளவு தடபுடல் செய்தேனோ, அந்த சந்தர்ப்பம் நெருங்கி வந்திருக்கும் போது எனக்கு உள்ளமும் உடலும் நடுங்குகின்றன. என்னை போன்ற பயங்குள்ளிக்கு போகிறது. வேட்டையாடும் தைரியம் ஒரு தைரியமா? வல்லவரையா, கேள். நான் செய்த சூழ்ச்சி பலித்து விட்டது. பழுவேட்டரையர் நந்தினியை தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டார். ஆயினும் அவளை தனிமையில் பார்த்து பேசுவதை பற்றி எண்ணினால் எனக்கு பீதி உண்டாகிறது
0: என்றான் ஆதித்த கரிகாலன். ஐயா, அதற்கு காரணம் உண்டு. இத்தனை காலமும் பழுவூர் இளையராணியை பற்றி ஒருவிதமாக எண்ணியிருந்தீர்கள். இப்போது அவர் தங்கள் சகோதரி என்பதை அறிந்திருக்கிறீர்கள். அவரோ தங்கள் குலத்தையே அழித்துவிட விரும்பும் பாண்டிய நாட்டு சதிகாரர்களோடு சேர்ந்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் அவரிடம் சொல்வது கஷ்டமான காரியம்தான். எனக்கு அதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தும் என்னால் சொல்ல முடியவில்லையே.
1: நண்பா, நீ அறிந்து வந்து கூறிய செய்தி ஒவ்வொன்றும் திடுக்கிடச் செய்வதாகவே இருக்கிறது. இன்னமும் என்னால் நம்ப முடியவில்லை. ஆனால் சிற்சில பழைய விஷயங்களை யோசித்து பார்த்தால் உண்மையாக இருக்கலாம் என்று தோன்றுகிறது. எனக்கும் அவளுக்கும் இடையில் எப்பொழுதும் ஒரு மாயத் திரை இருந்து வந்தது. பழையாறை பெரிய பிராட்டியார் செம்பியன் மாதேவியார் நந்தினியுடன் நான் சகவாசம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று அந்த நாளில் வற்புறுத்தி சொன்னார். ஆனால் உண்மை முழுவதையும் சொல்லவில்லை. சொல்லியிருந்தால் இவ்வளவெல்லாம் நேர்ந்திராது.
0: செம்பியன் மாதேவிக்கு முழு உண்மையும் தெரிந்திராமல் இருந்திருக்கலாம். யாரோ அனாதை, வாய் பேச முடியாத ஸ்திரீ, பெற்று போட்டுவிட்ட பெண் என்று மட்டும் அறிந்திருக்கலாம். சுந்தர சோழரின் மகள் பழுவூர் இளையராணி என்பது ஒருவேளை தெரியாமல் இருந்திருக்கலாம். இளவரசன் கரிகாலன் சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்திருந்தான்.
1: இளம்பிராயத்து நினைவுகள் அவன் உள்ளத்தில் அலையலையாக மோதிக்கொண்டு தோன்றி குமுறி கொந்தளித்து விட்டு பிறகு வேறு நினைவுகளுக்கு இடங்கொடுத்து விட்டு மறைந்தன. அந்த நினைவலைகளை பலவந்தமாக தடுத்து நிறுத்தி ஒரு தீர்க்கமான மூச்சு விட்டுவிட்டு சொன்னான் கரிகாலன். போனதை பற்றி இப்போது பேச வேண்டாம். நடக்க வேண்டியதை பற்றி பேசலாம். அதற்காகவே உன்னை தனியாக அழைத்து வந்தேன். பந்தயத்தில் நாம் தோற்றுவிட்டோம். பன்றி போய்விட்டது. இனி என்ன செய்வது, எப்படி செய்வது என்று யோசித்து முடிவு செய்யலாம். வல்லவரையா, நந்தினியிடம் அவளுக்கும் எனக்கும் உள்ள உறவை எப்படி சொல்வது என்று நினைத்தாலே எனக்கு பீதி ஏற்படுகிறது. அவள் முகத்தை நன்றாக நிமிர்ந்து பார்க்க கூட என்னால் முடியவில்லை. தப்பித்தவரை பார்க்கும் போதெல்லாம் வீரபாண்டியனுடைய உயிருக்காக அவள் மன்றாடிய போது எப்படி முகத்தை வைத்துக் கொண்டாளோ அப்படியே வைத்துக் கொள்ளுகிறாள். அவளுடைய பார்வை நெஞ்சை வாள் கொண்டு அறுப்பது போல இருக்கிறது. என் சகோதரி வீரபாண்டியன் மீது காதல் கொண்டு அவன் உயிருக்காக என்னிடம் மன்றாடினாள் என்பதை நினைத்தாலே என் நெஞ்சம் உடைந்துவிடும் போல இருக்கிறது. வல்லவரையா, உன் கருத்து என்ன? இன்னமும் அவளுக்கு உண்மை தெரியாது என்றா நினைக்கிறாய்? அவள் சுந்தர சோழரின் மகள் என்றும் எங்களுக்கெல்லாம் சகோதரி என்றும் அறியமாட்டாள் என்றா கருதுகிறாய்?
0: கோமகனே, இவையெல்லாம் தெரிந்திருந்தால் இன்னமும் பாண்டிய நாட்டு சதிகாரர்களுடன் சேர்ந்திருப்பாரா? சோழகுலத்துக்கு விரோதமாக ஒரு சிறுபிள்ளையை சிம்மாசனத்தில் அமர்த்தி பாண்டிய நாட்டு மன்னனாகவும் சோழ சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாகவும் மணிமகுடம் சூட்டியிருப்பாரா? இவையெல்லாம் திருப்புறம்பயம் பள்ளிப்படையருகில் நள்ளிரவில் நடந்ததை நானே பார்த்தேன்.
1: இவ்வளவையும் பார்த்த உன்னை நந்தினி உயிரோடு விட்டுவிட்டதை நினைத்தால் வியப்பாயிருக்கிறது.
0: ஐயா, எனக்கு அதில் வியப்பில்லை. பெண்ணுள்ளத்தில் இயற்கையாக குடிகொண்டுள்ள இரக்கம் காரணமாயிருக்கலாம் அல்லவா?
1: வல்லவரையா, நீ உலகம் அறியாதவன். பெண்ணுள்ளத்தில் குடிகொண்டுள்ள வஞ்சகமும் வஞ்சனையும் எத்தகையவை என்பது உனக்கு தெரியாது. என்ன நோக்கத்துடன் உன்னை அவள் உயிரோடு விட்டாள் என்பதை நான் அறியேன். ஆனால் என்னை எதற்காக ஓலை அனுப்பி வரவழைத்தாள் என்பது என் அந்தரங்கத்துக்கு தெரிந்திருக்கிறது.
0: இளவரசே, அது என்ன காரணமாயிருக்கும்?
1: என்னை கொன்று வீரபாண்டியனுக்கு பழிக்கு பழி வாங்கத்தான் வரவழைத்திருக்கிறாள்.
0: ஐயா, அப்படி ஏதாவது விபரீதம் நேர்ந்துவிடப் போகிறதென்று எண்ணித்தான் இளைய பிராட்டியும் முதன் மந்திரியும் என்னை அவசரமாக அனுப்பி வைத்தார்கள். ஆனால் அவர்கள் கடம்பூருக்கு போக வேண்டாம் என்று சொன்னதை

0: தாங்கள் கேட்கவில்லை.
1: வல்லவரையா, இளைய பிராட்டியும் முதன் மந்திரியும் மிக மிக அறிவாளிகள்தாம். ஆனால் விதியை அவர்களால் கூட தடுக்க முடியாதல்லவா? அருள்மொழிவர்மனை பற்றி சோதிடர்கள் சொல்லியிருப்பதையெல்லாம் உண்மையாக்குவதற்காகவே விதி என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதோ என்னமோ யார் கண்டது? வல்லவரையா, கந்தமாறன் என் பின்னால் இருந்து அம்பை விட்டானே, உண்மையில் அவன் கரடியை குறிபார்த்து விட்டானா என்னை குறிபார்த்து விட்டானா? நீ கவனித்தாயா?
0: நான் கவனிக்கவில்லை ஐயா. ஆனால் கந்தமாறன் அத்தகைய துரோகம் செய்யக்கூடியவன் என்று நான் ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். வீட்டுக்கு வந்த விருந்தாளியை, அதிலும் சக்கரவர்த்தியின் குமாரனை பின்னாலிருந்து அம்பு எய்து கொல்லக்கூடியவனா கந்தமாறன்? அவனுடைய அறிவு கூர்மையை பற்றி எனக்கு அவ்வளவு உயர்ந்த அபிப்பிராயம் இல்லைதான். முதுகில் குத்தப்பட்டு உணர்வற்று கிடந்தவனை நான் தூக்கி கொண்டு போய் காப்பாற்றினேன். கண் விழித்ததும் என்னை பார்த்தபடியால் நான் தான் அவனை குத்தியதாக எண்ணிக்கொண்டான். அப்போது அவன் என் பேரில் கொண்ட பகைமை இன்னும் மாறவில்லை. ஆனால் அவனுடைய புத்தி கொஞ்சம் கட்டையா இருந்தாலும் துரோக சிந்தனை உள்ளவன் அல்ல அவன்.
1: நண்பா, ஒரு அழகிய பெண்ணின் மோகனாஸ்திரத்துக்கு எவ்வளவு சக்தி உண்டு என்று எனக்கு தெரியாது. எவ்வளவு நல்லவனையும் அது துரோகச் செயல் புரிய செய்துவிடும். ஐயா,
0: பெண்களின் மோகன சக்தியை பற்றி நானும் சிறிது அறிந்துதான் இருக்கிறேன். அதனால் நான் ஒரு நாளும் துரோகியாகிவிட மாட்டேன்.
1: ஆஹா, மணிமேகலை நல்ல பெண், உன்னை துரோகமான காரியம் செய்யும்படியேவ மாட்டாள்.
0: நான் மணிமேகலையை சொல்லவில்லை. பூரணச்சந்திரனை பார்த்த கண்களுக்கு மின்மினி கவர்ச்சிகரமாக தோன்ற முடியுமா?
1: பூரணச்சந்திரன் என்று யாரை குறிப்பிடுகிறாய்? இளவரசே,
0: கோபிக்க வேண்டாம். பழையாற இளைய பிராட்டியைத்தான் சொல்லுகிறேன்.
2: அடே, அதிக பிரசங்கி! உலகில் உள்ள மன்னாதி மன்னர்கள் எல்லோரும் குந்தவையின் கைபிடிக்க தவம் கிடக்கிறார்கள். அத்தகைய என் சகோதரியை நீ மனத்தினாலும் நினைக்கலாமா?
3: வேறு வெள்ளாறு, அதாவது வட வெள்ளாறு வீராண ஏரிக்கு வட பகுதியில் ஓடுது. அடுத்து தீர்க்கமானங்கிற சொல், நெடிய, நீளமான, தெளிவான, நீடித்த, இப்படி பல பொருள்கள் கொண்டது. தொலைநோக்கு பார்வையையும் குறிக்கும். தீர்காயுள், நீண்ட நாள் உடல் நலத்தோடு வாழ்வது. காட்டுப்பன்றி விஷயத்துல தோற்று போனதா கரிகாலன் நினைப்பது நல்லதா போயிட்டுது. வல்லவரையனோட மனம் விட்டு பேச வாய்ப்பு கிடைச்சிருக்குதே.
4: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: இரவின் அமைதியில்
1: இதயம் எழுதும்
0: இசை கவிதை
1: என் இனிய
0: பொன்னிலாவே.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுகளுக்கும் விவித் பாரதி தமிழகம் 102.3 நேரலுக்கும் இந்த மென்மையான மறுபடியான இரவு பொழுது நேரம் 9:15 ஆயிட்டு இருக்கு. இந்த மறுபடியான இரவு வேளையில் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் வணக்கம் சொல்லுகிறது. நான் ஆர்ஜே ஆனந்தே தான். விவித் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சிகளை இந்த நேரத்தில் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வெள்ளரஃபம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சிட்ருங்க. என் இனிய பொன்னிலாவேனா இந்த நேரத்துக்கு ஏற்ற

இதமான மென்மையான மெலடியான பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போகிறோம். அப்படி இந்த நேரத்தில் வந்து அந்த பாட்டு வந்து ஒரு பாட்டு கேட்கும் போது சரி இந்த பாட்டோட ஆஃப் பண்ணிடலாம், இந்த பாட்டோட நிப்பாட்டிடலாம், இந்த பாட்டோட நம்ம தூங்குறோம் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்களா? அப்படி வந்து எல்லா பாட்டையும் கேட்டு முடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி நிகழ்ச்சியில் வந்து முதல் பாடலாக என்னினிய பொண்ணுலாம் வேலை வந்து கேட்கக்கூடிய பாட்டு வந்து ஊர்லலாம் போனீங்கன்னா, கிராமங்கள்லாம் போனீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடையாளம் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கும் பாருங்கள் அந்த வீடு, ஒரு பூசண மரம் இருக்கும் பாருங்கள் அந்த வீடு, அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. அப்படியே ஊரில் வந்து பார்த்திங்கன்னா விசேஷங்கள் முகூர்த்த நாள்லாம் இப்போ வந்து சொல்லவே தேவையில்ல. அதாவது வந்து பெரிய பெரிய விஐபிங்கள் கல்யாணத்துக்கு போகிற மாதிரி 10 பத்திரிகை வந்து வீட்டில் வந்து குவியுது. அப்படி ஒரு ஊரில் கல்யாண வீடு அப்படின்னா என்னப்பா பாட்டு பாடுது அப்படின்னா, அங்கே வந்து அந்த வீட்டு வந்து ஒரு கல்யாண வீடு, விசேஷ வீடு, இல்லை காதுகுத்து, வீடு குடி போகிறது, புதுமனை புகுவிழா அப்படின்லாம் நம்ம பத்திரிகை பார்ப்போம்ல. அப்படி அந்த பாட்டில் என்னப்பா ஒன்றுமே ஒரு இதுவே தெரில, குடி போகிற மாதிரியே இல்லை வந்து ஒரு கல்யாண மாதிரியே தெரிலையப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அங்கே ஒரு பாட்டு பிளே ஆனால் தான் வந்து அது ஒரு கல்யாண வீடுங்கிற கலையை வரும் பார்த்தீங்களா. அப்படி அந்த கல்யாண வீடுகளில் வந்து பாட்டில் பிளேலிஸ்ட்டில் இந்த பாட்டெல்லாம் நீங்கள் எத்தனை தாட்டி திருப்பி திருப்பி திருப்பி கேட்டாலும் அப்படி அந்த பாட்டோடு சேர்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அப்படியே அந்த பாட்டோடைய ஒன்றி பின்னி பிணைஞ்சு பாட்டு பாட ஆரம்பிச்சுருவீங்க. அப்படி ஒரு பாடல் தான் முதல் படலாம் செண்பகமே. செண்பகமே படத்துலேருந்து மஞ்சப்பொடி தேக்கையில் படம் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் இளையராஜா இசையில் இந்த நேரத்தில் இனிய பொண்ணு இல்லாமல் படலாம் வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்போம் இது போல் பாடல்களை.

அப்படியே நம்ம வீட்டுக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்க வரவங்கள அதை பார்த்துட்டு நம்ம கல்யாண பத்திரிக்கைன்னு தெரிஞ்சோம், இருந்தாலும் கேட்போம்ல என்ன கல்யாண பத்திரிக்கையா என்ன விசேஷம் அப்படிலாம் கேட்போம்ல. அந்த மாதிரி ஒரு கல்யாண பத்திரிக்கையை பார்த்த ஃபீலில் ஒரு பாடலை வந்து கேட்டு முடித்தோம். கேட்டுட்ருக்கோம் இந்த நேரத்தில் என் இனிய பொன்னிலாவே வித் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சியில். அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து இந்த பாட்டோடைய முதல் வரி ஆரம்பிக்கும் போது அடாடாடாடாடா இந்த மாதிரி வரிகள்லாம் எங்கள் தம்பி இப்போ கேட்க முடியுது, என்ன பாட்டு என்ன லைன்ஸு அடாடாடாடாடா அப்படி என்னப்பா லைன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்தமிழ் கவியே அடாடாடாடா சொல்லும் போதே ஒரு 4 ப்ராக்டிஸ் பண்ணலாம் போல இருக்கே. முத்தமிழ் கவியே முத்தமிழ் கவியே வருக, அடுத்தது வருகன் தானே வச்சாகணும் வேறு எப்படி வைக்கிறது அப்படின்ற மாதிரி. அடுத்த ஒரு ரொமான்டிக்கான பாடல் வந்து தர்மத்தின் தலைவன் படத்துலேருந்து முத்தமிழ் கவியே வருக. கே ஜே யேசுதாஸ் மற்றும் சித்ரா குரலில், பஞ்சு அருணாச்சலம் வரிகளில், இளையராஜா இசையில் அந்த வரி நீங்களும் சொல்லி பார்ப்பீங்க இந்த நேரத்தில். முத்தமிழ் கவியே வருக அடாடாடாடா இதெல்லாம் என்ன மாதிரி லிரிக்ஸுப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுவாங்க, தொடர்ந்து கேட்போம்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 9444001023 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு, நீரின்றி அமையாது உலகு.

கேட்டுருக்கோம் என் இனிய பொன்னிலாவே வித் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சியில். அடுத்த பாடலாக வந்து கேட்கக்கூடிய பாட்டு வந்து இந்த பாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து அப்படியே அந்த கிராமத்தில் வந்து ஏரிக்கரை ஓரமாக உட்காந்து யாருமே இல்லாத நேரத்தில் ஒரு 4-5 கல் எடுத்து போட்டு அந்த ஏரியில் ஒரு வேளை தண்ணி இருந்தால் டங்கு டங்குன்னு அப்படி தூக்கி போடும்போது அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஜிர்னு ஸ்ப்ரிங்கு மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கமும் பார்த்துட்டு அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் அதுக்கு நேரம் இருக்கா பாருங்கள், வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்லாம் என்ன யோசிப்போம்னே தெரியாது, யோசிச்சுட்ருப்போம். அதில் அந்த பேக்ரவுண்ட்லாம் இந்த பாட்டு ஓடிச்சுன்னு வச்சிங்களேன், அப்படியே பாட்டாக பாட ஆரம்பித்து அந்த கல்லை வந்து ஒன்று ஒன்றா வந்து எடுத்து போட்டிருப்போம். அதில் வந்து டொடரன் டொன் டொன் டொன் டொன் டொடரன் டொன் டொன் டொன் மியூசிக் வரும் பாருங்கள். அதெல்லாம் கேட்கும்போது அடாடாடாடா வெட்டி வேறு வாசம் விடலப்புள்ள நேசம் ஆடாடாடா அப்படி ஒரு பாட்டை வந்து நம்ம கேட்டு ரசிச்சிருப்போம். அவ்வளோ பொறுமையாக வந்து கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் பாடல் வந்துட்டுருக்கு. முதல் மரியாதை படத்துலேருந்து மலேசியா வாசுதேவன் ஜானகி குரலில் வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையில் கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்போம்.

0: பசிக்குது வீட்டுக்கு போய் சாப்பிட்டு கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டை முடிச்சுட்டு தான் இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்கும்பொழுது கிளம்புவோம் அப்படி ஒரு பாட்டை தான் கேட்டு முடித்தோம். நேரம் 9:35 நோக்கி ஓடிட்டு இருக்க நேரத்தில் கேட்டுருக்கோம் என் இனிய பொன்னிலாவே வித் பாரி தமிழகம் 102.3, வித் பாரி தமிழகம் 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூரஃபம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1லையும் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் வந்து அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு, சில பாடலில் வந்து நம்ம காலையில் எழுந்திரிச்சு இந்த பாட்டு இல்லை வந்து இந்த பாட்டு வந்து அன்னைக்கு நமக்கு தோணிருச்சுன்னு வச்சுங்க, எங்கேயோ ஒரு இடத்துல கேட்கும்போது அதில் பாதியை கேட்டோம்னு வச்சிங்களேன் ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஞாபகமே வராது, ஆனால் அந்த நடுவில் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னமும் ஒரு பாட்டி, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நாள் கழிச்சு கேட்டேன் அந்த மொதல் வரி லைன் மனசுக்கு வர முடியுதானே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது படம் வேறு என்ன படம்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம யோசிப்போம்ல. அப்படி யோசித்த ஒரு பாடலாக இந்த பாட்டு கண்டிப்பாக இருந்திருக்கும். ரெட்டக்கிளி சுற்றி வந்த பாட்டு வந்து இளையராஜா மற்றும் சித்ரா இவங்களோட குரலில், கிராமத்து மின்னல், கிராமத்து மின்னல் படத்துலேருந்து கரெக்ட் பா நல்லா சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கிராமத்து மின்னல் படத்துலேருந்து ரெட்டக்கிளி சுற்றி வந்த பாடல் வந்து இளையராஜா மற்றும் சித்ரா குரலில், கங்கை மரன் வரிகளில் இளையராஜா இசையில் பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டுட்டு வாங்க தொடர்ந்து பேசலாம்.
1: விடியாத பொழுதாச்்சு அடியே

0: கேட்டுட்ருக்கோம் என் இனிய பொன்னிலாவில் பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் வந்து அடுத்த பாடலாக வந்து இந்த பாடலுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னா, ஒரு ஹீரோயின் வந்து ஒரு பாட்டை எழுதி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, அந்த ஹீரோ வந்து ஒரு கம்போசிங் பண்ணி அந்த பாட்டை வந்து கம்போஸ் பண்ணுறது தான் சீனாகவே இருக்கும் அப்படி பார்க்குறதுக்கு. ஏன்னா வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குற டீச்சரை ரொம்ப பிடிச்சிச்சின்னு வச்சிங்களேன், நம்ம எந்த மேக்ஸ் கூட நமக்கு கெமிஸ்ட்ரி மாதிரி தெரியும். ஆனால் இப்போலாம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்மகிட்ட எழுதி அந்த லெட்டரை கொடுத்தாங்கன்னு வச்சிங்க, ஏன்னா வீட்டில் இப்போலாம் கல்யாண பத்திரிகை வரும்போது வேணாண்டா நானே படிச்சுக்கிறேன்னு பிடிங்கி படிச்சிருவாங்கல்ல, அப்படி இந்த லெட்டரை வந்து நம்மக்கிட்ட கொடுத்து படிக்க வச்சாங்கன்னா பாட்டு 5 நிமிஷத்தில் முடியும். நம்ம படித்து முடிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம், ஒரு படமே முடிஞ்சிற அளவுக்கு தான் நம்ம படிப்போம். பூவை எடுத்து ஒரு தொடுத்தா இனி ஒன்றும் படிக்க வேண்டாம்டா நானே போட்டுறேன்டா, அதுக்கு அந்த பாட்டை நம்ம இப்போ போட்டுடலாம். அப்படி ஒரு பாடுறது தான் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு கெமிஸ்ட்ரியான பாடல்னு சொல்லலாம். அம்மன் கோயில் கிழக்காலை படத்தில் ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜோனகி இவங்களோட குரலில், கங்கை அமரன் வரிகளில், இளையராஜா இசையில், பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து படம் தான் வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம்.
1: பூவை எடுத்து ஒரு மாலை.

9:41 ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கும் என் இனிய பொண்ணிலாவே, ஒரு பாட்டை நான் சொன்ன மாதிரி அடாடாடாடா சூப்பராக பாட்டு போட்டுருங்க தம்பி அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிருவீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா கேட்குற பாட்டெல்லாம் ஒவ்வொன்றுமே வந்து நமக்கு ஏதோ ஒரு நினைவுகளை வந்து இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தும். அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து சில பாடலை கேட்கும்போது தாலாட்டு பாடல்னு சொல்லலாம். இந்த பாட்டு தாலாட்டு பாடல், ஒரு ஏக்க பாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இந்த தாலாட்டு பாடலெல்லாம் கேட்கும்போது நமக்கு என்ன தோணுன்னா, நமக்கு ஏன் எது அந்த சுச்சுவேஷன் நமக்கு நடந்திருக்கலாம், நடக்காமல் இருந்திருக்கலாம். அந்த யூடியூப்லாம் கமெண்ட்ஸ் பார்ப்போம்ல, ஹூ இஸ் லிசனிங் இன் 2026, ஐ டோன்ட் நோ, நான் ஏன் அழுகிறேன் என்று தெரியவில்லை இந்த பாடலை பார்க்கும்போது, என் கண்ணீரில் கண்ணீர் ததும்புகிறது அப்படிலாம் படிப்போம்ல கமெண்ட்ஸு. அப்படி நீங்கள் வந்து இந்த பாட்டுக்கான கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்பொழுது அவ்வளோ வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீல், என்ன சொல்கிறது, எமோஷனல் கனெக்ட் ஆகும்ல அப்படி ஒரு பாடல் தான். பாடல் வந்து இந்த நேரத்தில் சின்ன சின்ன ரோசா பூவே புவிழி வாசல்லைய படத்தில் கேஜே யேசுதாஸ் குரலில் முத்துலிங்க வரிகளில் இளையராஜா இசையில் வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

9:53 நோக்கி ஓடிட்டு இருக்க இந்த நேரத்தில் எண்ணினிய புன்னிலாவே நிகழ்ச்சிக்கான நிறைவுக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் நிறைவு படுறா இந்த நேரத்தில் எப்படியா ஒரு பாட்டு வந்து

அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடல்கள்லாம் வந்து நிறையா வந்து அந்த அதர் லாங்குவேஜஸ்லாம் அப்பப்போ கலந்து ஒரு பாட்டை வந்து ஹிட் கொடுக்குறாங்க இல்லையா. இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்போவே அந்த காலத்திலே நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம்ப்பா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குன்னா அது இந்த பாட்டில் ஜூவாய ஜுப்பு ஜாயா அப்படிலாம் வரும் பார்த்திங்களா. நான் சும்மா சொல்கிறேன், ஆனால் அதில் அப்படி தான் வந்து அந்த டோன் இருக்கும். அப்படி ஒரு பாட்டு வந்து பல மொழியில் உள்ள கலந்து நாங்கள் இதெல்லாம் அப்போவே பண்ணிட்டோம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். விக்ரம் படத்துலேருந்து ஏன் ஜோடி மஞ்சக்குருவி, எஸ் பி பாலசுரனம், கங்கை அமரன், எஸ் பி சைலஜா மற்றும் சித்ரா இவங்களோட குரலில் வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையில் நிறைவு படம் வந்துட்டுருக்கு. அந்த பாட்டை ப்ளே பண்ணிட்டு அப்படியே நம்ம எங்கேயும் போயிட போகிறதில்ல. 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நம்ம வித்பாரி தமிழ் 102.3 உங்கள் விருப்பமான படத்தை கேட்டு ரசிக்கிறதுக்கான நேரம் தான் இன்றைக்கி இரவு 1 மணி நேரம் 10-11 வரைக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கங்க. 9444001023 9444001023 9444001023 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்றத வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜாக அனுப்பிச்சு விடுங்க. 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் எவ்வளோ பாடல்கள் வந்து உங்கள் விருப்பமான பாடலை ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக அவ்வளோ பாடலை இந்த நேரத்தில்

நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாம். ஜோபாய ஜுப்பச்சாயா விக்ரம் படத்துலேருந்து என் ஜோடி மஞ்சக்குருவி வந்துட்டுருக்கு. அந்த பாட்டை அப்படியே கேட்டு இணைந்துருங்கள். ஃபேஸ்புக்கில் நிறைய நண்பர்கள் வந்து பாட்டு நல்லாயிருக்கு, லைக்ஸு கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க, எல்லாத்துக்கும் நன்றி கூட. நிகழ்ச்சிக்கான நிறைவு பாட்டை இந்த நேரத்தில் என்னென்ன பொண்ணுலாவில் ப்ளே பண்ணுறது, நான் ஆர்ஜே ஆனந்தே தான். இது வித் பாரத் தமிழ் 102.3 மனங்களுடன் முழுமையான டம்டம் கொண்டு

0: கேட்டுக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுகளுக்கும் விவித் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் இந்த நேரத்தில் விவித் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சிட்டு இருக்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நேயர்களுக்கும் வணக்கத்தை சொல்லியிருந்த இந்த இதர வேலையில் மெலடியான வேலையில் நான் ஆர்ஜி ஆனந்தே தான். இந்த நேரத்தில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாட்டை கேட்கறதுக்கான நேரம் தான் இந்த ஒரு மணி நேரம். நீங்கள் நம்ம விவித் பாரதி தமிழகம் 102.3 உங்கள் விருப்பமான பாட்டை இந்த நேரத்தில் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கிங்க. 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்றத ரொம்ப தெளிவாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ பாடல்கள் ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக ஒரு 10 பாட்டு ப்ளே பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் நிறைய நண்பர்கள் நான் சொன்ன உடனே ஏகப்பட்ட வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பீங்க. என் பாட்டை வரலையே ஓம் பாட்டை வரலையே அப்படின்னு இல்லாமல் கேட்கக்கூடிய பாட்டெல்லாம் நம்மளுடைய நண்பர்கள் பாட்டு அப்படின்ட்டு பாட்டு கண்டிப்பாக உங்களுடைய பாட்டும் ஒரு நாள் ப்ளே பண்ணப்படும். இந்த நேரத்தில் விருப்பமான பாடலாக நிகழ்ச்சியில் முதல்ல கேட்டிருக்கிறது வந்து தினேஷ் அவர்கள் வந்து சென்னையிலேருந்து பாடல் கேட்டிருக்கிறாரு. சாமி போட்ட முடிச்சு படத்துலேருந்து பாட்டை போட்டுவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதுளங்கனியே அந்த வாய்ஸை கேட்கும் போதே நமக்கு வந்து இந்த கையிலெல்லாம் விரலெல்லாம் சொடக்கு போட்டுகிட்டே பாட்டு ரசிமம் பார்த்தீங்களா, மாதுளங்கனியே அப்படின்ட்டு அப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டை வந்து நம்ம சொடக்கு போட்டே கேட்டு ரசிப்போம். அப்படி ஒரு பாடலை தான் கேட்டிருக்கிறாரு சாமி போட்ட முடிச்சுலேருந்து படத்துலேருந்து. இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி எங்களோட குரலில், வாலி வரிகளில் இளையராஜா, இசையில் தினேஷ் அவர்களுக்காகவும் கேட்டிருக்கலாம். அதுக்காகவும் எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் முதல் விருப்ப பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுருவாங்க தொடர்ந்து கேட்போம்.

0: இதே நேரத்தில் எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான படத்தை தான் நம்ம கேட்டு வச்சுட்டுருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பாட்டு கேட்டிருக்காங்க. பிரியா பிரசாத் செம்பரம்பாக்கத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. ஐ லக் பாட்டு, ஐ லைக், என்ன பாட்டு அவங்களுக்கு பிடிச்ச பாட்டுன்னு கேட்டிருக்காங்கன்னா, பிரியா பிரசாத் வந்து நம்ம வந்து கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது அதே பாட்டாகனா எப்படி இருக்கும், இதெல்லாம் அப்போவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. இப்போ நான் இருக்கவா கிளம்பவா என்னன்னு சொல்லு, சும்மா பேசிக்கிட்டே இருக்காத, இருக்கணும்னா இருக்கேன், கிளம்பணும்னா கிளம்புறேன், அந்த மாதிரி பாட்டு பாடவா பறந்து செல்லவான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியாக அழகாக கேட்குறாரு ஹீரோயின்ட்ட. அந்த பாடலே எனக்கு பிடிச்ச பாட்டாக தேன் நிலவு படத்துலேருந்து ஏஎம் ராஜா அவங்களோட குரலில் பாட்டு பாடவா பாடுறது தான் பிரியா பிரசாத் விருப்பமான பாடலாக கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு அவங்க கேட்டிருக்க எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் விருப்ப பாடல்.
1: பாட்டு பாடவா பாட்டு பேசவா

இப்போ எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வுடைய சிறப்பு ஸ்பெஷலே இதுதான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்ட பாட்டு வந்து தேன் நிலவு படத்துலேருந்து 1963 ரிலீஸ் ஆன படத்துலேருந்து ஒரு பாட்டு கேட்டு முடிச்சு. இப்போ அப்படியே அடுத்த விருப்பமான பாட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு வந்து கிட்டத்தட்ட 2025 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. எங்கேருந்து எங்கே இருக்குது பாருங்கள். அப்படி டப்புன்னு அடுத்த விருப்பமான பாட்டு இதுதான். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான பாட்டை கேட்டு ரசிக்கிறதுலேயே ரொம்ப சிறப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த படலை கேட்கக்கூடிய பாட்டு வந்து பாட்டு கேட்டிருக்கிறாங்க அர்ச்சனா கள்ளக்குறிச்சிலேருந்து கேட்டிருக்கிறாங்க. கள்ளக்குறிச்சிலேருந்து அர்ச்சனா கேட்டிருக்க பாட்டு இந்த பாட்டு ரிலீஸ் ஆனப்போ அந்த பக்கம் ஸ்டேட்டஸ் பக்கம் போனால் ரீல்ஸ் பக்கம் போனால் எல்லோரும் இதுக்கு தான் அப்படியே ஒரு டான்ஸ் ஸ்டெப்பு போட்டு வந்து அப்படியே அலையே அலையேன்ட்டு அந்த பாட்டை வந்து அப்படியே அப்படியே அப்படியே அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டியூனு அதில் இருக்கிற லைன்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டு நம்ம திருப்பி பாடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு பாடுறது தான் அர்ச்சனா கள்ளக்குறிச்சிலேருந்து கேட்டிருக்காங்க. டியூடு படத்துலேருந்து ஊரும் பிளட் சாய் அபயங்கார் பால்டப்பா இவங்களோட குரலில் சாய் அபயங்கார் மியூசிக்கில் சாய் அபயங்கார் பால்டப்பா பெகுமிக்கா தீப்தி சுரேஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து பாடியிருக்காங்க. பால்டப்பா வரிகளில் சாய் அபயங்கார் வரிகளில் அர்ச்சனா அவர்களுக்காகவும் கேட்டிருக்க காலத்துக்கும் இந்த நேரத்தில் அலையே அலையே பாடல் வந்துட்டுருக்கு.

10:18 நோக்கி ஓடிட்டு இருக்க இந்த நேரத்தை கேட்டுருக்கோம் வித் பாரத் தமிழ் 102.3 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான பாடலை தான் கேட்டுருச்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக அரியலூர் மாவட்டம் கோடாளியிலேருந்து செந்தில் பாடல் கேட்டிருக்காரு. செந்தில் கேட்டிருக்க பாட்டு வந்து ஃபீலிங்ஸோ ஃபீலிங்ஸோ, அப்படி ஒரு ஃபீலிங்ஸான பாட்டு. நமக்கு வந்து சில நினைவுகளை சில பேரை வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. மறக்கணும்னு நினச்சாலும் ஏதோ ஒரு நேரத்தில் எப்பயாச்சும் ஒரு இடத்துல வந்து அவங்க பேரை பார்த்தா, இல்லை அவங்க பேரை பார்த்து யாராவது பேசுகிறத கேட்டால், இல்லை ஏதாவது ஒரு எங்கேயோ ஒரு சம்பவம் நடக்கும், நமக்கு வந்து அங்கே போய் அது வந்து தொடர்புப்படுத்தும் கனெக்ஷன் மாதிரி. அப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீலிங்ஸ் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போய் அப்படியே போட்டு கிளறும்ல, அப்படி ஒரு ஃபீலிங்கான பாட்டை தான் விரும்பி கேட்டிருக்காரு. வைதேகி காத்திருந்தால் படத்துலேருந்து ராசாத்தி ஒன்று காணாத நெஞ்சு, அதில் ஆரம்பிக்கும் போது அப்படியே அந்த கிராமங்களே வந்து பாட ஆரம்பிச்சிட்டாரு, இனிமேல் குழந்தைங்கள்லாம் தூங்கிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அப்படி அந்த பாட்டை கேட்கும் போது நமக்கு அப்படி ஒரு ஃபீல் குட், ஒரு நல்ல ஒரு மனசுக்கு வந்து இதமான ஒரு உணர்வு ஏற்படும்ல. அப்படி ஒரு பாடல் தான் செந்தில் அரியலூர் மாவட்டம் கோடாலிலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அவருக்காக கேட்டிருக்க இந்த நேரத்தில் வைதேகி காத்திருந்தால் படத்துலேருந்து பி ஜெயச்சந்திரன் குரலில் வாலி வரிகளில் இளையராஜா இசையில் பாடல் வந்துட்டுருக்கு. ராசாத்தி ஒன்று காணாத நெஞ்சு, கண்ணுக்கு ஒரு வண்ணக்கிளி காதுக்கு ஒரு கானக்குயில்னு, அது அப்படியே டியூனில் வந்து அந்த வரி எப்படா உட்காருது அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும் கேட்கும்போது. கேட்டுடுவாங்க

என்னால் மறக்க முடியலப்பா அப்படின்ற ஃபீலில் வந்து அந்த பாட்டை கேட்டு முடிச்சிருப்பீங்க. பாட்டு கேட்டு முடித்த நேரம் 10:23 ஆகிட்டுருக்கு. கேட்டுருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான படம் தான் நேரத்தில் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அடுத்த படலாக விருப்பமான படலாக விரும்பி கேட்டிருக்கோங்க. நண்பர் அரவிந்தன் பெரம்பலூர்லேருந்து விருப்பமான படலை விரும்பி கேட்டிருக்காரு. அந்த நேரத்தில் வந்து இந்த பாட்டை கேட்கும்போது நமக்கு சின்ன வயசுலலாம் ஒரே மேஜிக்காக இருந்திருக்கும். அந்த பாட்டை பார்க்கும்போது எப்பட்றா இந்த கலர் கலராக சேலம் மாறுது, ட்ரெஸ்ஸு மாறுது, அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு தாஜ்மஹால் தெரியுது, தாஜ்மஹாலுக்கு பின்னாடி நின்றுட்டு ஆடிட்டுருக்க மாதிரி இருக்குது. அந்த தாஜ்மஹால் எடுத்து பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும்.

இப்படி வந்து அந்த பாட்டை பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு மேஜிக்காக இருக்கும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் மைண்டில் இந்த நேரத்தில் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாரு. சக்திவேல் படத்துலேருந்து மல்லிகை மொட்டு மனசை தொட்டு, அடாடாட என்ன ஒரு ரொமான்டிக்கான பாட்டு. அருண்மொழி மற்றும் சொன்னால்தா இவங்களுடைய குரலில், காமக்கோடியன் வரிகளை இளையராஜா இசையில், அரவிந்தன் அவர்களுக்காகவும் கேட்டிருக்க எல்லாத்துக்கும் மனசை தொடுறதுக்காக மல்லிகை மொட்டு மனசை தொட்டு விருப்பப்படுற வந்துட்டுருக்க கேட்டு இணைந்திருங்க.

சூப்பரான பாடல் கேட்டு முடிச்சோம். கேட்டுருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடல் தான் நம்ம வித் பாரத் தமிழ் 102.3 கேட்டு ரசிச்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்டிருக்காங்க. பிரியங்கா பட்டுக்கோட்டையிலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கேட்டிருக்க பாட்டு எப்படின்னா, இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ரொம்ப அப்படியே ஒரு வெக்கையாக இருக்குது, வெயில் அடிச்சுட்டு இருக்குது, சுடுது காற்றுலாம், என்ன வெயில் அடிக்குது, சரி வெளியில் தான் வெயில் அடிக்குது, பாட்டாச்சும் கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பாடல் தான் கேட்டிருக்காங்க. இந்த பாட்டெலாம் கேட்கும்போது நம்ம வந்து இந்த திடீர்னு வந்து இந்த பனி பெய்யுது இல்லை மழை பெஞ்சு ஒரு 2-3 பெஞ்சதுக்கப்புறம் கூலிங்காக இருக்குன்னு வச்சிங்களேன், ஃபேனை ஃபுல் ஸ்பீடில் வச்சுக்கணும். சில பேர் வந்து ஃபுல் ஸ்பீடில் வச்சுக்கிட்டு போத்த மாட்டாங்க, அப்போ தான் தூக்கம் வரும். அந்த மாதிரி ஒரு ஃபீலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டை கேட்கும்போது ஒரு குளிர்ற ஃபீல் இருக்கும். பாட்டு கேட்டிருக்காங்க, அந்த பிஜிஎம் ஆரம்பித்து மலரே மௌனமானு வர்ற இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படா அந்த லைன்ஸ் வரும்னு காத்துட்ருப்போம். அப்படி ஒரு பாட்டு தான் பாடல் கேட்டிருக்கிறாங்க. மலரே மௌனமாக கர்ணா படத்துலேருந்து இந்த நேரத்தில் யாருக்கா பிரியங்கா பட்டுக்கோட்டையிலேருந்து அவங்களுக்காக கேட்டிருக்கா எல்லாத்துக்கும் எஸ் பி பாலசுப்ரமணியம் ரே ஜானகி உங்களோட குரலில் வித்யாசாகர் மியூசிக்கில் அந்த பாட்டை நீங்களும் அந்த பிஜிஎம்மோடு கேட்டுடுவாங்க. தொடர்ந்து பேசலாம்.

அப்படியே ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்குது, அந்த ஃபேனை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வைப்பா அப்படின்ற அளவுக்கு அந்த பாட்டை கேட்டு முடிச்சிருப்போம். எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் அடுத்த விருப்பமான பாடலாக கேட்டிருக்கிறாங்க. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் எடையாம்புதூர்லேருந்து அண்ணாமலை பாடுற கேட்டிருக்காங்க. அண்ணாமலை ஷமு பாடுற கேட்டிருக்க பாட்டு வந்து சில பாடல்களுக்கு வந்து இந்த லைன்ஸ் வரிகள் வர்றதுக்கு முன்னாடி அந்த டோனை வச்சே வந்து பாட்டு கண்டுபிடிங்க அப்படி ஒரு போட்டி நடத்தணும்னு வச்சிங்களேன். இந்த பாட்டெல்லாம் கண்ணை மூடிட்டு எப்போ கேட்டாலும் கண்டுபிடிப்போம் அப்படி ஒரு பாடல் தான் டின் டின் டின் டின். அதை கேட்கும்போது ஓ தூளியிலே அடடரா என்ன பாட்டு தம்பி அப்படின்றீங்களா, அப்படி ஒரு பாடல் தான் விருப்பமான பாட்டாக இந்த நேரத்தில் அண்ணாமலை படராக கேட்டிருக்கிறார். அவங்களுக்கு அமைக்க கேட்டிருக்கலாத்துக்கும் சின்னத்தம்பி படத்துலேருந்து மனோவருடைய குரலில் இளையராஜாவுடைய இசையில் டின் டின் டின் டின் வந்துட்டுருக்கு. வாலி அவருடைய வரிகளை கேட்டுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம்.

கேட்டுருக்கோம் வித்பார தமிழ் எஃப்எம் 102.3, வித்பார தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சியில். அந்த நேரத்தில் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு ரசிச்சிருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான படம் கேட்டு ரசிச்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த படலாக விருப்பமான படலாக விரும்பி கேட்டிருக்காங்க. கண்ணகி நகர்லேருந்து லட்சி சுபா விரும்பி பாடலாக கேட்டிருக்காங்க. கேட்டிருக்க பாட்டு வந்து 90s வந்து இந்த நினைவுகள்லாம் நிஜமாகவே நடந்திருக்கும். ஆனால் இப்போலாம் வந்து நம்ம காட்சியாக பார்ப்போம். அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போலாம் அந்த நிற்கிற சைக்கிளை மிதிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்ற மாதிரி ஆகிடுது. எவ்வளோ அப்பா அப்பா நம்மளாலாம் மிதிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பாட்டில் பார்க்கும்போது 90s வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா பசங்க எல்லாத்தையும் சைக்கிள் ஏறி அப்படி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு திருவிழான்னு வச்சிங்களேன், அது இந்த கையில் பலூன்லாம் வச்சுக்கிட்டு, பஞ்சு முட்டாயெல்லாம் வச்சுக்கிட்டு, இல்லை ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு, ஜாலியாக வந்து ஐஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு திருவிழாக்கெல்லாம் போயிட்டு வராங்க. இல்லை ஏதோ ஒரு நல்லதுக்கு போயிட்டு வராங்க ஃபங்க்ஷனுக்குன்னா, அப்பா பின்னாடி அம்மா கேரியரில், குழந்தைங்க ரெண்டு இருந்துச்சுன்னா முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்றுன்னு பார்க்கும்போதே வந்து நமக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சைக்கிள். இப்போல்லாம் நினச்சி பார்க்கும்போது எப்பட்றா மிதிக்கிறது அடேங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அப்படி ஒரு பாடுறதான் ஒரு ஃபேமிலி சாங், அதுவும் 90s வந்து ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படி ஒரு பாடலை லட்சி சுபா கண்ணகி நகர்லேருந்து பாடற கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக கேட்டிருக்க எல்லாத்துக்கும் சபேஷ் மற்றும் ஜெயக்குமார் எங்களுடைய குரலில், சினேகன் வரிகளில், சபேஷ் முரளி இசையில், ஒரே ஒரே ஊருக்குள்ளே ஒரே ஒரு அப்பா அம்மா பாடற வந்துட்டுருக்கு, கேட்டுருவாங்க.

0: சூப்பரான பாடல் கேட்டு முடிஞ்சோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக விரும்பி கேட்டிருக்கிறாங்க மூர்த்தி. சென்னையிலேருந்து பாடல் கேட்டிருக்காரு. மூர்த்தி கேட்டிருக்க பாட்டு வந்து இதெல்லாம் வந்து எப்போவுமே கிளாசிக்கான பாட்டு. இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது நமக்கே வந்து ஒரு இனம் புரியாமல் ஒரு நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களை பார்க்கும்போது ஒரு ஸ்மைல் வரும் பார்த்தீங்களா, ஒரு சிரிப்போம். என்ன பேசுகிறது ஏது பேசுகிறேன்னு தெரியாது, இருந்தாலும் பார்த்து அப்படியே ஒரு சிரிப்போம். அந்த மாதிரி இந்த பாட்டில் எப்போ பார்த்தாலும் இந்த பாட்டை பார்க்கும்போது நம்மளை அறியாமல் ஒரு புன்னகை வரும். எப்படா இந்த பாட்டெலாம் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு மியூசிக் ட்ரூப் இருப்பாங்க, அதெல்லாம் அந்த ஜதி கையிலேருந்து இந்த ஜதிலாம் பண்ணுறது சொல்லுவாங்களே, அதெல்லாம் பார்க்கும்போது எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் அதில் வாசிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பரதம் மியூசிக் வேணுமா மியூசிக் இருக்குது, பரதம் வேணுமா பரதம் இருக்குது, அப்படியே வந்து இந்த நாதஸ்வரம் வேணுமா அதுவும் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த பாட்டு இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேலண்ட்டாக ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்றத முதல்ல நோட் பண்ணுவோம்ல, அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த பாட்டு இருக்கும். பாடலை வந்து விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என தில்லானா மோகனம்பால் படத்துலேருந்து மூர்த்தி அருள்காம் கேட்டிருக்கிறதுக்கு முந்த நேரத்தில் அந்த பாட்டு ஆரம்பிக்கும் போதே செம மியூசிக்கலாக ஆரம்பிக்கும். பி சுஷிலா குரலில் கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் கேட்டுடுவாங்க. தொடர்ந்து பேசலாம்.
1: தாத்தா தாக்கு தாத்தா ஜொல்லு தரக்கிறது தரக்கிறதாம்.

தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு தலை சொல்லு

என்ன ஒரு எனர்ஜியோடு ஒரு பாட்டு கேட்டு முடிச்சோம். அந்த நேரம் 10:55 நோக்கி ஓடிட்டுருக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துடும். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் நிகழ்ச்சிக்கான நிறைவு பாடலாக அருண் விழுப்புரத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்க பாட்டு வாமனன் படத்துலேருந்து

யுவன் சங்கர் ஜெய்சியில் ரூப்குமார் ரத்தோடு குரலில் நாமத்துக்குமார் வரிகளில் ஒரு தேவதை படல் தான் விருப்பமான படலாக விரும்பி கேட்டிருக்காரு. அருண் அவர்களுக்காகவும் கேட்டிருக்காதுக்கும் அந்த விருப்பமான படலாக நிகழ்ச்சிக்கான நிறைவு படலாக ப்ளே பண்ணிட்டு பாடல் நிறைய வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கீங்க. எல்லா நேர்களுடைய பாடலும் நிச்சயமாக அந்த நேரத்தில் ப்ளே பண்ணியிருக்க முடியாது. கேட்ட படல் அந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ரசிங்படியாக இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் வாட்ஸ்அப்பில் பாடல் கேட்ட, ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட் கொடுத்த, வித் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வெளிர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு கேட்டு ரசிச்சிருக்க எல்லாத்துக்கும் நன்றிகளோட மீண்டும் உங்களால் இன்னொரு நாளாக நல்ல சந்தர்ப்பத்தில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை கேட்டுருங்க. ஸ்டே டியூன்டா வித் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3. உங்கள் விருப்பமான பாட்டை ப்ளே பண்ணிட்டு இருந்தது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். மனங்கிறன் உண்மையான டம்டம் கொண்டாட்டம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 11:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் இணைய இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்,
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழில்மணி. நிகழ்ச்சி தரும் பாடல் சின்னத்தாயி திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ், சொர்ணலதா பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. எதிர்பார்ப்புகள் எல்லாம் எதிர்ப்பின்றி இணையும் போது மனம் எப்படி அமைதியாயிருக்கும்? அதுவும் ஆர்ப்பரிக்கும் தானே.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் ஸ்ரீகுமரன் சித்ரா பாடியது. நீ வருவாய் என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் மனம் உன்னில் சிறைப்பட்டது. ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது என்று எண்ணுவதற்கு முன்பு எல்லாம் எப்படியோ ஆனது. எப்போதும் உன் நினைவுகள் என் உள்ளே ஒரு சிறையாய் எப்போதும் நெஞ்சுக்குள்ளே.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கொண்டாட்டம் திரைப்படத்திலிருந்து. மரகதமணி இசையில் காளிதாஸ் இயற்றி, எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியது. உன் பார்வையில் ஏதேதோ செய்கிறாய், என்ன மாயமோ செய்கிறாய், எப்படி இருந்த நான் என்னுள் நீ புகுந்து நான் நீயாக மாறிவிட்டேன், ஏன் எப்படி இனம் புரியாத இன்பம் என்னுள்ளே.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஆனந்தமழை திரைப்படத்திலிருந்து, தேவா இசையில் ஹரிஹரன் பாடியது. பார்த்தேன், ரசித்தேன், என்னுள் புகுந்தாய், என்னை இடம் மாற்றினாய், இதயத்தை இடம் மாற்றி என்னுள் நீ நுழைந்தாய்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இதயம் திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. உன் இதழ் அசைவுகள்தான் என் இதயத்தின் உயிரோசை.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்னுயிர் சாந்தி திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் முத்துலிங்கம். இன்னிசை கீதமாய் உன் பெயர் எப்போதும்

திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் முத்துலிங்கம். இன்னிசை கீதமாய் உன் பெயர் எப்போதும் இதயத்தில் ஒலிக்க, எழும் எண்ணங்கள் வண்ணச் சிறகுகளாய் மாறும்.

நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடல் அமராவதி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை பாலபாரதி. என்றென்றும் தொடரும் பந்தம் நம் சொந்தம்.

0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இதய தாமரை திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் சொர்ணலதா பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை சங்கர் கணேஷ்.
1: கண்டதும் ஏதோ தாகம் நெஞ்சுக்குள்ளே.

நேர்லி நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து நம்ம நிகழ்ச்சியான போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன், செங்கல்பட்டு பன்னீர்செல்வம், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, தியாகராயர் நகர் ரமா ரவி, அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், ராஜேஷ் பெரியார் நகர், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், வீரராகவன் மாதவரம், தியாகராய நகர் ரங்கராஜன், பொலசைவாக்கம் சவுந்தரராஜன், பாபு முள்ளக்காடு.

இனிமையான பாடல்கள் எப்போதும் நம்மோட மனசில் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு இனம் புரியாத இன்பம் எப்போதும் ஊட்டெடுக்கும். நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் அன்பு சின்னம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

ஒன்று விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. நேர்லே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரிங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசையிறவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்லே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:40. இது 102.3

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

நேர்களே, இதுவரை இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. நாம் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வரும் பாடல் அம்மன் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை ஸ்ரீ.

நிறைவாக திருவருள் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியது. பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.

0: கந்தன் கந்தன் காலடியை வணங்குங்கள்.
1: திரையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
2: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இஞ்சிக்குடி ஈடி ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் ராகரத்ன மாலிகச்சி ரீதிகவுளை ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபகதாளம்

0: அடுத்து சதானந்த தாண்டவம். அச்சுததாசர் இயற்றிய பாடல் ராகம் பகுதாரி ஆதிதாளம்.
1: ராகரத்ன மாலிகை தியாகராஜ கீர்த்தனை ரீதி கௌள ராகம் ரூபகதாளம்.

நேர்களே, இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சுப்பிரபாதம். பாடியவர் என் சி சவுந்தரவள்ளி.